நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8. இன்று அஸ்வின மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 MHz இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:49. கேட்கலாம் மங்கள இசை.

0: நாலொரு குரல். மருந்தாகி தப்பா மரத்தற்பால் செல்வம், பெருந்தகையான் கண்படின். ஒப்புரவு அறிதல் அதிகாரம். விளக்கம்: ஒப்புரவாகிய பெருந்தகையின் உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம், பெருந்தகையான் கண்படின்.
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
2: தெரியாது சார்.
1: கோரி மேடு
2: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூரு, அரியூரு, பங்கூரு
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7

0: 5985105 என்ற நம்பருக்கு.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
5: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
6: என்னடா சொல்ற,
5: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
6: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
5: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
7: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல.
0: மன்னா, மன்னா.
8: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
9: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
9: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி?
9: இத கேளுங்க அண்ணா.
10: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
11: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
9: ஆமாம் அண்ணா.
12: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
10: தொழில் முனைவோர்கள்,
12: நாடக கலைஞர்கள்,
10: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
12: ஹாய் ஸ்நேகிதியே,
10: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
12: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
10: ஹாய் ஸ்நேகிதியே.
12: ஹாய் ஸ்நேகிதியே.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லையான்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும்.
4: வழக்கு தைரியம் இருந்தா
5: என்ன
4: சொல்றா?
5: பெருமாள் சத்தியமா
4: அந்த ஆஞ்சி கொலையும்
5: என்ன தப்பு பண்ணல?
6: உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: Let's go. Let's go. Let's go.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் இலை மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தும் பயோகாட் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை

சுஜாதா, செந்தில்குமார் மற்றும் கருத்து முத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் சி. சுரேஷ் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்தவாசல் இளம் தம்பதியருக்கான நிகழ்ச்சி. இளம் தம்பதியினரிடையே வெளிப்படை தன்மை குறித்த உளவியல் நிபுணர் முனைவர் கே. குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மியாஸ்தேனியா கிராவிஸ் ஸ்க்ளாரிசிஸ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் மற்றும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை நேரலியில் இணைகிறார் ஆர். ஜே. ஆனந்த். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர். ஜே. ஆனந்தி. 2:00 காலத்தை வென்ற கானங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர், உலக இருதய நாள் குறித்து நேரலில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இருதவியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் அனீஷ் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர். ஜே. ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையஞ்சல். 9:15 முதல் 10:00 வரை மீண்டும் 10:20 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். இதனிடையே ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் இடம்பெறும். மேலும் காலை 9:30 முதல் 1:00 வரையிலும் பிற்பகல் 3:30 முதல் இரவு 7:30 வரையிலும் மணிக்கு ஒரு முறை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். ஆயிரத்து 215 கிலோஹெச் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 8:30 வரலாறு பேசும் வீரர்கள். பாரத பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஆ. செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை வி. பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி. வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் வயலின். ஸ்ரீதலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம். குருராஜ் அவர்களின் மோசின் சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் தலைப்பு உடற்பயிற்சியின் அவசியம் நெறிப்படுத்துகிறார் சசிகலா. 12:00 கலைகளின் சங்கமம் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடம் சித்திரம் 2வது பகுதி. அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை பித்துக்குளி பி. முருகதாஸ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00

நேரம் சட்டம் அறிவோம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பி ஆனந்தி. 2:15 என்று மினியவை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சரல், பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 பட்டின பிரவேசம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் விசு, இயக்கம் கே பாலச்சந்தர். ஐந்து மணிக்கு பொன்மாலை பொழுது மவுனம் என தொடங்கும் பாடல் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சனம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான செய்திகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல், சம்மங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம், மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம், 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல், 10:20 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25வது ஆண்டுகால பொது சேவையை நிறைவு செய்வதையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். கிலோஹெட்ஸில் காலை 8:30 வரலாறு பேசும் வீரர்கள் பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ஆ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு. படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: சென்ற நூற்றாண்டின் அற்புதமான கருவி, மனித இனத்திற்கு கிடைத்த கொடை அப்படின்னா அது சினிமா தான். இந்த சினிமா ஒரு தனித்த கலை அல்ல, பல்வேறு கலைகளை சரிவிகிதத்தில் இணைப்பதன் மூலமாக உருவான ஒரு சிறந்த கலை. இப்போ ஒரு சூரிய அஸ்தமனம் நிகழுது இல்லையா, அதை காட்சிப்படுத்தி அழகிய ஒரு மெல்லிசையின் மூலம் உங்கள் கண்முன் நிறுத்தும் பொழுது பல்வேறு மனித உயிர்களின் மரணம் கூட உங்களுக்கு நினைவு வரும். அது அந்த திறமையான இயக்குநர்கிட்டையும் திறமையான ஒளிப்பதிவாளர்கிட்டையும் இருக்கு. அதை பார்த்து நீங்கள் நிதானம் கொள்ள முடியும், உங்கள் வாழ்க்கையை உள்நோக்கி பார்க்க முடியும். சினிமா அப்படிப்பட்டதா தான் இருக்க வேண்டும். உலகெங்கும் பல்வேறு மேதைகள் கையாண்ட சினிமாக்கள் இந்தியா உட்பட அப்படிப்பட்டதாக தான் இருந்திருக்கு. சில பரிந்துரைகளை சொல்லணும் அப்படின்னா, முதல்ல விக்டோரியா டி சிகாவின் படங்களை தேடி பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு திரைப்படம் தேடி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை, உலகின் அத்தனை திரைப்படங்களும் யூடியூப்ல இணையத்துல இலவசமாகவே கிடைக்குது. உங்கள் மனசை குப்பை தொட்டியாக ஆக்காமல் அது வந்து ஒரு அழகிய மென்மையான ஒரு இருப்பிடமாக, வாழத்தகுந்த இடமாக

0: உங்க மனசை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னா, அன்றாடம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் குப்பைகளை அள்ளி போட்டுக் கொள்வதை விட வாரத்தில் ஒரு நல்ல படம் பார்க்கலாம். விக்டோரியா டிசிகாவின் பைசைக்கிள் தீவ்ஸ். ஒரு மகன் வந்து தந்தையின் ஏழ்மையை புரிந்து கொண்டு அவர் கையை அழுத்திக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த படத்தை தவறாம பார்க்கலாம். மசாகி கோபயாஷி அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்காரு, ஜப்பானிய மேதை. அவருடைய திரைப்படங்கள் போரின் அபத்தத்தையும் அதன் பின்னால ஏற்படுற கொடூரமான பசி பட்டினியினால் ஏற்படும் மரணங்களையும் மிக தெளிவாக எந்த ஒரு மனச்சாய்வுமின்றி எடுத்திருக்காரு. அப்புறம் பிரான்ஸ்ல ராபர்ட் பிரசான் இருக்காரு, மெல்லிய அசைவுகளை கூட ஒரு ஆன்மீக தளத்துல உயர்த்துறாரு. இப்ப எழுத்துக்களை எப்படி சொற்றொடர்களால ஆயிருக்கோ, எப்படி வீடு செங்கற்களால ஆயிருக்கோ, அதே போல ஒரு சினிமா வந்து ஷார்ட்ஸால ஆயிருக்கு, சுடுவுகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம மனதில் எதையோ ஒரு மனித கண்டிஷனை வந்து அது வந்து உரையாடணும். இப்ப மிஷோகுச்சி அப்படின்னு ஒரு சிறந்த மேதை இருக்காரு, அவரும் ஜப்பானிய இயக்குனர் தான். அவர் வந்து இந்த போரின் போது இடம்பெயரும் ஒரு செல்வத்தில் வளர்ந்த ஒரு குடும்பத்தை காட்டுறாரு. திருடர்களிடம் மாட்டிக்கொள்ளும் பொழுது அன்னையும் மகளும் ஒரு படகில் ஏறி தனியாகவும், சிறு மகன் வந்து இன்னொரு திருடன் வந்து கடத்தி கொண்டும் போற காட்சி இருக்கு. இந்த காட்சி வந்து உலகின் மகத்தான ஷார்ட்ஸ்ல ஒண்ணு. அந்த இருளில், அந்த பணியில், இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திரைப்படம் தான். அவர்களுடைய பிரிவை, இவ்வளவு துயரத்தை இவ்வளவு அற்புதமா காட்ட முடியாது. அதே படத்துல வேற ஒரு காட்சியில அந்த சிறுவனும் அவன் அக்காளும் ஒரு இடத்துல இணைவாங்க. இவனை காப்பாத்தி விடுறதுக்காக அவ மிஸ்டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய நதியில போய் அமைதியா இறங்கி நீரில் அவளே புதையுண்டு போவாள். அந்த நீரில் புதையும் பொழுது ஒரு குமிழ் மட்டும் மேல வந்து அந்த மொத்த நதியும் அமைதியா இருக்கும். இது ஒரு அற்புதமான ஷாட். எப்படி ஒரு 4-5 வார்த்தைகளில் ஒரு சொற்றொடர் ஒரு பெருங்கவிதையை சொல்லிடுதோ, அதை போல ஒரு சின்ன ஷாட் வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு அற்புதமான பக்கத்தை நமக்கு கண்காட்டிடுது. இதைத்தான் சினிமா செய்யணும், இதைத்தான் நாம் பார்க்கணும். இன்னொரு பரிந்துரையா கிரேக்க திரைப்படங்கள் இயக்கிய தியோ ஆஞ்சலோபோலஸ் இயக்குனரை சொல்லலாம். எட்டர்னிட்டி அண்ட் டே அப்படின்றது அந்த படத்துடைய பெயர். ஒரு சிறுவனை அவர் வந்து அவனுடைய டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயல்வார். ஒரு காட்சியில பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கம்பங்கள் இருக்கும், அது வந்து நமக்கு தெளிவா தெரியாது, மங்களா இருக்கும் ஒரே பனிமூட்டத்தினால. நெருங்கி செல்ல செல்ல அதுல பார்த்தா அப்படியே மனித உடல்களை வந்து பொருத்தி வச்ச மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். அவர் மிரண்டுவாரு. அதை பார்ப்பதற்கு மனிதர்களை கழுவேற்றியதை போல, ஒரு கோரமான ஒரு தண்டனை போல தெரியும். ஆனா நெருங்கி பார்க்கும் போதுதான் தெரியும் அவங்க ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறது. அப்ப அந்த போரின் வடு வந்து ஒரு மனதிலும் எப்படி பதிஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல அவரு அற்புதமா காட்டியிருப்பாரு. இதே போல தார்கோவ்ஸ்கியின் படங்கள் ரஷ்யாவின் பல்வேறு வேதனைகளையும் பல்வேறு அழகியல்களையும் அது அற்புதமாக காட்டியிருக்குது. தார்கோவ்ஸ்கி, விக்டோரியா டிசிகா, கோபயாஷி, இப்ப இந்த பெயர்கள் எல்லாமே நமக்கு அந்நியமான பெயர்களா இருக்கலாம். இவர்கள் அனைவரும் ஜப்பானில் இருந்து கொண்டு நமக்காகவும், ரஷ்யாவில் இருந்து கொண்டு நமக்காகவும் வாழ்வை கண்ணாடி வைத்து காட்ட முயன்ற மேதைகள். அதனால சினிமா என்பது வாழ்வின் பல கோணங்களை, தீராத மானுட உறவுகளை, அதன் வதைகளை, அதிலிருந்து மீளும் வழிகளை சொல்வதுதான் சினிமா.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:15 தொடர்வது தெய்வீக ராகம். வரும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜ் அவர்களின் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 12 நாள், செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இலை மற்றும் வேர் நோய்களை கட்டுப்படுத்தும் பயோகார்ட் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: எப்பா கருத்த முத்து,
1: வா கருத்த முத்து, வாப்பா.
0: என்னப்பா காலை நேரத்துல போய் சோகமா இருக்கிற, காலையில ஏஞ்ச உடனே சந்தோஷமா இருக்கணும்.
1: நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, ஆனா ஒரு ஏக்கர்ல நெல்லு பயிரிட்டேன்.
0: சரி,
1: பயிரெல்லாம் உட்காந்து

0: போச்சு, ஒரே பூச்சி நோய் தாக்குதல் அதிகமா இருக்குதுப்பா, என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் சோகமா இருக்கிறான்.
1: எப்ப மருந்து அடிச்சியா இல்லையா?
0: பொண்டாட்டி நகை நட்டெல்லாம் அடுக்கு வச்சு மருந்து அடிச்சுப்பா, ஒன்னும் கண்ட்ரோல் ஆகலப்பா.
1: எப்ப மருந்து அடிச்சும் கண்ட்ரோல் ஆகலையா?
0: ஆமா,
1: நான் ஒரு வழி சொல்றேன்ப்பா, செலவு கம்மியா நாம கண்ட்ரோல் பண்ண முடியும்.
0: என்னப்பா சொல்றா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சொல்றத கேக்குறதுக்கு, சொல்லுப்பா சொல்லுப்பா.
1: எப்பா ஒருங்கிணைந்த முறையில பூச்சி கட்டுப்பாடு, அதாவது இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த முறையில நம்ம பூச்சிகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்ப்பா. அதுவும் இயற்கை சார்ந்த முறையில கண்ட்ரோல் பண்ண முடியும்.
0: சொல்லுப்பா சொல்லுப்பா, என்ன செய்யணும் சொல்லுப்பா.
1: இப்ப உயிரியல் முறையில பூச்சி கட்டுப்பாடு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இயற்கை முறை அப்படின்னு.
0: ஆமா,
1: இதுக்கு பயோகார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் கட்டுப்பாடு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சூடோமோனஸ் புளோரசன்ஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது.
0: சரி,
1: இது நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: இத புதுச்சேரியில குறும்பாப்பட்டுல பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அங்க உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வகம் அப்படின்னு இருக்கு.
0: ஓஹோ,
1: நேத்து தான்ப்பா அங்க போய் ஒரு 5 பாக்கெட்டு சூடோமோனஸ் புளோரசன்ஸ் வாங்கிட்டு வந்தேன்.
0: நல்லதா போச்சு.
1: அதை வந்து நம்ம நெல் பயிரை நம்ம பயன்படுத்தணும்.
0: ஓ,
1: இயற்கையான முறையில நம்ம பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
0: ஆமாம்பா,
1: சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்லது.
0: ஆமா காத்தமுத்து, சூடோமோனஸ் புளோரசன்ஸ் மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மருந்தை நீ அடிக்கிறோ இல்லையோ, நான் தான் வயலுக்கு அடிக்கணும்.
1: எப்பா உனக்கு தான் ரொம்ப பாதிப்புன்னு தெரிஞ்ச பிறகு என் வயலுக்கு நான் உடனே அடிப்பனா? உன்கிட்ட குடுத்துட மாட்டேனா?
0: அதானே அந்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் பத்தின செய்திய கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
1: பா, சூடோமோனஸ் புளோரசன்ஸ் ஒரு பாக்டீரியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்.
0: ஆமா,
1: நெல் பயிரில தோன்றக்கூடிய இலை மற்றும் வேர் நோய்களை உண்டாக்கக்கூடிய பூஞ்சானம் அப்புறம் பாக்டீரியா.
0: சரி,
1: அதாவது கெடுதல் செய்யக்கூடிய பாக்டீரியா.
0: ஆமா,
1: இது எல்லாத்தையும் இந்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ணிடும்பா.
0: உண்மையா சொல்றா?
1: ஆமாப்பா, இந்த வகை பாக்டீரியா வேர் பாகத்துல தங்கி மண் வழியாகவும் அப்புறம் விதை வழியாகவும் காற்று வழியாகவும் பரவக்கூடிய பூஞ்சானம் அப்புறம் மற்ற பாக்டீரியா நோய் கிருமிகளை அழிக்க உதவுது.
0: ஓஹோ,
1: இந்த உயிரியல் பாக்டீரியா பூச்சிக்கொல்லிகளை நாம எப்ப போடணும்னா, நோய் தாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம வயல்கள்ல பயன்படுத்திடணும்.
0: ஓஹோ,
1: அப்ப என்ன செய்யும்னா, நம்ம குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறோம் இல்லையா?
0: ஆமா,
1: அது மாதிரி இந்த பாக்டீரியா இருக்குல்ல, சூடோமோனஸ் புளோரசன்ஸ்,
0: ஆமா,
1: இத வயல நம்ம முன்னாடியே போட்டுட்டோம்னா பயிருக்கு இதுவே நல்ல எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிடும்பா.
0: ஓஹோ,
1: இத வந்து நம்ம ஒரு 10 கிராம் 1 கிலோ விதைக்கு நம்ம கலந்து விதை நேர்த்தி செஞ்சும் நம்ம பயன்படுத்தலாம். நோய் தாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம தடுப்பூசி போடுற மாதிரி,
0: ஆமா,
1: வயல்ல இந்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் போட்டுடணும் அப்படின்னு சொன்னேன். அப்ப நம்ம பயிருக்கே முதல்ல எதிர்ப்பு சக்தி நல்லா உண்டாயிடும். குறிப்பா நோய் பெருமளவுல சேதம் ஏற்படுத்தின பின்பு இந்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் நம்ம பயன்படுத்தினோம்னா முழு பயன் கிடைக்காது. தெரியுதா? முன்னாடியே பயன்படுத்தணும்.
0: சரி சரி,
1: எப்படி பயன்படுத்தணும் தானே இப்ப கேட்ட.
0: ஆமா,
1: அடுத்து சொல்றேன் கேளு,
0: அதுதான் முக்கியம்.
1: நெல்லு பறிச்சு இப்ப நாத்து நடுறோம்.
0: ஆமா, நாத்தை புடுங்கி பிரி போட்டு கட்டு கட்டுவான்.
1: ஆமா, அப்ப ஒரு கட்டு நாத்தை எடுத்து நாம என்ன செய்யணும்னா, ஏற்கனவே 10 சதுர மீட்டர் பரப்பளவுல தண்ணிய தேக்கி வச்சு,
0: சரி,
1: அதுல 1 கிலோ டால்க் பவுடர், அதாவது இந்த பயோகார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ், இத நல்லா கரைச்சு விட்டு,
0: சரி,
1: இப்ப அந்த நாத்தை அதுல ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற விடணும்.
0: ஓஹோ,
1: இது மாதிரி நிறைய நாத்துக்கட்டுகளை அப்படியே அந்த தண்ணியில வரிசையா ஊற வச்சிடணும்.
0: சரி,
1: 30 நிமிடம் கழிச்சு நாம இந்த நாத்தை எடுத்து வயல்ல நடும்போது இந்த நாட்டுடைய வேர்பகுதி இருக்குல்ல, அதுல இந்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ் அந்த பாக்டீரியா போய் நல்லா ஒட்டிக்கும்.
0: ஓஹோ, அந்த அடி வேர்ல.
1: ஆமா,
0: பரவாயில்லையா,
1: வயல் முழுக்க வந்து பரவிடும். மண்ணுக்குள்ளாரே இருக்கும், வேர்பகுதியில இருக்கும், பயிருக்கும் நல்ல எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணி விட்டுரும். நோய் வரும்போதும் நோயை கண்ட்ரோல் பண்றதுலயும் இதனுடைய வேலை நிறைய இருக்குது.
0: ஓ பரவாயில்ல,
1: இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா?
0: நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: இது போக தெளிப்பு முறையில நம்ம இலை வழியாகவும் நம்ம தெளிக்கலாம்.
0: அது எப்படி?
1: இப்ப 400 கிராம் இந்த பயோகார்டு சூடோமோனஸ் புளோரசன்ஸ் இதை எடுத்துக்கிட்டு 200 லிட்டர் சுத்தமான தண்ணியில இதை நல்லா கரைச்சி, 1 ஏக்கர் நெற்பயிருக்கு கை தெளிப்பான் மூலம் நடவுக்கு பின்னர், நம்ம நாத்து நட்டு நல்ல பயிர் வளர்ந்து வருதுல்ல, அப்ப 45வது நாள் ஒரு முறையும், 55வது நாள் ஒரு முறையும், 65வது நாள் ஒரு முறையும் பயிருடைய மேற்பகுதியில நல்ல படுற மாதிரி இந்த தெளிப்பான் கொண்டு தெளிக்கணும்.

0: நோய் அறிகுறிகள் இல்ல, பயிர் நல்லா தான் இருக்கு அப்படின்னா ஒரு முறை தெளிச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
1: ஓஹோ, காத்தமுத்து, சூடோமோனாஸ் பத்தி நிறைய விவரமா சொன்ன.
0: ஆமா சொன்ன.
1: இது இல்லாம நான் ஏற்கனவே ரசாயன மருந்துகள்லாம் போட்டு அடிச்சேன்.
0: ஆமா,
1: அதுவே பலன் கொடுக்கல. இது மட்டும் பலன் கொடுத்துருமா என்ன?
0: எப்பா நிச்சயம் கொடுக்கும்பா. இது இயற்கை சார்ந்த முறையில நம்ம செய்யறோம். இது வந்து நன்மை செய்யும் உயிரினங்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கல.
1: ஓஹோ,
0: அதனால பயிர்ல அந்த நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய புழுக்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற பூச்சிகள் எல்லாம் அப்படியே இருக்கும்பா. இது வந்து கெடுதல் செய்யக்கூடிய அந்த பூஞ்சாணம் மற்றும் பாக்டீரியா இந்த நோய் கிருமிகளை தான்ப்பா கட்டுப்படுத்தும்.
1: அப்படியா?
0: இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ரசாயன மருந்துகளை இந்த பயோகார்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சூடோமோனஸ் அதை பயன்படுத்தும் போது நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: சரி சரி,
0: இதெல்லாம் நீ செய்யே. இந்தாப்பா அஞ்சு பாக்கெட்டு நீ புடி,
1: குடுப்பா
0: சந்தோஷமா வீட்டுக்கு போய்.
1: சரி,
0: இந்த சூடோமோனஸ் புளோரசன்ஸ பயன்படுத்தி உன் நெல் பயிர்ல நோய் வராம பூஞ்சான தாக்குதல் இல்லாம பாத்துக்கப்பா.
1: சரி கதமுத்து, நீ சொன்ன வழிமுறைகளையும் ஆலோசனைகளுக்கு தகுந்த மாதிரி செய்யறேன்.
0: சரி சரி, நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற. நான் வரும்போதே அள்ளிக்கிழங்கு எடுத்துட்டு வந்தேன்.
1: அள்ளிக்கிழங்கா?
0: ஆமாப்பா,
1: நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா.
0: பையன் பொண்டாட்டி ஊருக்கு போயிருந்தேன்.
1: சரி,
0: அங்க ஒரு அள்ளி குளம் இருந்தது. நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் அள்ளி குளத்துல இறங்கி அந்த கிழங்கு மண்ணுக்குள்ளார சேத்துல இருக்கும்பா.
1: ஓ, அதுவா காத்தமுத்து? நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து பிடிக்கணுமா அந்த அள்ளி கிழங்கா?
0: இப்ப நம்ம ஊர்ல சின்ன பிள்ளையில இருந்தது,
1: இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது.
0: என் பொண்டாட்டி ஊர்ல இன்னும் இருக்குப்பா. அங்க புடிங்கிட்டு வந்தேன்.
1: பரவாயில்ல,
0: ஒரு அஞ்சு கிலோ எடுத்துட்டு வந்தோம்பா.
1: அஞ்சு கிலோ?
0: ஆமாப்பா.
1: சரி,
0: அந்த அள்ளி கிழங்கு அவிச்சு உனக்குன்னு ஒரு அரை கிலோ கொண்டு வந்தேன். இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய்
1: சரி
0: பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து.
1: ஆமாப்பா,
0: நீனு சாப்பிடுப்பா, நிறைய சத்து இருக்குப்பா இதுல. கருத்த முத்த, நான் கிளம்புறேன்.
1: சரி, பாத்து போயிட்டு வா.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். காந்தி ஜெயந்தி விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 1 தேதி முதல் 4 தேதி வரை சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கும் மற்ற நகரங்களிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்படி வரும் 1 தேதி 1580 பேருந்துகளும், அடுத்த நாள் 2 தேதி 745 பேருந்துகளும், 3 தேதி 895 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்த

0: தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அந்த சிறுமிக்கு அவருடைய வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை இந்த அரசு நடத்தி வருவதாக குறை கூறியுள்ளார். இந்த சூழலில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி முதலமைச்சர் எப்படி பேச முடியும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தவேக, திமுக, அஇஅதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தவேக மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ராஜு இந்த தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தமிழகத்தில் மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக குறை கூறியுள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் அந்த இயந்திரங்களை திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சனிக்கிழமைகளிலும் ஊராட்சி பகுதிகளில் வியாழக்கிழமைகளிலும் நாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கால்நடை துறையினரின் இதுபோன்ற தடுப்பூசி பணிகளின்போது பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் திரு திருநாவுக்கரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அனைத்து நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் இணைந்து வெறிநோய் தடுப்பூசியினை சமுதாய நாய்களுக்கு போலவே ஊராட்சி பகுதிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த நாய்க்கடியினை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி அந்த கடிக்கான சிகிச்சையை மேற்கொள்ளுமாறும், இந்த நோய் கண்டிப்பாக தடுக்கக்கூடிய ஒரு நோய்தான் என்பதை உறுதியாக கூற முடியும். தங்கள் பகுதியில் உள்ள சமுதாய நாய்களுக்கு துறையினர் மூலம் நாங்கள் வந்து தடுப்பூசி போடும் பணி மேற்கொள்ளும் பொழுது பொதுமக்களும் இந்த பணிக்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு துறையின் சார்பாக
0: கேட்டுக்கொள்கிறேன்.
2: நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினரும் வனத்துறையினரும் இணைந்து கண்காணிப்பு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கனிமங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனை சாவடி வழியாக மீண்டும் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக வெளியான தகவலை தொடர்ந்து வருவாய்த்துறை, கனிம வளத்துறை மற்றும் போலீசார் இணைந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனைக்கு பின்னரே கேரளாவுக்கு செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றதோடு கனிம வளங்கள் கடத்துவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இரவு நேரத்தில் தொடர்ந்து தற்போது அதிகாலை வரை எல்லைப் பகுதியில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த தீவிர சோதனையால் புலியரை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெறும் எனவும் போலீசார் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா சந்தில்.
0: வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வடக்கு உள் கர்நாடகம் முதல் தமிழகம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால்

0: நாமக்கல், ஈரோடு, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ரபி பருவ பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்ற ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:55. நேயர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்கநகை மாளிகையின் சேமிப்பு திட்டம் நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: நேர்கள் கேட்கிருப்பது சூழல் அறிவோம்.
5: செயற்கை பூச்சிக்கொல்லிகளின் ஆபத்து.
4: வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள்.
6: வணக்கம். இன்றைய நவீன காலத்தில் எங்கு பார்த்தாலும் அதிக விளைச்சல், பளபளப்பான தோற்றம், கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்கள் தாக்குப்பிடித்தல் என்ற மோகம் அதிகரித்துவிட்டது. இதற்காக நம் முன்னோர்கள் செய்த விவசாய முறைகளை கைவிட்டுவிட்டு மண்ணையும் நமது உடலையும் நஞ்சாக்கும் இரசாயனங்களை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம். இதன் பக்க விளைவுகள் என்ன, இதற்கான மாற்று வழிகள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். காய்கறி மற்றும் பழங்களில் இரசாயனங்களின் பயன்பாடு. அதிக விளைச்சலுக்கான நச்சு மருந்துகள். மண்ணின் இயல்பான தன்மையை மறந்து யூரியா, டிஏபி போன்ற செயற்கை உரங்களையும், பூச்சிகளை கட்டுப்படுத்த மோனோ குரோட்டோபாஸ் போன்ற கொடிய நச்சுமிக்க பூச்சிக்கொல்லிகளையும் விவசாயிகள் அதிகளவில் தெளிக்கின்றனர். செயற்கை முறையில் பழுக்க வைத்தல். இயற்கையாக மரத்தில் பழுக்க வேண்டிய மாம்பழம், வாழைப்பழம், பப்பாளி போன்ற பழங்கள் எத்திலின் இரசாயன கற்கள் அல்லது கார்பைடு கற்களை கொண்டு ஒரே இரவில் செயற்கையாக பழுக்க

0: வைக்கப்படுகின்றன. பதப்படுத்துதல் மற்றும் மெழுகு பூசுதல். ஆப்பிள், ஆரஞ்சு போன்ற வெளிநாட்டு மற்றும் குளிர்சாதன கிடங்கு பழங்கள் பல மாதங்கள் ஆனாலும் கெட்டுப்போகாமல் பளபளப்பாக இருக்க அவற்றின் மீது பெட்ரோலியம் சார்ந்த இரசாயன மெழுகுகள் பூசப்படுகின்றன. இதனால் ஏற்படும் பேராபத்துகள் மற்றும் தீங்குகள். இந்த இரசாயன விஷங்கள் நம்மை அறியாமலேயே நமது உடலையும் சுற்றுச்சூழலையும் எவ்வாறு அழிக்கின்றன தெரியுமா? மனித ஆரோக்கியத்திற்கு சீரழிவு. இந்த இரசாயனங்கள் கலந்த காய்கறிகளை தொடர்ந்து உண்பதால் நாளடைவில் ஹார்மோன் கோளாறுகள், சிறுநீரக பாதிப்புகள், நரம்பு மண்டல தளர்ச்சி மற்றும் மிக கொடிய புற்றுநோய் போன்ற வியாதிகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எளிதில் நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர். மண்ணின் வளம் நாசம், இரசாயன உரங்களின் அதீத பயன்பாடு மண்ணில் இருக்கும் இயற்கையான நுண்ணுயிர்களை கொன்றுவிடுகிறது. இதனால் மண் தனது இயல்பான உயிர்த்துடிப்பை இழந்து பாறையைப் போல இறுகி போய்விடுகிறது. நீராதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு. மழை பெய்யும்போது இந்த நச்சு இரசாயனங்கள் அடித்துச் செல்லப்பட்டு நிலத்தடி நீரிலும் அருகில் உள்ள ஏரி குளங்களிலும் கலக்கின்றன. இதனால் குடிநீர் நச்சுத்தன்மை அடைவதுடன் நீர்வாழ் உயிரினங்களும் பெருமளவில் அழிகின்றன. உணவில் கலக்கும் மறைமுக நச்சுக்கள், நரம்பை தாக்கும் பூச்சிக்கொல்லிகள். இந்தியாவில் பயன்படுத்தப்படும் பல பூச்சிக்கொல்லிகள் உலகின் பல வளர்ந்த நாடுகளில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இவை இன்னும் நமது விவசாய நிலங்களில் பரவலாக பயன்பாட்டில் உள்ளன. இவை நரம்பு மண்டலத்தை பாதித்து பக்கவாதம் மற்றும் ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. மெழுகு பூச்சி ஆபத்து. ஆப்பிள் மற்றும் பேரிக்காய்களின் மேல் மினுமிடுப்புக்காக தடவப்படும் செயற்கை மெழுகு சாதாரண தண்ணீரில் கழுவினால் போகாது. பல மாதங்கள் கெடாமல் இருக்க பெட்ரோலியப் பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் இரசாயனங்கள் இதில் கலக்கப்படுகின்றன. இவற்றை வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு அல்லது உப்பு சேர்த்து மட்டுமே கழுவ வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுடா வாங்குங்க. ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆனந்தி முருகன். எல்நினோ பருவநிலை நிகழ்வின் தாக்கத்தால் எதிர்வரும் ராகி பருவத்தில் மானாவாரி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதா? இதனால் நாட்டின் உணவு தானிய உற்பத்தியை பாதிக்கப்படும் என்று மத்திய வேளாண் துறை செயலாளர் திரு அதிர் சந்திரா எச்சரித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் வகையில் கடற்கரை பகுதியை அழகுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவையில் பருவமழை காலம் நெருங்கி வருவதால் அனைத்து பேனர்கள், கட்அவுட்டுகள் மற்றும் விளம்பர பலகைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களில் அமைக்கப்பட்டுள்ள உள்புகார் குழு விவரங்களை ஷீபாக்ஸ் இணையதளத்தில் புதுப்பிப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் அரியாங்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 9:30 முதல் மதியம் 2:30 வரை மணவெளி, சுப்பையா நகர், கலைஞர் நகர், பூங்கொடிபுரம், திருமால் நகர், பூங்காவனம் கார்டன், சுடலை வீதி, பெரியார் நகர், இந்திரா நகர், சோழபுரம், ஓடைவெளி, ராஜபிரியா நகர் மற்றும் ராசி அவென்யூ ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும் என்று மின்துறை கிராமக்கோட்ட செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா மேலும் 8 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் யஷ்வீர் சிங் வெள்ளிப்பதக்கமும் ரோஹித் யாதவ் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் நீளம் தாண்டும் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீசங்கர் முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் ஃபாருல் சௌத்ரி வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
6: நேரம் 7:02
2: நேரம் 7:02

0: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படை தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: முதல்ல இந்த வெளிப்படை தன்மை அது சம்பந்தமான செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: ஒளிவு மறைவு இல்லாதது அப்படின்னு நேரடியாக சொன்னால் கூட அது எதை இம்ப்ளேட் பண்ணுது, அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பாதுகாப்பாக உணர்றது.
1: இப்போ ஒரு காலத்தில் பேரண்ட்ஸு அவங்க கூட வந்து தாத்தா பாட்டி அத்தை இருப்பாங்க, குடும்பம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கும் போது கணவன் அவங்க மேலே உள்ள ஒரு பயம் அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த மாதிரி நாத்தனார் இருப்பாங்க, குழந்தையாக இருப்பாங்க, வீட்டில் பெரிய பாட்டி இருப்பாங்க, இவங்களாம் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் வீட்டில் எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ட்ரெயின் அப் ஆகிட்டே வருவாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார வரும். ஆனால் இன்றைய காலகட்டம் அது மாதிரிலாம் கிடையாது. கல்யாணம் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒன்று மாமனார் மாமியார் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட வந்து கல்யாணம் ஆனவுடனே பொண்ணு பையன் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடுது. அப்போ எடுத்த உடனே வந்து கணவன் மனைவி தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது முதல்ல இவங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா இந்த வெளிப்படைத்தன்மை தேவை தானே. இது சம்மந்தமாக சமூகத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இப்போ முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து சூழ்நிலை வந்து மாறி இருக்கு. முன்னாடிக்கும் இப்போக்கும் இன்னொரு சூழ்நிலையும் மாறி இருக்கு. என்ன அப்படின்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் எக்ஸ்போஷர் ஆயிருக்காங்க. இப்போ முன்னாடியை விட அந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸை ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் டிஃப்ரெண்ட் ஹியூமனோட பழகிறது இன்டிமேட் ஆகிறது அப்படிங்கிறதுக்குள்ள ப்ராசஸ் வந்து முன்னாடிக்கும் இப்பயும் மாறல. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மாறி இருக்குது. இப்போ நிறையா பேர் இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள இன்டிமேசி லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ யாருமே இல்லை இவங்களுக்குள்ள அப்படின்னா இவங்களுக்குள்ள தான் எல்லா கம்யூனிகேஷனும் இருக்குது. அதுவும் ஒரு வகையில் பாசிட்டிவ் இருக்குது, ஒரு வகையில் நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்தது, அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்ப சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கும், இந்த கைடன்ஸ் இருக்கும். இப்போ அது கிடையாது. அவங்களுக்குள்ள சண்டையாக இருந்தாலும் நல்ல விதமாக போனாலும் அது இவங்களே தான் பார்த்துக்கணும். அது ஒரு வகையில் பாசிட்டிவ், ஒரு வகையில் நெகட்டிவ். அதுதான் நம்ம இங்கே வெளிப்படைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுக்குள்ளே உள்ள இன்டிமேட்டாக ரிலேஷன்ஷிப் வந்து குரோ ஆகிறதுக்கும் இல்லை உடனே அது பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
1: இப்போ குழந்தை வளர்ப்புலேயே வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கெட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. தோல்விங்கிறதே என்னன்னே தெரியாமல் குழந்தைய வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னா ஒரு குழந்தை இருக்குது, நம்ம இருக்கிற எல்லாத்தையும் வந்து அந்த குழந்தை தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு பிள்ளை எட்டு பிள்ளை அப்படி இருக்கும்போது அண்ணன் உதவானோ தம்பி வாங்குவோம் இப்படி அப்பா அம்மாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இது வந்து எதிர்கால வாழ்க்கையில் அந்த குழந்தை வந்து பெரியவங்களாகி அவங்களுக்கு இளம் தம்பதியாக அவங்க ஒரு திருமணமான பிறகு பார்த்திங்கன்னா அதே ஒரு எதிர்பார்ப்பு போன இடத்துலையும் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ ஒரு பிரச்சனைகள் வருது. அப்போ வந்து அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் தடுமாறுறாங்க, வெளிப்படையாக வந்து பேசவும் முடியல. இதே எங்கள் கூட இருந்தால் எங்கள் அப்பா இப்படி நான் கேட்டவுடனே இது பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு அது ஒரு புதிய சூழலாக இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி பார்க்கறது?
2: வெளிப்படைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா எதெல்லாம் நம்ம வெளிப்படையாக இருக்கலாம், எதெல்லாம் வெளிப்படையாக இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு 20-25 வயசு 30 வயசு கூட அவங்க வந்து இண்டிபெண்ட்டாகவும் வேறு ஒரு சூழ்நிலையிலையும் வளர்கிறாங்க. ரெண்டு பேருமே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்கிறாங்க, வேறு வேறு கண்ணோட்டத்தில் இருக்காங்க. அந்த அதுதான் வந்து ஒரு சேலஞ்ச் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வெளிப்படைத்தன்மைக்கு. என்னென்னா எதெல்லாம் பகிரலாம் எதெல்லாம் பகிரக்கூடாது அப்படிங்கிறது கூட ஒன்று இருக்குது. சில விஷயங்களை பகிர்றதுனால பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில விஷயங்களை பகிராமல் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நீ சொல்லலை அப்படின்னு பின்னாடி நாளைக்கு வரும். அந்த மாதிரி வந்து வெளிப்படைத்தன்மைன்றது ரெண்டு பேருக்கு இடையில் தனித்தனி வேறுபட்ட சூழ்நிலைகளை பிறந்து வளர்ந்து ஒன்றா இருக்கும்போது இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷனில் தான் இது ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ தூரம் அவங்கள அந்த அவங்களோட டிஃப்ரென்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ட்ரெயின் ஆகிக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் கண்டிப்பாக வேறு வேறு சூழ்நிலை வேறு வேறு கண்ணோட்டம், அவங்களுக்குள்ள வந்து அந்த டிஃப்ரென்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லைனா அந்த டிஃப்ரென்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது.

0: ஒன் ஆஃப்டர் அனதர். அதை அக்செப்ட் பண்ணிட்டா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் அதுக்கு அடுத்தது ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுதான் இந்த சேலஞ்சிங் த்ரோ கம்யூனிகேஷன்.
1: இப்போ ஒரு காலத்தில் சொல்லுவாங்க வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தில் வந்து டிவோர்ஸ் அது வந்து ரொம்ப கம்மி, அதுக்கு காரணம் வந்து குடும்ப சூழ்நிலைகள், நம்மளுடைய சமூக கட்டமைப்பு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த டிவோர்ஸ் வந்து கொஞ்சம் பழைய காலம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. ஆனால் வெளிநாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரியான ஒரு கல்ச்சர். இப்போல்லாம் அவங்கெல்லாம் என்னென்னா வந்து மேரேஜ் கவுன்சிலிங், அதை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிறாங்க வெளிநாடுகளில். அதாவது ஒரு இளம் தம்பதி ஆக போகிறாங்க அப்படின்னா அந்த ஆண் பெண் அவங்களுக்குள்ளார எதெந்தெந்த இதில் வந்து ஒத்து வருது, குணத்தில் என்னென்ன ஒத்து வருது, பழக்க வழக்கத்தில் என்ன வருது, எல்லாமே பேசி அதுக்குன்னு கவுன்சிலிங்கு இதெல்லாம் பண்ணி எது நமக்கு ஒத்து வருதுன்னு பார்த்துலாம் மேரேஜ் பண்ணுற ஒரு சூழல் வந்தது. இங்கேயும் சில இடங்களில் அது மாதிரிலாம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் கவுன்சிலிங்லாம் ரொம்ப முக்கியமாக தேவையா? இப்போ உள்ள பொண்ணுங்க கூட என்ன பண்ணுறாங்க, மேரேஜுக்கு முன்னாடி நான் பையன்ட்ட தனியாக பேசணும், எனக்கு ஃப்ரீக்குவென்சி ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இது சம்மந்தமாகலாம் நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: எது ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குது. எக்ஸாம்னால் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறோம், குழந்தை வளர்க்கணுன்னா கூட அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும் மென்டலி. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன்றது ஒன்று கண்டிப்பாக வேணும். ஏன்னா வந்து அலுவலகத்திலேயோ இல்லை ஸ்கூல்லையோ கல்லூரிலையோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயோ பேசிக்கிறதுக்கும் கணவன் மனைவின்ற ரோலுக்கும் வந்து என்டைலி டிஃப்ரெண்ட்டு. நம்ம உளவியல் ரீதியாக நம்ம தயாரா ஒரு பெண்ணிட்ட ஒரு ஆண்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம தயாரா, நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே இது இருக்குது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாம் வாழ்க்கையில் நடக்காது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரியாலிட்டி ரெண்டும் வந்து ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி இருந்ததுன்னா அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி கிட்ட ரொம்ப அருகில் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது அந்த இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கா, ஒரு ஆண்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இல்லை ஒரு பெண்ணிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த வேல்யூ கிளாரிட்டி அதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் குயிக்காக வரும். இல்லைன்னா முட்டி மோதி கற்றுக்கிட்டு தப்பு பண்ணி பல கஷ்டங்களுக்கு அப்புறம் கற்றுக்கிறது, அது இயற்கையாக நடக்கிறது தான். அந்த அசௌகரியத்தெல்லாம் குறைக்கிறது தான் அந்த மேரிட்டல் கவுன்சிலிங். அது ஒரு அடிஷ்னலாக அது ஒரு கூடுதல் சொல்கிறது வாழ்க்கையை சுலபமாக்குற விதம் தான். அது ஒரு
1: நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் சொல்கிறீங்க, கவுன்சிலிங் வந்து மேரேஜ் கவுன்சிலிங் நல்ல விஷயம்,
0: நல்ல விஷயம் தான்.
1: இப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இப்போ வந்து சமூக ஊடகங்கள் பயன்பாடு நிறைய ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் அவர் வேலையிலேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறாரோ இல்லையோ அந்த ஃபோன் நோன்றது, ஃபோனில் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி பார்க்குறது போகிறது வர்றது. அதே மாதிரி தான் பெண்களும் அவங்களும் வேலைக்கு போய்ட்டு வந்து இருக்காங்க. இப்போ இதில் வந்து உன் ஃபோனில் வந்து நீ லாக் பண்ணி வச்சுக்கிற, என்ன யார் கூட உன் ஃப்ரெண்டு நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்கும், பட் நம்ம உரிமைகள்னு ஒன்று இருக்குது இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களில் அந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியமாக. இப்போ அவங்களுடைய பாஸ்வேர்டு நமக்கு தெரியணும், அது முக்கியமாக கேட்டால் சொல்லணுமா, இந்த மாதிரி இது விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன்.
0: ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனைகள் வருது. இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் தெரியணும், என்னென்னா நம்ம லைஃப்பில் மூணு ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து என்னென்னா நம்ம குழந்தையாக இருந்து படித்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு கீழே இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து அது டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம், சார்ந்து இருக்கிறது. வேலைக்கு வந்த பிறகு நம்ம தனி சம்பாரித்து கொஞ்ச நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வந்து இண்டிபெண்ட், அது அம்மா அப்பாவையும் மதிக்க மாட்டோம், நம்ம பணம் சம்பாதிக்கிற ஒரு இது இருக்கும், நம்ம நினச்சதை வாங்கிப்போம் நினச்சது செய்வோம். அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்டர் டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது. அந்த மூணு விதமான வாழ்க்கை நம்ம கிட்ட வருது. நம்ம வந்து நோ மோர் டிபெண்ட், நம்ம சார்ந்தும் இருக்க மாட்டோம், நோ மோர் இண்டிபெண்ட், அதையும் நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். நாம் தனி கிடையாது, நம்ம வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க சார்ந்துருக்கோம். நம்மளுடைய துக்கம் சந்தோஷம் ரெண்டையுமே அவங்களையும், அவங்களோட துக்கம் சந்தோஷம் இல்லாமல் நம்மளையும் இருக்குது. இதில் எவ்வளோ தூரம் பிரைவேசி அப்படின்னு சொன்னால், உங்களை பற்றி பின்னாடி உள்ளதை நோன்றது இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன முன்னாடி என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி யாரை லவ் பண்ணீங்க, நீ லவ் பண்ணியா நான் போகல, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். இப்போ நம்ம கமிட்டட் ஆகிட்டோம், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம டைம் டிவோட் பண்ணுறது, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதை தாண்டி நம்ம சோஷியல் இந்த ஊடகங்களில் போய் முகம் தெரியாத நபர்கள்ட்ட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படி இருக்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அது டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு தான் சொல்லணும். அது கல்யாணத்துக்கு முன்னாடி வேணால் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இதில் டிரான்ஸ்பரன்சின்றது வந்து இதில் நம்ம ஒழிக்கிறதுக்கு விஷயங்கள் இருந்ததுன்னா பிரச்சனைக்கு உங்களுக்கு நீங்களே இன்வைட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை வந்து மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த ஒரு வெளியில் போய் ஒரு

0: ஃபோனை எடுத்துட்டு வெளியே போய் பேசினாலே ஒரு சந்தேகம் வரும். கன்சிஸ்டண்டாக அதை செய்யும் போது சந்தேகம் வரும். லாக் பண்ணி வச்சுட்டு காமிக்காமல் இருந்தால் சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்கள் வந்து அடுத்தடுத்து நம்மளோட நம்மளோட இன்டிமேசி நம்மளுடைய அடுத்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், அதுக்கு வந்து கண்டிப்பாக அது சிக்கலை தான் ஏற்படுத்தும். அதை வந்து ரெண்டு பேருமே தவிர்க்கணும். இது வந்து முன்னாடி மாதிரி ஆண் அப்படின்றது ஜெண்டர் ரோல் வந்து இப்போல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவல். என்ன சொல்ல போனால் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சில அந்த மெட்டல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம், அதை தவிர இது எல்லாமே காமன். உங்களுக்குள்ள எல்லா திறமையும் அவங்களுக்கு இருக்குது, ஆண்களுக்கு உள்ள திறமை பெண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு உள்ள திறமை ஆண்களுக்கு இருக்குது, ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஹார்மோன் டிஃப்ரென்ஸ் தான், அதெல்லாம் எப்போயோ தாண்டி வந்துருச்சு இந்த சமூகம். அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஆணு பெண்ணு கிடையாது, டிரான்ஸ்பரன்சின்றது பொதுவானது, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இன்டர் டிபெண்ட், அதாவது ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறவங்க அப்படிங்கிறத நினைப்பு இருக்கணும். ரெண்டு பேருடைய கோல் என்னென்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்க சில்ட்ரன். இதில் அவங்க கவனத்தை செலுத்தணும் முடிஞ்சு இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் தனக்குன்னு ஒரு பிரவேசம் இருக்கணும்னு நினைக்கிறத வந்து அவங்களே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையை இன்வைட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்.
1: அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: அதனால் வர பிரச்சனைகள் என்ன ஆகும்னா, சின்னதாக தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இவங்களாலேயும் அவங்களாலேயும் சமாளிக்க முடியாத லெவலுக்கு அது போகும். ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ன்றது இட் இஸ் லைஃப், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அந்த இன்டிமேட் லைஃப் வாழ்க்கையே அவங்களே அழிச்சிக்கிற மாதிரியாக தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஒரு இன்டிமேட்டாக இருக்கிறப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம், ஆனால் இந்த பிரச்சனைன்னு வந்த பிறகு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வரும். அப்புறம் ஃபைனான்ஸ் இதுவாக இருக்கட்டும், இல்லை செக்ஷுவல் விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான விஷயங்கள் கூட நாளடைவில் அவங்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு வரும். அதனால் என்னவோ அவங்களுக்குள்ளே இந்த இன்டிமேஷன் வராததுனால தினந்தோறும் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வந்து வீட்டுக்கு போகவே பிடிக்காது, பார்க்கவே பிடிக்காது, பேசவே பிடிக்காது, அப்படி வரும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படை தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னையஞ்சல்
1: ஆகாஷ்வாணி.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வரும் 5ஆம் தேதி வரை அங்கு பயணம் மேற்கொள்ளும் அவர், நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் G20 வர்த்தகத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்திற்கிடையே பல்வேறு நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்களுடனும் திரு பியூஷ் கோயல் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். அப்போது மீன்வளம், விவசாயம், புத்தாக்க நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் G20 நாடுகளுடனான உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துவார் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாகுபடிக்கான திட்டமிடுதல், அறிவியல் பூர்வ மதிப்பீடு, கள அளவில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றம், குறைந்த அளவு மழைப்பொழிவு, தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட சூழலுக்கு மத்தியிலும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அதிக விளைச்சலை உருவாக்க மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற

0: மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவச் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வே பிராந்தியத்திற்குள் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. வாரணாசி மண்டலத்தில் அடங்கிய ரயில் வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவதன் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் சுகாதார திட்டங்களுக்கு இந்தியா தனது உதவியை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் உறுப்பு நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இம்மாத தொடக்கத்தில் முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் இந்திய எரிசக்தி வாரத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா இதனை தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு என்பது சவாலானது என்றாலும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அதற்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். எரிசக்தி தொடர்பான தேவைகள், பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கு தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் இந்தியா தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்ததாக திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கும் முடிவை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. என்றாலும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்தியா மற்றும் 19 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிய சிகிச்சைகளுக்கான மருந்துகள் மற்றும் குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கான வரியில் மாற்றம் இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 100% வரி விதிப்புக்கு உரிய பொருட்கள் மற்றும் அவை இறக்குமதி செய்யப்படும் நாடுகள் குறித்த தகவலை தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு 100% வரி விதிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் 2 அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் முக்கிய தருணம் எட்டப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விண்கலம் 10 மணி நேர பயணத்திற்கு பின்னர் பூமியை 6 முறை சுற்றி வந்து சிலி நாட்டின் மேற்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் விழும் வகையில் விஞ்ஞானிகள் அதன் சுற்றுவட்ட பாதையை முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் 26 சிறிய ரக செயற்கைக்கோள்களையும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனப்பாகுபாடு, அந்நிய வெறுப்பு தொடர்பான சகிப்புத்தன்மை இன்மையை எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுச்சபையின் 51வது கூட்டத்தில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மேற்கு பிராந்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ், உலகளாவிய சமத்துவம் மனிதாபிமான கௌரவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இன அடிப்படையிலான பிரிவினைவாதம், அவற்றை எதிர்த்து போராடுவது

அதற்கான நிலைப்பாட்டை ஐநாவில் இந்தியா உறுதிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாகே, கொங்கன், கோவா, ஒடிசா ஆகிய இடங்களில் புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு

யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்குப் பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஆடவர் மற்றும் மகளிர் வில்வித்தை போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் வில்வித்தை பிரிவில் நீரஜ் சௌகான், தீரஜ் பொம்மதேவரா, மகளிர் பிரிவில் கீர்த்தி ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர், சுமித் நாகல் ஆகியோர் தத்தமது போட்டிகளில் பங்கேற்கவுள்ளனர். இப்போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முரளி ஸ்ரீசங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மொஹாலியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7789 7789.
4: இன்றைய நிகழ்ச்சியில் மைஸ்தினியா கிரேவிஸ் மற்றும் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ல ரெண்டு முக்கியமான டிசீஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னு மைஸ்தினியா கிரேவிஸ், இன்னொன்னு மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ். மயஸ்தினியா கிரேவிஸ் அப்படின்றது என்னன்னா வந்து ஒரு விதமான ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அது என்னன்னா நம்மளோட நரம்பு மண்டலமும் தசை மண்டலமும் சந்திக்கிற இடத்துல நரம்பு வந்து அஸ்ட்ரல் கோலின் அப்படின்ற ஒரு சில சுரப்பியை வந்து சுரக்கும். அது வந்து நம்ம மசிலில் போயிட்டு ஆக்ட் ஆகி நம்மளோட சதையை வந்து வேலை செய்ய வைக்கும். இந்த அஸ்ட்ரல் கோலின் வந்து சதையில் போய் ஒற்றை இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு சில ஆட்டோஇம்யூன் ஆன்டிபாடி போய் பிளாக் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் தான் வந்து மயஸ்தினியா கிரேவிஸ். இந்த பிரச்சனையில் வந்து என்ன அறிகுறிகளோடு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டோசிஸ், அதாவது கண்ணிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஆக பார்த்தீங்கன்னா வந்து கண்ணிறப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வந்துடும். இதுதான் வந்து யூஸ்வலாக முதல்ல வர சிம்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் கண் ரெண்டாக தெரிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு வந்து தண்ணி குடிக்கும்போது முதல் வாய்க்கு முழுங்கும் போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்ணி முழுங்குற சக்தி குறைஞ்சி புறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சாப்பிடும்போது புறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது என்ன சொல்லணும்னு சொன்னு வந்து ஃபெட்டிகபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் அதே வேலையை தொடர்ந்து செய்யும்போது அந்த மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப சோர்வடைகிறதுனால வரக்கூடத்தான் வந்து இந்த மயஸ்தினியா கிரேவிஸ். யூஸ்வலாக இந்த மாதிரி மயஸ்தினியா கிரேவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சில டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதனால் வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் காரணமான கட்டிகள் எதனா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து மாத்திரை ஆரம்பித்தா சரியாயிடும். ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும்னா வந்து இதே சதை பிரச்சனை மூச்சு குழல்ல ஏற்படலாம். அதாவது மூச்சு திணறல், மூச்சு ஓட முடியாமல் சிரமப்படுதல், அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை வந்து மயாஸ்தினிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி டைமில் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிலருக்கு வந்து

0: பார்த்தீங்கன்னா வந்து ஐவிஐஜி அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது மூலமாக நம்ம வந்து அந்த மயஸ்தினிக் கிரைசிஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ மயஸ்தின கிரேவிஸ்ன்றது ஒரு விதமான ஆட்டோமியன் டிசீஸ். அந்த ஆட்டோமியன் டிசீஸில் நம்ம வந்து இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது ஒரு சில கிரைசிஸ்லாம் வராமல் தடுக்க முடியும். அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு ஆட்டோமியன் டிசீஸ் என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ், அதாவது மூளை மற்றும் தண்டுவடத்தில் நரம்பை சுற்றி மயலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரிங் இருக்கும். அந்த மயலின்ற கவரிங் தான் வந்து நம்ம உடம்புல நரம்புலாம் வந்து ரொம்ப வேகமாக வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் கடத்துறதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள். அப்படிப்பட்ட அந்த மயலின் என்ன ஆகுனா வந்து ஆட்டோ இம்யூன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புக்கு எதிராக ஒரு சில நோய் எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆகி அது வந்து நம்மளையே வந்து நரம்பு மண்டலத்தில் இருக்கிற மயலினை வந்து அழிக்கிறதுனால வரதுதான் வந்து இந்த டிமைலினேஷன். இதனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து கண் பார்வை குறைதல், சில பேருக்கு கண் ரெண்டெண்டாக தெரியறது, சில பேருக்கு முகத்தில் வந்து ரொம்ப வலி ஏற்படுறது, முகம் துடிப்பு ஏற்படுறது, சில பேருக்கு உடம்புல ஒரு பக்கம் மறுத்து போதல், ஒரு பக்கம் கை கால் சரியழந்து போதல், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரின் போகிறது பிரச்சனை, மோஷன் போகிறது பிரச்சனை, இந்த மாதிரியான பலவிதமான அறிகுறிகளோடு வரும். இது ஒரு முறை வரும், நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது சரியாயிடும், மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு முறை மோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதே அது வந்து மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில முதுகுத்தண்டிலேருந்து நீர் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது மூலமாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு சில டிசீஸ் மாடிஃபைங் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை கொடுக்கறது மூலமாக ஃபர்தராக திருப்பி திருப்பி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ இந்த மயஸ்தினி கிரேவிஸ், மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் இது போன்ற ஆட்டோமியூன் டிசீஸஸ்ஸு ஆரம்ப காலத்திலே நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது லாங் டேர்மாக ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்ம தடுக்க முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் மைஸ்தினியா கிரேவிஸ் மற்றும் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் குறித்து விளக்கம் அளித்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ. துரைராஜ்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏய் மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற
1: நீ? ஊரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நேரம் 7:32 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான காலை வணக்கம். வணக்கம் மகளே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி. வணக்கம் மகளே நிகழ்ச்சியில என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. சோ எஃபி பேஜ்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரியில நான் கேட்டிருக்க கேள்விக்கு நீங்க கரெக்டான ஆன்சர் உங்க ஊரு பேரோட சொல்ல போறீங்க. யார் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க அப்படின்றத ஷோவோட எண்ட்ல நான் சொல்ல போறேன். அப்படி நான் கேட்ட கேள்வி என்ன கேள்வி? தீன்தயாள் உபாத்தியாயா கிராமப்புற திட்ட மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? தீன்தயாள் உபாத்தியாயா கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்

படுகிறது அப்படின்றதுக்கான ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. லாஸ்டா யாரு கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்றத நான் சொல்ல போறேன். அப்போ இப்ப என்ன பண்ண போறோம், சூப்பரான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ண போறோம்.

0: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 7:38. வணக்கம் மகளே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ 102.8. நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தீன்தயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு அடடடா ஆன்சரா வந்து குவிஞ்சுகிட்டே இருக்கேன். சோ ஒன்னு நீங்க ஆன்சர் பண்ணலையா, அப்ப ஆன்சர் பண்ண வேண்டிய வழி எஃபி பேஜ் போங்க, ஆகாஷ்வாணி புதுச்சேரியில நான் கேட்டிருக்க கேள்விக்கு கீழே கமெண்ட்ல உங்க பேரு ஊரோட கரெக்டான ஆன்சரையும் சொல்லுங்க, யார் சொல்லிருக்கீங்கன்றத நம்ம நிகழ்ச்சியோட கடைசியில தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வேலை வாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னா, மத்திய அரசில் இன்ஜினியரிங் பணிக்கு தேர்வு அறிவிச்சிருக்காங்க. யுபிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் பிரிவுகளில் மொத்தம் 480 இடங்கள் வந்து இருக்கு. இதுக்கு வந்து கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஇ அண்ட் பிடெக் படிச்சிருக்கணும். வயசு வந்து 6/10/2026 ஸோ 21-30 வரைக்குள்ள இருக்கணும். தேர்ச்சி முறை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், மெயின் எக்ஸாம் இருக்கும், அடுத்து வந்து இன்டர்வியூ இருக்கும். தேர்வு மையம் வந்து சென்னை அண்ட் மதுரை கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை அப்சல்யூட்லி ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் வந்து 200 ரூபாய். யாருக்கு அப்படின்னா, பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் இல்லை, மற்றவர்களுக்கு 200 ரூபாய். கடைசி நாள் வந்து அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்குள்ளார வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் எதுல போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, upsc.gov.in அப்படின்ற இணையதளத்துல தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாடுறது கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த நாள் நம்மளோடது.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:45. வணக்கம் மக்களை, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க கேள்விக்கு ஆன்சர் டக்கு டக்குன்னு வந்துட்டு இருக்கு. தீன்தயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் என்ன அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்ற கேள்விக்குதான் நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் பண்ணாதவங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா பண்ணுங்க. சோ அடுத்து சூப்பரான சாங் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்ததா ஒரு வேலை வாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னா, சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. சோ இதுக்கு வந்து சிவில் மெக்கானிக்கல் மொத்தம் 52, எலக்ட்ரிக்கல் 24, டெக்னீஷியன் பிரிவில் 10, எலக்ட்ரிக்கல் 22 என மொத்தம் 108 இடங்கள் வந்து இருக்கு. சோ இதுக்கு வந்து கல்வி தகுதி, டிப்ளமோ, பிஇ ஆர் பிடெக் படிச்சிருக்கணும், வயது வந்து பிரிவு வாரியாக வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தேர்ச்சி முறை பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு தான். ஸ்டைஃபன் வந்து மாதம் 10,900 முதல் 12,300 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன்ல, கடைசி நாள் 17/10/2026. மேலும் விவரங்களுக்கு nats.education.gov.in என்ற இணையதளத்தில் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து சூப்பரான சாங் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

நேரம் 7:50. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. தீன்தயாள் உபாத்யாயா கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்ற கேள்விக்கு தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ எஃபி பேஜ்ல கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. சோ இன்னும் பண்ணாதவங்க ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா பண்ணுங்க. உங்களோட பேரு, ஊரோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ப்ரோக்ராமோட கடைசியில யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்றத பாக்கலாம். அது வரைக்கும் அடுத்ததா ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை, காய்கறி, பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 7:56. வணக்கம், மகளை நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. தீன்தயாள் உபாத்தியாயா கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன அப்படின்ற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, மத்திய அரசின் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட யார் யாரெல்லாம் தங்களோட கரெக்டான ஆன்சரை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு. ஸோ யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் பாபு, அன்பு எம் கெடார், ஜான் ஹஜா, நஜ்முதீன், அந்தோணி ராஜா, புண்ணியன்மேடு வன்னி கணேசன், நந்தகுமார் நெம்மேலி, ஓம் பிரகாஷ் வீரா, செந்தில்குமார் விளக்கப்பாடி கடலூர்லேருந்து, பிரபு வீரா ராமகிருஷ்ணன் கொழும்பகுண்டானிலிருந்து, ஸோ ஆண்டிமடம் கார்த்திகேயன் வீரதுரை அரியலூர்லேருந்து, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் அவங்க கூட சேர்ந்து யார் அப்படின்னா, பாபு முள்ளக்காடிலிருந்து ஹேமலதா, பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், எரவஞ்சேரி சாகுல் ஹமீத், மதுரை சோ சண்முக சுந்தரம், அப்புறம் யார், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், தனுஷ், நிசான் ஹலீம், கொடிகல்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, தில்லை வில்லாளர் ராஜன், ராஜா அகமத், என் எம் பி நச்சு பிள்ளை, எஸ் ஆர் ஹரிஹரன், சோமசுந்தர பிரபு, புவனகிரி சுமதி பாபு, மீரா வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் எல்லாருமே வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட ஷோல நீங்களும் பங்கெடுத்துக்கணும்னு கமெண்ட் பண்ண எல்லா நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ எங்களுக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் நன்றியும். மீண்டும் அடுத்த ஷோல வந்து உங்களுக்கு திரும்ப ஹாய் சொல்றேன். இப்ப பாய் சொல்லிட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஏன்னா அடுத்த ஆர்ஜே ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புற

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஒருங்கிணைந்த திட்டமிடல், அறிவியல் மதிப்பீடு மற்றும் நெருக்கமான கள அளவிலான கண்காணிப்பு மூலம் ரபி பருவத்திற்கான ஏற்பாடுகளை முடிக்க மாநிலங்களுக்கு மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் 2 நாள் தேசிய வேளாண் மாநாடு ரபி பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர், மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் வளர்ச்சி நிலவரம் குறித்து கவலை தெரிவித்தார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற காற்று மாசு தணிப்பு செயல் திட்டத்தை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ், டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் தலைமை தாங்கினர். இக்கூட்டத்தில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், களத்தில் அடைந்த முன்னேற்றம் மற்றும் குளிர்காலத்திற்கு முன்னும் பின்னும் தேவைப்படும் கூடுதல் தலையீடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதா. 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மும்மொழி கட்டமைப்பில் இருந்து தற்போதைய 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதை பரிசீலிக்குமாறு மத்திய அரசு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுவை பூமியன்பேட்டையில் உள்ள குடிநீர் தொட்டிகள் மற்றும் முதலியார்பேட்டை விடுதலை நகரில் உள்ள குடிநீர் தொட்டி ஆகியவற்றில் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெறுகிறது. இதனால் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பூமியான்பேட்டை, விக்டோரியா நகர், ஜவஹர் நகர், பொன்னகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும், முதலியார்பேட்டை பாரதி மில் நகர், திருவிக்கா நகர், AFT மில் சாலை, புவன்கரை வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மின்துறை சார்பில் கன்னியக்கோவில் ATR திருமண மண்டபத்தில் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை மின் நுகர்வோர் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் கிருமாம்பாக்கம் மின் அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர் கலந்து கொண்டு தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என புதுச்சேரி மின்துறை தெற்கு செயற்பொறியாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: ஹாய் மக்களே, அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். டைம் கரெக்டா 8:03:15 ஆகுது. கடல் காற்றின் புத்துணர்வோடும் தெருக்களின் கதைகளோடும் மக்களின் மனம் பேசும் தருணத்தோடும் உங்கள் காலையை இன்னும் அழகாக்க வந்தாச்சே நம்ம புதுவை. உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. புதுவையின் மக்கள், இடங்கள், பாரம்பரியம், சுவாரஸ்யமான தகவல்கள்னு எல்லாமே ஒரே பயணத்துல நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? சோ எந்த ஏரியா இன்னைக்கு ஜொலிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நம்ம ஆர்ஜே ஆனந்த் எந்த ஏரியால இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசி என்னென்ன மாதிரியான விஷயங்களை அந்த ஏரியா சம்பந்தமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பேசலாம் ஆனந்த் கிட்ட. ஆனந்த்,
3: மக்களே, நான் உங்க ஆர்ஜே ஆனந்த் பேசுறேன். இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நான் வந்து ஒரு பகுதி வந்து புதுவையில அறியப்படாத ஒரு பகுதினு சொல்லலாம். இந்த பகுதியை பத்தி சொல்லணும்னா நகரப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஆனா வந்து ஒரு கிராமம் தான் சொல்லலாம். இந்த ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய குளம் இருக்கு இந்த ஊர்ல, அந்த குளம் தான் ஃபேமஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பயிர்கள் பாத்தீங்கன்னா விவசாயத்துல சவுக்கையும் தைல மூலமும் தான் இங்க அதிகமா பயிர் வச்சதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பக்கத்துல வந்து திருக்காஞ்சி இருக்கு, பக்கத்துல வந்து நிறைய நகரப்பகுதிகள் இருந்தாலும் இது ஒரு குட்டி கிராமமா இருக்கு. ஓகே, இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா இந்த ஊரோட பெயர் ஜிஎன் பாளையம்னா செல்லமா அழைக்கப்படக்கூடிய குருவப்ப நாயக்கன் பாளையம். இந்த ஊர் எங்க இருக்குன்னா புதுவை மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில தான் இருக்கு. இந்த ஊரை சுற்றி என்னென்ன ஊர்கள் இருக்குன்னா அரும்பார்த்தபுரம், தட்டக்குட்டை, வி மணவெளி, வி தட்டாஞ்சாவடி, சுல்தான்பேட்டை, அரசூர், குளத்துமேடு, வில்லியனூர். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோபாலன் கடை, முத்துப்பிள்ளை பாளையம், கல்மேடு பேட், பிச்சவரன் பேட், தர்மாபுரி. இந்த பக்கம் வந்து மூலகுளம், டீச்சர்ஸ் நிறைய நகர்கள் உருவாக்கிருக்கு. இந்த ஊர்ல வந்து என்ன விவசாயம் சொல்லிட்டு ஆல்ரெடி, அதாவது சவுக்க தொப்பிங்க ரொம்ப ஃபேமஸ், அப்பெல்லாம் சவுக்க தான் அதிகம், தைலம் அதிகமா இங்க விலை சொல்றாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாழைத்தொப்பு இருக்கு, இதுவும் வாழைத்தொப்பு இருக்கு, குளம் இருக்கு. இந்த குளம் வந்து ரொம்ப ஒரு பெரிய குளம். இந்த குளத்துக்கு வந்து தண்ணி ஏற்றா ஊசுடியில இருந்து தண்ணி வரும், அங்க இருந்து வந்து இந்த குளம் இருக்குமா. பக்கத்துல வந்து திருக்காஞ்சி இருக்கு, அப்பெல்லாம் திருக்காஞ்சிக்கு போறவங்க இந்த பகுதியில போறவங்க இந்த குளத்துல வந்து ஃபர்ஸ்ட் நீராடிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இங்க தங்கிட்டு விடிய கால தான் எழுந்து வந்து திருக்காஞ்சிக்கு போக சொன்னாங்க. ஸோ இன்னும் நிறைய தகவல்கள் இந்த ஜிஎன் பாளையம் பத்தி நான் சொல்ல காத்துட்டு இருக்கேன், பட் நானே சொன்ன பரவாயில்ல பத்தாது. இங்க இருக்க ஒருத்தவங்க பேச காத்துட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுவாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. ஓகே, எந்த ஏரியா அப்படின்னு சொல்லியாச்சு. யார் யாரெல்லாம் இப்போ பேச போறாங்க அப்படிங்கறத ஆனந்த் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனந்த்,
1: வெல்கம் பேக் டு ஷோ எஃப்எம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆஜி ஆனந்த் பேசுற. மக்களை இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற பகுதி ஜிஎன் பாளையம் சொல்லப்படக்கூடிய குருவப்ப நாயகன் பாளையம். இந்த ஊரை பத்தி ஆல்ரெடி நிறைய இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. இங்க நிறைய பேர் வந்து பேசுறதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்க, ஏன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் ரொம்ப கெஞ்சி ஒருத்தவங்ககிட்ட பேச போறேன். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் கிரிஜா.
1: கிரிஜா, சொல்லுங்க மேம், எத்தனை வருஷமா அந்த ஜிஎன் பாளையத்துல இருக்கீங்க?
2: நான் ஒரு 10 இயர்ஸா இருக்கேன்.
1: ஆச்சா, 10 இயர்ஸா. எங்களோட பூர்வீகம்?
2: எங்களோட பூர்வீகம் தமிழ்நாடு, கிளியனூர்.
1: கிளியனூர், ஓகேங்க. இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, பாண்டிச்சேரி அவ்வளவு இருக்கும் போது இந்த ஊருக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கா?
2: பிடிச்சிருக்கல, ஸ்கூலுக்காக வேண்டி நாங்க இங்க வந்தோம்.
1: எல்லாமே எல்லா வசதியும் பக்கத்துல இருக்கீங்களா? ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் இருக்கா? எல்லாமே அடிப்படை எல்லாமே ரொம்ப வேகமா வளர்ச்சி இருக்கு. பக்கத்துல பைபாஸ் இருக்கு, ஹைவே இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா அடிப்படை வசதியும் உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல, எப்படி பாக்குறீங்க இந்த வளர்ச்சி? நீங்க
2: சைலண்டா இருக்க இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்கு. பக்கத்து நீங்க சொல்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இங்க பக்கத்துல இருக்கிறதுனால இப்போ பைபாஸ் எல்லாம் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்க மாதிரி.
1: நீங்க பேசும்போது இது ரொம்ப சைலண்டான ஏரியா தான், ஏன்னா இவங்களே பேச மாட்டாங்க. சரி சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அடிப்படை தேவைன்னா எங்க போவீங்க? மூலகுளம் போவீங்களா, இல்ல பாண்டிக்கு போவீங்களா, வில்லூர் பக்கத்துல இருக்க அங்கே போவீங்களா?
2: மேக்ஸிமம் விஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கணும்னா வில்லியனூர் தான் போகும். மீது ஏதாவது திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னா மார்க்கெட் தான்
1: போகும். எல்லாமே பக்கத்துல இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஹாஸ்பிட்டல்ஸும் இங்கே இருக்கு. இப்ப திருக்காஞ்சியில இங்க பக்கத்துல இருக்கு, நீங்க போயிருக்கீங்களா?
2: போயிருக்கேன், திருக்காஞ்சி போயிருக்கேன். நல்லா இருக்கு, அதுவும் இப்ப நல்லா பண்ணிருக்கேன்.
1: உங்க ஊரு, உங்க ஊருக்கு பக்கத்துல எல்லாமே இருக்கு. இங்க வில்லூர் கோயிலும் இருக்கு, இங்க திருக்காஞ்சி கோயிலும் இருக்கு, பக்கத்துல மாதா கோயில் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, என்ன இல்ல உங்க ஊர்ல எல்லாமே இருக்குல்ல. நீங்க ரொம்ப வெக்கப்படுறீங்க, அதனால நான் இப்ப விட்டுறேன் உங்களை. நன்றி மேடம்.
2: தேங்க்யூ.
1: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் ஜிஎன் பாளையம் பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் பண்போடு.
3: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கோச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
4: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே.
6: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
7: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
6: தினமும் காலை 9:02
7: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
6: எஃப்எம் ரெயின்போக்கு
8: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: her award to the ultimate showgirl, the late Dolly Parton. And with that, it's back to Abhishek.
1: Thank you, Shagun. And now, before we end the bulletin, the headlines once again. Supreme Court asked Centre to consider exempting Class 6 students from CBSE's three-language policy this year. Indian Navy to host second edition of Commanders Conference 2026 in New Delhi from today till Thursday. Delhi government prepares tougher action plan to control air pollution in the national capital during the winter season. US waives tariff on specialty drugs imported from India and 19 other countries. An Indian men's cricket team advanced to semi-finals at the Asian Games in Japan. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and news on AIR app. And with that, we end the morning news. Have a nice day.
2: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி இணைப்பம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டாக 8:31 ஆயிட்டுருக்கு. இன்றைக்கே நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய GN பாளையம் இந்த ஏரியாவில் தான் போயிட்டுருக்கு. ஆச்சு ஆனந்த் அங்கே இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேச போகிறாங்க, அந்த ஊர் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனந்த்,
6: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆர்ஜி ஆனந்த் பேசுகிறேன். மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து புதுவை மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட GN பாளையம்னு செல்லமா அழைக்கப்படக்கூடிய குருவப்ப நாயக்கன் பாளையம் இந்த பகுதி தான் போயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப டிராபிக் கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம். ஏன்னா பக்கத்துல வந்து ஹைவே இருக்குல்ல, அது இல்லாம ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இங்க பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் டிராபிக்கான ஏரியான்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த ஏரியாவில ஒருத்தவங்க நம்ம கூட பேச காத்திருக்க பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
7: உஷா.
6: உஷா, படம் கேட்ட மாதிரி உயிரிழ வரை உஷா தான் ஞாபகம். ஓகே சொல்லுங்க, எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க மேம்?
7: 26 வருஷமா இருக்கேன்.
6: 26 வருஷமா. உங்க சொந்த ஊர் எது மேம்?
7: திருவாரூர்.
6: அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்க, கல்யாணம் ஆயிட்டு வந்திருக்கீங்க?
7: ஆமா, கல்யாணம் ஆயிட்டு இங்க வந்திருக்கேன்.
6: சொல்லுங்க, திருவாரூர் பிடிச்சிருக்கா, ஜிஎன் பாளையம் பிடிச்சிருக்கா?
7: இங்க வந்த அப்புறம் இந்த ஊர் தான் பிடிச்சிருக்கு.
6: அதான் பார்த்தேன், மாமியார் ஊர் தான் பிடிக்கும்னு சொன்னா வேற வழி கிடையாது. மேம் சொல்லுங்க, நீங்க வரும்போது ஜிஎன் பாளையம் எப்படி இருந்தது?
7: நான் வரும்போது ரொம்ப கிராமமாக தான் இருந்தது, ஒரே வயல்வெளி அந்த மாதிரி தான் இருந்தது, எது டெவலப் இல்லாமல் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே பக்கத்தில் இருக்கு, எங்களுக்கு எல்லா ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா இருக்கு.
6: இப்போ நீங்கள் வரும்போது இங்கே நிறைய பயிர் வச்சுதான் சொல்கிறாங்க, என்னென்ன பயிர்கள்லாம் வச்சுருக்காங்க மேம்?
7: அப்போ மல்லாட்டை வச்சுருந்தாங்க.
6: ஆமாம், சவுக்கு கூட போட்டிருந்தேன்.
7: ஆ, சவுக்கு போட்டிருந்தாங்க. நான் அப்போலாம் அவ்வளோவா வெளியில் போக மாட்டேன், அதனால எனக்கு அது அப்போ எப்படி இருந்ததுன்னு பெருசாக தெரியல.
6: இல்ல, இந்த ஊருக்கு வரும்போது பார்த்தா எல்லாம் ரொம்ப வெக்கப்படுறாங்க, பயந்து பயந்து ஓடுறாங்க, அப்படி என்ன பண்ணிட்டேன்னு தெரியல. இப்ப நீங்க ஏதோ தைரியமா பேச வந்திருக்கீங்க. இப்ப வந்து நிறைய பயிர்கள் வச்சுதான் சொன்னீங்க. இப்ப பயிர் பாசனம் சொல்லும் போது பக்கத்துல ஊசிட்டேல இருந்து தண்ணி வரும்னு சொன்னாங்க. ஓகேங்களா, நீங்க பாத்துருக்கீங்களா அந்த தண்ணி எல்லாம் வந்திருக்கு?
7: பாத்துருக்கேன். அப்ப பெருசா வெளியில போல போனது இல்லைனாலும் எல்லாரும் பக்கத்துல எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கேட்டிருக்கேன் நானு.
6: திரும்ப திரும்ப அழைத்து வந்து நான் வெளியில போகமாட்டேன் போகமாட்டேன்னு சொல்றீங்க, பரவாயில்ல. இங்க ஒரு பெரிய குளம் இருக்கு மேம், இந்த குளத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அந்த குளம் வந்து ஊசிய தண்ணி வந்து ஃபுல்லா ரம்பி அந்த தண்ணியில இருந்து வந்து பாசனம் பண்ணதான் சொல்றாங்க, குடிநீர் யூஸ் பண்ணதாவும் சொல்றாங்க, நிறைய அந்த தண்ணி யூஸ் பண்ணதான் சொல்றாங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னும் வாழைத்தோப்பு இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா அப்பயாச்சும் வெளியே வந்ததெல்லாம் பாத்துருக்கீங்களா?
7: பாத்துருக்கேன். வெளியில போகும்போது பாத்திருக்கேன், வண்டியில போகும்போது வரும்போது பாத்திருக்கேன். இறங்கி எல்லாம் போனது இல்ல, பக்கத்துல அந்த வயல்வெளி பக்கத்துல இறங்கி எல்லாம் போனது கிடையாது. பாத்திருக்கேன், ரோடு வழியா போகும்போது நிறைய பாத்திருக்கேன்.
6: ரொம்ப பயந்த சுபாவமா இருக்காங்க போல இருக்கு, அப்பவே இப்படி இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து இப்ப திருக்காஞ்சிக்கு போறவங்க எல்லாம் இந்த வழியா தான், இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கவங்க எல்லாம் ஜிஎன் பாளையத்தை தாண்டிதான் போகணும், இந்த வழி ஒரு பாதை தான் இருக்கும் அப்பெல்லாம் திருக்காஞ்சிக்கு போற வழி. வரவங்க எல்லாம் அந்த குளத்துல வந்து குளிச்சுட்டு அப்புறம் வந்து

0: இங்க இருந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் விடிய காலையில திருக்காஞ்சிக்கு போயிட்டு அங்க போய் எல்லாம் பண்ணோம்னு சொன்னாங்க. நீங்க அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? அப்பயும் வெளியே வரலையா?
1: பாத்துருக்கேன், நான் போய் பண்ணதில்ல, ஆனா மத்தவங்க அந்த கிராமத்து மக்கள் பண்றதெல்லாம் பாத்துருக்கேன்.
0: நல்ல வேலை அப்பயும் வெளியே வரலன்னு சொல்ல மாட்டீங்க, அதுக்கு சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஜிஎன் பாளையம் வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டே வருது. பக்கத்துல இங்க பாத்தீங்கன்னா ஹைவே இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, இந்த வில்லியனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வில்லியனூர் பெரிய கோயில் இருக்கு, மாதா கோயில் இருக்கு, இந்த பக்கம் திருக்காஞ்சி கோயில் இருக்கு, எல்லாமே உங்க ஊர்ல இருக்கு. நீங்க அப்படி இப்படி ஒரு வளர்ச்சி வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஒரு 30 வருஷம் முடி ஒண்ணுமே இல்லை இந்த ஊர்ல, ஆனா இப்போ இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: நிஜமாவே எதிர்பார்க்கல. நாங்க இப்ப வந்த புதுசுல இந்த ஊரை நான் நிறைய குடிசைங்க அந்த மாதிரி பாத்திருக்கேன், இப்ப எந்த குடிசையுமே இல்ல, நிறைய டெவலப் பண்ணி தான் பாத்திருக்கேன். எங்க ஊரோட இந்த ஊர் ரொம்ப சூப்பரா டெவலப் ஆயிருக்கு. எல்லாருக்குமே இங்க அங்க இருந்து யாராவது வந்தா கூட இவ்வளவு நல்ல ஊர்ல நீ இருக்கியன்ற மாதிரிதான் என்ன பேசுறாங்க, அப்படிதான் நான் பெருமையா நினைக்கிறேன்.
0: சூப்பர். அப்ப நீங்க திரும்ப திருவாரூர் எல்லாம் போவாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊர் தண்ணி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொன்னாங்க. எப்படி மேம் நீங்க அந்த 30 வருஷத்துக்கு முடி வரும்போது இப்படிதான் இருந்ததா தண்ணி?
1: ஆமா, அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு, நல்லா இருக்கு தண்ணி. திருவாரூர்ல கூட பிரச்சனை தான், ஆனா இங்க எந்த தண்ணி பிரச்சனையும் நான் பார்த்தது இல்ல.
0: பாத்தீங்களா, திருவாரூர்ல கூட தண்ணி கிடைக்காது, ஜிஎன் பாளையத்துல தண்ணி கிடைக்குன்றாங்க. எல்லாம் கேன் எடுத்து வந்துருங்க. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, நன்றி மேடம்.
1: நன்றி.
0: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் ஜிஎன் பாளையம் பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை புதுச்சேரி அரசு.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
5: நேயர் விருப்பம்.
6: 8:42 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஜிஎன் பாளையம் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. ஆர்ஜே ஆனந்த் அங்க இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனந்த்,
7: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை. நான் உங்க ஆர்ஜி அனுப்பிச்சிருக்க மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோ வந்து குருவப்ப நாயக்கன் பாளையம், அதாவது ஜிஎன் பாளையம் இந்த பத்தி தான் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வழக்கம் போல இன்னொரு மகளிர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
8: வணக்கம்.
7: உங்க பேர் சொல்லுங்க மேம்.
8: என் பேர் ஐஸ்வர்யா.
7: ஐஸ்வர்யா, நல்ல அழகான பேர் சொல்லுங்க. எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க மேம்?
8: ஒரு 30 வருஷமா இருக்கு.
7: நீங்க பிறந்தவங்க இந்த ஊரா இல்ல?
8: நான் கதாமட்டு வந்ததுதான் இந்த ஊர்.
7: நீங்க பிறந்த வளர்ந்த ஊர் இது மேம்?
8: கும்பகோணம்.
7: கும்பகோணம் ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. ரெண்டு மணி நேரத்துல போயிலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க, நீங்க கும்பகோணத்துல இருப்பீங்க. அப்ப பாக்கும்போது கும்பகோணம் ஒரு ஃபேமஸான ஒரு டெம்பிள் சிட்டி, ஓகேங்களா? அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க, அந்த ஊர் பிடிச்சிருக்கா இல்ல எப்படி?
8: எப்படிங்க இந்த ஊரை பிடிக்கணும்? இந்த ஊரு வந்ததுனால ஓகே, இங்கதான் சர்வே பண்றோம், அதனால இந்த ஊர் பிடிச்சிருக்கு. பட் எங்க ஊரை நான் விட்டு கொடுக்க முடியாது இல்ல.
7: வேற வழி கிடையாது. என்ன பண்றது, மாமா வீட்டுல சாப்பாடு போட மாட்டேன்றதானே?
8: நான் சாப்பாடு போட மாட்டேன்.
7: பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். அப்படியே இருங்க. இப்ப சொல்லுங்க, கும்பகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வயலாங்க, பச்சை பச்சைல இருக்கும். இங்க பார்த்தா விவசாயம் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப விவசாயம் இல்ல, ஃபுல்லா பில்டிங்ஸா இருக்கு, நகரமா இருக்கு. மிஸ் பண்றீங்களா அதெல்லாம்?
8: இந்த ஊர் வந்து நான் வந்தப்ப ஃபுல்லாவே வயல் விவசாயம் அப்படிதான் இருந்தது. எங்க ஊர் கோயிலு நிறையா, அங்க கோயில் ஃபேமஸ். இங்க வந்துட்டு வயல் பயிர் அது மாதிரி நிறைய வைப்பாங்க. அதனால இப்போதான் நிறைய பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜ்
7: வரும்போது நிறைய வயல்வெளிகள் இங்க இருக்குமா? என்னென்ன பயிர் எல்லாம் பாத்துருப்பீங்க நீங்க வரும்போது?
8: இங்க வேர்க்கடலை போடுவாங்க. இந்த ஊர் சைட்ல மலாட்டன்னு சொல்லுவாங்க.
7: மலாட்டை தான் ஃபேமஸ் பண்ணுறான்.
8: அவர் மேட்டுக்கு வந்துட்டு

0: எல்லாம் போடுவாங்க.
1: கும்பகோணம் பாத்தீங்கன்னா வந்து கோவில் நகரம் சொல்லியிருந்தீங்க, இப்ப இங்க பக்கத்துல வில்லனூர் கோவில் இருக்கு, இங்கேயும் கோவில் இருக்கு, வில்லனூர் கோவில் இருக்கு, மாதா கோவில் இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எங்க பக்கம் சுத்தி சுத்தி கோவில் தான் இருக்கு. நீங்க கோவிலுக்கெல்லாம் போவீங்கல்ல?
0: கோவிலுக்கெல்லாம் நிறையவே
1: இருக்காங்க. கும்பகோணம் கிளம்பி போவீங்களான்னு
0: கேட்டேன். கும்பகோணம் போனா கோயிலுக்கு போவோம், இங்க வந்துட்டு வில்லனூர் கோயில் இருக்கு, மாதா கோயில் இருக்கு, மோஸ்ட்லி நிறைய சித்தரும் கோயில் இருக்கு, எல்லாமே போவோம், நல்லா இருக்கும்.
1: இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்க ஊர் பக்கத்திலே வந்து இந்த ஹைவே போயிட்டு இருக்கு, விழுப்புரம் ஹைவே போயிட்டு இருக்கு, பக்கத்துல பைபாஸ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பஸ் ஸ்டாப்பும் பக்கத்திலே இருக்கு. நீங்க இப்ப உங்களுக்கு எல்லா அடிப்படை தேவையும் பக்கத்திலே கிடைக்குது. ஒரு 30 வருஷம் கூட எதுவுமே கிடைக்கல, இப்படி ஒரு வளர்ச்சி வரும் நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த ஊர்ல?
0: கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்ல, ஆனா எதிர்பார்க்காத வளர்ச்சி தான் இப்போ நிறையவே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே தூரமா பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாரும் கொஞ்சம் தூரமா போற மாதிரி இருக்கும். இப்ப ஸ்டேஷன் இப்ப ஸ்டேஷனுக்கு போகணும்னா இங்கே நாங்கள் பாண்டிக்கு தான் போகணும், அதுக்கடுத்தது வில்லனூர் ஸ்டேஷன் தான். அதனால எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கு. பஸ் ஸ்டாண்டு ரொம்ப நியர்பை இருக்கு. இப்போ நிறைய எலக்ட்ரிக் பஸ் வேற விட்டுருக்காங்க, அதுவும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ ஏன்னா பஸ் எல்லாம் எப்போ பஸ் வரும்னு தெரியாது, இப்போ நிறைய பஸ் நிறைய போகுது.
1: வீட்டை விட்டு வெளியே வந்தா போதுன்றீங்க அதானே?
0: கண்டிப்பாங்க.
1: இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ள கூட விட்டுருவாங்க பஸ், அதான்
0: சொல்றேன். வேணாங்க, நாங்க எப்படிங்க இருக்க முடியும்?
1: இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு குளம் இருக்கு, இந்த குளத்தை பத்தி எதனா தெரியுமா உங்களுக்கு?
0: குளம் வந்துட்டு விவசாயத்துக்கு தண்ணி நிறைய எடுப்பாங்க. திருக்காஞ்சிக்கு போறவங்க எல்லாம் இந்த கோயில இந்த குளத்துல தான் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போவாங்க. அப்பெல்லாம் நடந்தானே கொஞ்சம் ரொம்ப பஸ் எல்லாம் இருக்காதுல, அப்ப நடந்து போவாங்க.
1: அப்பெல்லாம் வந்து ஒத்தடி பாதை மாதிரி இருக்கு இந்த ஊரு, அவ்வளவு வந்து ரோடும் கூட இருக்காது, எங்க பார்த்தா இருட்டா இருக்கும், நைட்ல கூட யாரும் வெளியே வர மாட்டாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே மாறி போயிருக்கு. எப்படி சொல்றது, அந்த பழைய காலத்துக்கு போகணும் ஆசைப்படுறீங்களா திரும்ப, இல்ல இது ஓகேவா உங்களுக்கு?
0: அந்த காலம் அந்த காலம் தான், இந்த காலம் இந்த காலம் தான். இப்ப
1: நான் இந்த கேள்வி கேட்டேன்,
0: ஏன்னா இப்ப இந்த பழகிட்டோன்றதுனால இப்ப அந்த காலத்துக்கு நம்மளால போக முடியாதுல்ல. எல்லாமே இப்போ நம்மளுக்கு இப்ப எடுத்தா பைக் எடுக்கிறோம், கார் எடுக்கிறோம். இப்ப நம்ம நல்லா சொகுசா வாழ கத்துக்கிட்டோம் உண்மையா சொல்லணும்னா, ஆனா அந்த லைஃப்ல அது வேற லைஃப், இது வேற லைஃப். ஆனா அந்த லைஃப்ல இந்த லைஃப்க்கு வந்துட்டோம், திரும்ப லைஃப் போக முடியுமான்னு கேட்டா முடியாது. முக்காவாசி போன்ல பாத்துறோம், அப்ப எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது இல்ல, நல்லா இருக்கும். எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம், பக்கத்துல கத்துல பேசுவோம். இப்ப எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க யாருன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது.
1: நான் கூட ஊருக்கு பேச வந்த யாரும் பேச மாட்டாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் மேம், இந்த குளம் வந்து சொல்லிட்டீங்க, உங்க ஊர் வந்து அவ்வளவு தெரியாத ஒரு அறியப்படாத ஒரு பகுதி புதுச்சேரியில ஜிஎன் பாளையம், அது எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா இப்ப ஜிஎன் பாளையம் தெரியுது, நிறைய பேருக்கு தெரியுது, ஏன்னா அவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. இன்னும் வளர்ச்சி எதிர்பார்க்கறீங்களா? போதுமா உங்களுக்கு?
0: கண்டிப்பா எதிர்த்தாங்க பாப்போம், போதும்னு எப்படி சொல்ல முடியும், ஏற்கனவே நிறையதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப்பிங்கா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
1: இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பில்டிங் ஆக்கலான்றீங்க?
0: பில்டிங் இதுக்கு மேல வேணாங்க, ஏன்னா ஏற்கனவே நிறைய பில்டிங்ஸ் வந்ததுனால விவசாயம் பாதி அழிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேல பில்டிங் எல்லாம் ரியல் எஸ்டேட் காரங்க எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: இன்னொரு விஷயம் இப்ப நீங்க வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசிய தேவைன்னா எந்த ஊருக்கு போயிடணும்? பக்கத்துல வில்லியனூர் இருக்கு, அது ஒரு குட்டி நகரம் சொல்லுவாங்க, எல்லாமே கிடைக்கும். இந்த பக்கம் மூலகுளம், அதுவும் ஒரு குட்டி நகரம். பாண்டிக்கு போவீங்களா? எந்த பகுதிக்கு போவீங்க? உங்களுக்கு
0: வில்லியனூர் தாங்க மோஸ்ட்லி போவோம், ஏன்னா இப்பயுமே பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ற காய்கறிங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷா கீரை எல்லாமே வில்லியனூர்ல கிடைக்கும், அதனால வில்லியனூர் தான் மோஸ்ட்லி போவோம். பாண்டிக்கு ஏர்லி மார்னிங் போனதான் கிடைக்கும், அதுக்கு நம்ம நியர்பை வில்லியனூர் இருக்கும் போது நம்ம எதுக்கு அங்க போகணும்? இங்கே
1: பாண்டி எல்லாம் எங்களுக்கு தேவை, எங்களுக்கு வில்லியனூரே போதுன்றீங்க?
0: ஆமாங்க, டிராபிக்ல போயிட்டு வர முடியலங்க.
1: புரியுதுங்க, நீங்க வில்லியனூரே பாத்துங்க, பத்திரமா பாத்துங்க. ஓகே மேம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஜிஎன் பாளையம் பகுதியை பத்தி. நன்றி மேடம்,
0: தேங்க்யூ வெரி மச்.
1: மக்களை இன்னும் நிறைய தகவல்கள் ஜிஎன் பாளையம் பகுதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கிட்ட 8:51, 10 நொடிகள் ஆகிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கோம். ஆனந்த் வந்து ஜி என் பாளையம் இந்த ஏரியால இருந்தா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, சோ என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஆனந்த்
2: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ இன் நம்ம புதுவை. நான் தான் உங்க ஆஜி ஆனந்த் பேசிருக்கேன். மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தந்து கொடுத்தோம். இன்னைக்கு வந்து புதுவை மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட குருவப்ப நாயக்கன் பாளையம் அழைக்கப்படக்கூடிய ஜி என் பாளையம் பகுதியில் தான் பேசிருந்தோம். க்ளோசிங்ல நான் என்ன சொல்ல ஆசைப்பட்டேன்னா, இங்க ஒரு பெரிய குளம் இருக்குல்லங்க, இந்த குளத்துக்கு வந்து தண்ணி வந்து அப்பெல்லாம் பூஸ்டர் டேல இருந்து வருமா. இந்த குளம் வந்து ஒரு பெரிய குளம்னு சொல்லலாம். அந்த குளம் ஃபுல்லா ரொம்பி இங்க இருந்து விவசாயத்துக்கு தண்ணி திறப்பாங்களா. இந்த ஊர்ல இருந்து வாழைத்தோப்பு எல்லாம் வச்சிருந்ததா சொல்றாங்க. வாழைத்தோப்பு, சவுக்க, தைல மரம், தேக்கு இதெல்லாம் வந்து பயிரிடுதா சொல்றாங்க. வேர்க்களையும் அதிகமாக பயிரிடுதா சொல்றாங்க. சோ இந்த இந்த விவசாயத்துக்கு தேவையான தண்ணி எல்லாமே இந்த குளத்துல இருந்து தான் எடுத்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிக்கு தேவையான குடிநீர் தேவைக்கான தண்ணீரும் இந்த குளத்துல தான் எடுத்ததா சொல்றாங்க. சோ அவ்வளவு பெரிய குளத்துல அந்த காலத்துல வந்து அவ்வளவு தண்ணி தேங்குற அளவுக்கு வந்து பெரிய குளமா இருந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இந்த ஜி என் பாளையம் பகுதி ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பக்கத்துல எல்லாமே மாறி போச்சு. ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்டேட்டஸ் எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. சோ இன்னும் வந்து இந்த மக்கள் வந்து வளர்ச்சி எதிர்பார்க்கறாங்க. கண்டிப்பா இன்னும் வளர்ச்சி வரும் நாமளும் நம்புவோம். சோ இப்ப நிகழ்ச்சியை நான் வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன். சோ தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.
1: நன்றி ஆனந்த். கேட்க போற பாடலோட இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேரம் 8:55 தொடர்வது.
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: மனிதர்கள் பறவைகள் மாதிரி ஆகாயத்துல பறக்க கத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மீன்கள் மாதிரி தண்ணியில நீந்தவும் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா தரையில மனிதர்கள் மாதிரி வாழறதுக்கு அவங்க இன்னும் சரியா கத்துக்கல. இப்படி சொன்னவர் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஒரு சமயம் விருந்து ஒன்று நடந்துகிட்டு இருந்தது, பாராட்டு விருந்து. அப்போ ஒரு ஆங்கிலேயர் பேசினார், ஆண்டவனுக்கு எங்களை மாதிரி ஆங்கிலேயர்கள்கிட்ட தான் அன்பு அதிகம், அவர் ரொம்பவும் முயற்சி பண்ணி அதிக விருப்பத்தோடு எங்களை படைச்சார், அதனால தான் எங்கள் உடம்பு இவ்வளவு சிவப்பாக இருக்குது, அதாவது வெண்மையாக இருக்குது அப்படின்னார். அங்கே டாக்டர் ராதாகிருஷ்ணனும் இருந்தார். அவர் இதுக்கு சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாராம். கூட்டத்தில் இருந்தவங்களை பார்த்து சொன்னார், நண்பர்களே, ஒரு சமயம் ஆண்டவன் வந்து ரொட்டி தயாரிக்கிறதுக்கு ஆசைப்பட்டார், உடனே அதுக்கான முயற்சிகளில் இறங்கினார். முதல் ரொட்டியை சுட்டார், அது சரியாக வரல, அதாவது சரியாக வேகலை, அதனால் வெள்ளையாக சிலர் பிறந்தாங்க. ரெண்டாவதாக ஒரு ரொட்டியை சுட்டார், அது வந்து ரொம்ப நேரம் வந்துட்டுது, அதனால் கருப்பாக சில பேர் பிறந்தாங்க. ஆண்டவன் இப்படி ரெண்டு தடவை அனுபவப்பட்டதுக்கப்புறம் மூணாவது ரொட்டியை சரியான பக்குவத்தில் தயார் பண்ணார். அந்த ரொட்டி வந்து அரை வேக்காடாகவும் போகலை, கரிஞ்சும் போகலை, அதன் காரணமாக வந்து இந்தியர்களாகிய நாங்கள் பிறந்தோம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் எல்லாரும் சிரிச்சு போட்டாங்க. முதல்ல பேசினவருக்கு வெக்கமாக போட்டு தான். இந்த நிகழ்ச்சி வேடிக்கையாக இருந்தால் கூட இந்தியர்கள் ஒரு பக்குவமான மானிட படைப்பு அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்றைக்கி உலகத்தில் அங்கங்கே நடக்கிறதெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ நம்ம முதுக நாமே தாராளமாக தட்டி கொடுத்துக்கலாம். இப்போ சில சமயம் நம்மளை நாமே தலையில் குட்டிக்கலாமான்னு கூட தோணுது, அது வேறு விஷயம். நம்ம நாட்டில் காணப்படுற பேதங்கள்லாம் அன்பு பேதங்கள் அப்படிங்கிறார் வினோபாடிகள். சங்கீதத்தில் 7 சுரங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று விரோதியா அப்படின்னு கேட்குறார் அவர். சங்கீதம் தெரியாதவன் அவஸ்வரத்தில் பாடுறான், அவ்வளவுதான் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. சங்கீதத்தில் தனித்தனி சுரம் இருக்கிறது மாதிரி நம்ம நாட்டில் நிறைய மொழிகள் இருக்குது, எல்லா சுரங்களும் சேர்ந்து இசையை எழுப்புது, பாரத மொழிகளில் இருக்கக்கூடிய வேற்றுமையில் ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிறார் வினோபாஜி. அதை புரிஞ்சுக்கிட்டால் போதும், அப்புறம் கவலை இல்லை. இவ்வளவு நாளாச்சு என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ மட்டும்தானா, அப்போவே கேட்டாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நேரு பல மாநிலங்களுக்கு போயிட்டு வந்தார். அந்த சமயத்தில் ஒரு முரட்டு ஆசாமி அவர்கிட்ட வந்து சுதந்திரத்தினால எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாராம். நேரு அவருடைய தோளை தட்டி கொடுத்தார். உனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு தானே கேட்குறேன், ஒரு நாட்டின் பிரதம மந்திரியை வழிமறித்து தைரியமாக உன்னுடைய கருத்தை சொல்கிற அளவுக்கு சுதந்திரமும் மனோதிடமும் கிடைச்சிருக்குதே அப்படின்னாராம். சுதந்திர காற்றின் அருமை அதை உணர்ந்து சுவாசிக்கிறப்போ தான் தெரியும். இதுவரைக்கும் சொன்னது நாட்டு சுதந்திரம், இப்போ சொல்ல போகிறது வீட்டு சுதந்திரம். ஒரு குடும்ப தலைவர் ரொம்பவும் சுதந்திர உணர்வோடு எங்கள் வீட்டுக்கு தலைவன் நான் தான்னார். ரொம்பவும் தைரியமாக சொல்கிறீங்களே அப்படின்னார் இன்னொருத்தர். இதுக்கு அவர், ஆமாம், அதுக்கு நான் எதுக்காக பயப்படணும், அப்படி சொல்லிக்கிறதுக்கு தான் எங்கள் வீட்டில் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிவிட்டேனே அப்படின்னார்.
2: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றாங்க
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் எஃப்எம் ரெயின்போக்கு.

0: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். நாட்டின் தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பு 2014 ஆண்டில் 91,000 கிலோமீட்டராக இருந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் சுமார் 61% அதிகரித்து 146,000 கிலோமீட்டராக உள்ளது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த விரைவான வளர்ச்சி இணைப்பை வலுப்படுத்தி சந்தைக்கான அணுகலை மேம்படுத்தியுள்ளது. 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களில் கணக்கு தொடங்க தடை விதிப்பது உள்ளிட்ட சட்ட பாதுகாப்பை உருவாக்குவது குறித்து ஆய்வு செய்யுமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2,000 ரூபாய்க்கு மேற்பட்ட வணிக ரீதியிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு ஈச்சலான் மூலம் விதிக்கப்படும் அபராதங்களை மின் கட்டணங்களுடன் இணைத்து வசூலிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களை மின்னணு முறையில் அமல்படுத்துவது, செலுத்தப்படாத போக்குவரத்து ஈச்சலான் அபராதங்களை வசூலிப்பது தொடர்பான மனு மீதான விசாரணையில் நீதிபதிகள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். புதுவையில் பருவமழைக்காலம் நெருங்கி வருவதால் அனைத்து பேனர்கள், கட் அவுட்டுகள் மற்றும் விளம்பர பலகைகளை உடனடியாக அகற்ற வேண்டுமென அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆந்திரா ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு இடையில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரா கடற்கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஏனாமில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வமற்ற முதலாவது டெஸ்டில் இந்திய ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி புதுச்சேரி சிகம் மைதானத்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
2: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
0: உங்கள் FM ரெயின்போவில்
2: தினமும் காலை 9:02
0: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
2: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
4: நேரம் 9:03. FM ரெயின்போ 102.8 நீங்க கேட்கவிருக்க இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்ல, உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய்.

0: பண்ண போறோம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 7598 51 0505 என்ற நம்பருக்கு உங்க பேரு, ஊரோட, எந்த திரைப்படத்தில இருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்றத நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. நீங்க வாட்ஸ்அப் பண்றத எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த வகையில முதல் பாடல் யாருக்கு வருகிறது அப்படின்னா, கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் அவருக்கு சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது. அவர் கூட கேட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி உங்க பாடலை எல்லாரும் கேட்கறதுக்கு 7598 51 0505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: நேரம் 9:09. நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் யாருக்கு அப்படின்னா, காரைக்காலிலிருந்து மேலே ஓடுதுரை எஸ் சேப்பு விஜயராகவன் பாடல் கேட்டிருக்காரு. என்ன திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து. ஸோ அவருக்கான சாங் வருதுங்க, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேளுங்க.

நேரம் 9:16 நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து கண்கள் இரண்டால் பாடல் வருது. யாருக்காக அப்படின்னா சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால்பண்ணையிலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக சூப்பரான சாங் வருது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்களும் எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க அனுப்பலாம். 7598510505 என்ற நம்பருக்கு உங்க பேரு ஊரு எந்த படத்திலிருந்து எந்த பாடல்னு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:23 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம். ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ற பாட்டை, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்ல உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான் 7598-51-0505 நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. அடுத்ததாய் வரும் பாடல் யாருக்கு அப்படின்னா, ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா கேட்டிருக்காங்க. பச்சை கிளி முத்துச்சரம்ல இருந்து ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 9:27. நேர்விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்பருக்கு நீங்க அனுப்புற பாடல் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாய் வரும் பாடல் யாருக்கு அப்படின்னா சரஸ்வதி மூலச்சத்திரம் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க, அயன் திரைப்படத்துல இருந்து. சோ அவங்களுக்கான சாங் வருது. இதே மாதிரி உங்களுக்கான சாங்கையும் நீங்களும் கேட்கலாம். எல்லாருமே பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: 34.20 seconds, while Arsen wrapped up the run in 9th place at 342.72 seconds, pushing through to the finish line. S. Chahan rounded out the Indian lineup in 11th place with a time of 344.87 seconds.
1: और एक खबर क्रिकेट की हम जरूर देना चाहेंगे कि सेमीफाइनल में अब भारत का मुकाबला श्रीलंका से होगा. नेपाल और श्रीलंका के बीच खेला जाने वाला तीसरा क्वार्टर फाइनल मैच भी बारिश की वजह से रद्द हो गया है, बल्कि चारों क्वार्टर फाइनल मैचेस बारिश की वजह से रद्द हो गए हैं. ऐसे में बेहतर रैंकिंग के आधार पर श्रीलंका की टीम सेमीफाइनल में पहुंचने में कामयाब रही है. और कल भारत और अफगानिस्तान का मैच भी बारिश के कारण नहीं हो सका था. रिजर्व डे नहीं होने के कारण भारत ने भी बेहतर रैंकिंग के आधार पर सेमीफाइनल में प्रवेश कर लिया था.
0: And looking at the medal tally, India holds the 12th position on the medal tally with a total of 46 medals, in which Mudita 4 are gold, 21 silver and 21 are bronze.
1: तो इसके साथ ही मुदिता और प्रेरणा को दीजिए इजाजत. ठीक एक घंटे बाद हम फिर हाजिर होंगे नई और ताजा अपडेट्स के साथ. नमस्कार.
2: एशियन गेम्स 2026 आईची नगोया.
3: अभी आप एशिया
4: FM रेनबो 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வந்த 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
6: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
7: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
6: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
5: நேரம் 9:36. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் பாடல் யாருக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கஜினி திரைப்படத்திலிருந்து ஒரு மாலை பொழுது பாடல் கேட்டிருக்காங்க ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான்லேருந்து. ஸோ அவருக்கான அந்த பாடல் வருது. அது கூட உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் கேட்கறதுக்கு வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505. உங்க ஊரு, பேரு, படம், என்ன பாட்டுன்னு நீங்க எங்களுக்கு அனுப்பணும். ஸோ எல்லாரும் கேட்கலாம். பாடல் வருது, கேட்க நீங்க கேட்டு இருக்கிறது FM Rainbow 102.8.

0: நேரம் 9:43 நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. வரிசையா ஒரு ஒருத்தவங்க பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கறதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505 நம்பருக்கு நீங்க உங்க ஊரு பேரு என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் அப்படின்றத வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. அப்படி யார் கேட்ட பாடல் அடுத்ததாய் வருது. சென்னையில இருந்து லூயிஸ் செல்வராஜ் கேட்டிருக்காரு, காதலில் விழுந்தேன் திரைப்படத்துல இருந்து. சோ அவருக்காக சூப்பரான சாங் வருது, கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:50. நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. அடுத்ததாய் பாடல் யாருக்கு அப்படின்னா, செமனார் கோயிலிருந்து கண் ஸ்ரீராமுலு கேட்டிருக்காங்க. பொறி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் அவர் கூட கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598 51005.

0: பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கோச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 9:55 எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் யார் யார் கேட்ட பாடல், என்னென்ன பாடல்னு கேட்டிருப்பீங்க. ஸோ யார் யாருக்கு பாடல் வழங்கலையோ அவங்களையும் சொல்ல வேண்டிய டைம் வந்தாச்சு. யார் யாருக்கு வழங்கப்படலனா முக்கியமான காரணம் நேரம் இன்மை மட்டும்தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ யார் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, வில்லிவாக்கம்லேருந்து குபேந்திரன், புண்ணியன்மேடு வன்னி கணேசன், திருமிசை மணிவண்ணன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், நன்னை ஐயப்பன் குமார், இடுக்கி மாவட்டம் கேரளாவிலிருந்து ஓடி சுரேஷ், ஜெர்மனி பெர்லின் நகரிலிருந்து நாராயணன், கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நீலவாணி, சாய், வெண்பா, ஆதிரா, இனியா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், ஐயனார், மீரா, அஸ்மிதா, அஸ்மித்ரன் ஊர் பண்ருட்டி அண்ட் ரவி கி புதுச்சேரியிலிருந்து, சக்திவேல் அழிக்குடிச்சியிலிருந்து, தெற்கிருப்பு மணிகண்டன், பழனி பாரதி, ஐயப்பன் தாங்கள் சென்னை, கல்கி சிதம்பரத்திலிருந்து நிரஞ்சன் குமார், சந்திரமுகன் கடலூர்லேருந்து, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, செல்வம் பொம்பிநாயக்கன்பட்டி, தேனி மாவட்டம் சென்னை அடைக்கலம்பட்டிலிருந்து ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷா, ராகுல், ஹரிணி, ஹன்சிகா, சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி, கிருஷ்ணராஜபுர அக்ரகாரம்லிருந்து, மணிநகரம் மதுரையிலிருந்து, நாகப்பட்டினம் நாகை பாபு, சத்யா, சித்ரப்ரியா, சஷ்டிகா அண்ட் சுகன்யா பரத் சென்னையிலிருந்து, ராம்பு ராம்பாக்கத்திலிருந்து, கும்பகோணம் ஜெயந்தி ரமேஷ், வாரியங்காவல் கதிரவன், தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, பிரீதா பிரதீப், ஸ்ரீதேவி நேதாஜி நகர் கும்பகோணம்லிருந்து, மந்திரமூர்த்தி, ஹிதேந்திர தாஸ், லக்ஷ்மி நாராயணன். நீங்க கேட்ட பாடல் வழங்க முடியல, சோ அதுக்காக நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா சாயந்தரம் மனம் விரும்புத நிகழ்ச்சி இருக்கும், நீங்க டயல் பண்ணி உங்களுக்கு விருப்ப பாடல் கேட்கலாம். இப்ப கடைசியா யார் கேட்ட பாடல் வருது அப்படின்னா, தேனி பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி, ரிதன்தாஸ் கேட்ட பாடல் வெற்றிவேல் திரைப்படத்திலேருந்து வருது. யார் யாருக்கெல்லாம் பாட்டு போலியோ எல்லாருக்கும் சேர்த்து இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்றேன். இந்த பாடலோட நேர் விருப்பம் நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறுது. அடுத்த நிகழ்ச்சிக்கு வந்து ஹாய் சொல்லும் வரை டாட்டா சொல்லிட்டு கிளம்புறேன்னா உங்க ஆர்ஜே சாண்டி.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை அரசுமுறை பயணமாக அமெரிக்கா செல்கிறார். அங்கு நடைபெறும் 2 நாள் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். சமச்சீரான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் இந்திய அமெரிக்க முன்னேற்றத்திற்கான தற்போதைய முயற்சிகளில் ஒரு பகுதியாக அமெரிக்க அமைச்சருடன் அவர் இருதரப்பு கலந்துரையாடல் நடத்தவுள்ளார். அப்போது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இடைக்கால ஒப்பந்தத்தை அவர் இறுதி செய்வார். நியூயார்க்கில் நடந்த ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 81வது அமர்வின் போது இனவெறி, இனப்பாகுபாடு, வெளிநாட்டவர் வெறுப்பு மற்றும் சகிப்புத்தன்மை வடிவங்களை எதிர்த்து போராடுவதற்கான தனது உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. டர்பன் பிரகடனம் மற்றும் செயல்திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 25வது ஆண்டு நிறைவை குறிக்கும் உயர்மட்ட கூட்டத்தில் நேற்று இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்ட வெளியுறவு அமைச்சக செயலாளர் திரு CP ஜார்ஜ், உலகளாவில் சமத்துவம் மற்றும் மனித கண்ணியத்தை மேம்படுத்துவதில் புதுடெல்லியின் நிலைப்பாட்டை அடிகோட்டிட்டு காட்டினார். எல்நினோ பருவநிலை நிகழ்வின் தாக்கத்தால் எதிர்வரும் ராகி பருவத்தில் மானாவாரி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி பாதிக்கக்கூடும் என்று மத்திய வேளாண் துறை செயலாளர் திரு அதிர் சந்திரா எச்சரித்துள்ளார். புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் இன்று ஏம்பலம் மறைமலை அடிகள் மேல்நிலைப்பள்ளி, அரியாங்குப்பம் காக்கையந்தோப்பு அரசு தொடக்கப்பள்ளி, விளையனூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி, சாரம் SR சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப்பள்ளி, வவுசி அரசு மேல்நிலைப்பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, மண்ணாடிப்பட்டு அரசு உயர்நிலைப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் ரேஷன் கார்டுகளில் திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் நாகாலாந்து தேசிய தொழில்நுட்ப கழகம் ஆகிய கல்வி நிறுவனங்களுக்கு இடையே கல்வி மற்றும் ஆராய்ச்சி சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

ஹாய் மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03:28 ஆகுது. ஓகே, டைம் சொல்லியாச்சு, கெட் செட் கோ நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகியாச்சு. இனி யோசனைக்கு வேகம், உங்களுடைய வெற்றிக்கு ஒரு போன் கால் போதும். கேள்விகள் ரெடியா இருக்கு, லைன்களும் ஓபனா இருக்கு. உற்சாகத்தோட டயல் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. அண்ட் நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன எந்த சம்பந்தமா கேள்வி கேட்க போறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு உங்களுக்காக வார்த்தை விளையாட்டு காத்துக்கிட்டு இருக்க. குறிப்புகள் மூலமா முதல் எழுத்தை மட்டும் மாத்தி சொற்களை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வார்த்தை விளையாட்டு அப்படின்னு சொல்லியாச்சு. குறிப்புகள் மூலமா முதல் எழுத்தை மட்டும் மாத்தி நீங்க ஆன்சரை கண்டுபிடிக்க போறீங்க. டயல் பண்ணுங்க, நம்பர் அதே தான் 2271760 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு தொடர்ந்து கேளுங்க. இது இப்போ ரெயின்போ புதுவை 102.8 சொல்லியாச்சு. ஓகே, என்ன கேள்வி அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எப்படி கேள்விகள் இருக்கும் அப்படின்னா, உங்ககிட்ட நான் அப்படியே வந்து ஆன் அந்த ஸ்பாட்லேயே வந்து கேள்விகள் கேட்பேன். ஓகேவா? பூத்தொடுக்க பயன்படுவது என்ன அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பூத்தொடுக்க பயன்படுவது என்ன ஆன்சர்

சார், அதை சொல்லணும். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு குறிப்பு சொல்லுவேன். உலகின் மறுபெயர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த லெட்டரை மட்டும், அந்த எழுத்தை மட்டும் மாத்திட்டு அடுத்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஊர் கூடி இழுப்பது என்ன அப்படின்னு கேட்பேன், அதுக்கான ஆன்சரும் அந்த முதல் எழுத்தை மட்டும் மாத்தி சொல்லணும். ஓகேவா? உழவுக்கு உழவு உதவுவது என்ன அப்படின்னு கேட்பேன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு எழுத்தை மட்டும் மாத்திட்டு அடுத்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கான கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகள் எல்லாமே நான் ஸ்பாட்ல தான் கேட்பேன். ஓகேவா? டக்கு டக்குன்னு பதில் சொல்ல போறீங்க, கலக்க போறீங்க. கால் பண்ணுங்க FM Rainbow-க்கு.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:09 53 ஆகுது. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு உங்களுக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன கான்செப்ட் அப்படின்னா, இதில் குறிப்பு நான் சொல்லுவேன், அந்த ஃபஸ்ட்டு எழுத்தை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? அதுக்கான பதில சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பாண்டிச்சேரியில ஆனந்தி பேசுறேன். ஆனந்தி பேசுறேன் மேடம்.
0: யார் அது, என்ன மாதிரியே வணக்கம் சொல்றது?
1: பாண்டிச்சேரியில ஆனந்தி பேசுறேன்.
0: ஆனந்தி மேம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் நல்லா. ஓகே, நீங்க ரெடியா?
1: ரெடி மேடம்.
0: ஓகே. பூ தொடுக்க பயன்படுவது, உங்களுக்கான குறிப்பு
1: பயன்படுவது நார்.
0: நார். நார். உலகின் மறுபெயர் சூப்பர். உலகின் மறுபெயர் பார். ஓகேவா? ஊர் கூடி இழுப்பது தேர். உழவுக்கு உதவுவது நன்றி மேம் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. ஓகே, உங்களுக்கு கேள்விகள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் இப்படிதான் நீங்க சொல்லணும். ஓகேவா? சரி, ஓகே. உங்களுக்காக அடுத்ததான் வந்து என்னென்ன கேள்விகள் இருக்கு அப்படிங்கறத இப்பவே நான் சொல்லிடுறேன். ஆனா எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஓகேவா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, குறிப்புகள் என்ன அப்படின்னா, கடலில் தோன்றுவது டேஷ். ஓகேவா? உயர்ந்து நிற்பது ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சிற்பி செதுக்குவது செடியின் ஒரு பாகம். இதான் உங்களுக்கான குறிப்புகள். ஓகேவா? அந்த ஒவ்வொரு குறிப்புக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத நீங்க இந்த சாங் முடியறதுக்குள்ள கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க. 2271760 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. அண்ட் நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் செதுரால் பண்ணுங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு நேர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சிற்பி செதுக்குவது
2: சிலை.
0: சிலை. செடியின் ஒரு பாகம்
2: சிலை.
0: என்னது?
2: கிளை. கிளை.
0: கிளை.
2: கிளை.
0: இலை. ஓகே, ரெண்டும் ஓகே தான். இலை. ஓகேவா?
2: சரி.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். கலக்கிட்டீங்க. இன்னொன்னு கேட்கலாமா?
2: கேளுங்களேன்.
0: கேளுங்களேன், நான் சொல்றேன், சொல்லிடுவேன், கேளுங்களேன். பசு தருவது
2: பால்.
0: மாட்டிற்கு இருப்பது
2: பால்.
0: நடக்க உதவுவது
2: கால்.
0: தைக்க பயன்படுவது
2: நிறம்.
0: தைக்க. தைக்க பயன்படுவது
2: நூல்.
0: நூல். ஓகே சார், சூப்பர் சூப்பர். இன்னும் கேட்டுக்கிட்டே போனா நான் நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர் சார், கலக்கிட்டீங்க, நன்றி கால் பண்ணதுக்கு.
2: ஆமா, கேளுங்களா மேடம்.
0: இன்னும் கேட்கணுமா சார்? அடுத்த நேரக்கிட்ட கேட்கலாம். ஓகேவா?
2: சரி மேடம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி. எல்லா கேள்வியும் என்கிட்டயே கேளுங்க, நான் சூப்பரா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கான கேம் இதுதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வார்த்தை விளையாட்டு. நீங்களும் இந்த ஷோல கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க, நம்பர் அதே தான். பாடல் வந்துட்டு இருக்க கேட்கலாம், புஷ்பா படத்துல இருந்து.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல. இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:17:49 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில வார்த்தை விளையாட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். குறிப்பு மூலமா முதல் எழுத்தை மட்டும் மாத்தி சொற்களை நீங்க கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கோம். நேயர் வணக்கம்.
3: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
3: அரவிந்த் திருநாமலை.
2: ரெடியா?
3: ரெடிதான்.
2: ஓகே. மாம்பழம் ஒரு.
3: மாம்பழம்
2: ஒரு என்னது?
3: பழம். கனி.
2: ஆ, கனி. ஓகே. தமிழ் மாதங்களில் ஒன்று.
3: தை.
2: தமிழ் மாதங்களில் ஒன்று. கனின்னு சொன்னீங்க இல்லையா?
3: ஆமா.
2: சோ அதே மாதிரி வரணும். அந்த முதல் எழுத்தை மட்டும் மாத்தணும்.
3: கனி. ஆணி.
2: ஆணி. ஓகே. மார்கழியில் பொழிவது.
3: பனி.
2: பனி. கிழமைகளில் ஒன்று.
3: சனி.
2: சனி. ஓகே. சூப்பர் சூப்பர் மேம். நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
3: தேங்க்யூ மேம்.
2: நன்றி. நான் இப்பதான் யோசிக்கிறேன், ரொம்ப ஈஸியான கேள்வி கொண்டு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு யோசனையா இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும். அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, வணக்கம். ஓகே, நீங்க கால் பண்ணிட்டு பேச வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வால்யூம், ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். ஓகேவா? அப்போதான் வந்து நம்ம பேசுறது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கேட்கும். ஓகேவா? நீங்க ரொம்ப வந்து ஜாஸ்தியா சவுண்டை வச்சுட்டு கால் பண்ணீங்க அப்படின்னா லைன் இப்படிதான் கட் ஆகும். ஓகேவா? அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ.

0: மாரடைப்பின் அறிகுறிகள், மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல. இது கெட் செட் கோ. டைம் கிட்ட 10:23 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில வார்த்தை விளையாடு தான் விளையாடிட்டு இருக்கோம். குறிப்பு மூலமா முதல் எழுத்தை மட்டும் மாற்றி சொற்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கோம். நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
2: மேடம். சொல்றது யாரு?
3: பலராமன்
2: சார், எப்படி இருக்கீங்க?
3: தென்னை அப்படிங்கிறது என்னன்னு
2: கேக்குறேன்.

0: தென்னை அப்படிங்கிறது ஒரு மரம். ஓகேவா? எழுத உதவுவது
1: என்னது?
0: ஓகே ஓகே, பெண்ல தான் நம்ம எழுதுவோம். எழுத உதவுவது அத அந்த மை எப்படி வரும்? நான் என்ன சொன்ன, முதல் எழுத்த மட்டும் மாத்தணும்னு சொல்லி இருந்தேன்ல. ஓகேவா? எழுத உதவுவது என்ன வரும்? மரம் சொல்லிட்டீங்க, எழுத உதவுவது அப்படிங்கறது உங்களுக்கான குறிப்பு. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க.
1: அதுக்கான ஆன்சர் வந்து
0: கை. நம்ம கை இருக்கு இல்லையா, அதை இன்னொன்னு வேற எப்படி எல்லாம் சொல்லுவாங்க? கை சரி ஓகே, ரொம்ப யோசிக்கிறாங்க பலராமன் சார். சரி ஓகே சார், நெக்ஸ்ட் நேயர்கிட்ட கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணது.

0: ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க.
1: அதுக்கான ஆன்சர் வந்து
0: கை, நம்ம கை இருக்கு இல்லையா, அதை இன்னொன்னு வேற எப்படி எல்லாம் சொல்வாங்க, கை சரி ஓகே, ரொம்ப யோசிக்கிறாங்க பலராமன் சார். சார் ஓகே சார், நெக்ஸ்ட் நேர்கிட்ட கேட்கலாமா?
2: வயலுக்கு
0: உதவுவது, உரம். தலையின் மறுபெயர்,
2: அதே
0: மாதிரி அதுல முடியும், ஒரே ஒரு எழுத்து மட்டும்
2: மாறும்.
0: ஆன்சரே சொன்ன மாதிரி ஆயிடும்ல. கடவுளே என்ன காப்பாத்து, ஒரே ஒரு ஆன்சர் தான், காப்பாத்து.
2: ஒரு எழுத்து தான் போடணும் மேடம், அப்புறம் யோசிப்பா ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டோமோ அந்த மாதிரியே.
0: சரி ஓகே, நானே சொல்லவா?
2: சொல்லுங்க மேம்.
0: சீரம்.
2: சீரம்
0: ஓகே சூப்பர். வேற ஏதாவது சொல்லி பாக்கணுமா? சரி, சூரியன் உதிப்பது,
2: சூரியன் உதிப்பது
0: எந்த டைம்ல உதிக்கும், க்ளூவும் கொடுத்தாச்சு. காலை.
2: காலை.
0: பல வகை மரங்கள் நிறைந்தது,
2: நன்றி
0: நன்றி கால் பண்ணதுக்கு.

0: मेडल का रंग बदलना बाकी है। वहां वेमेन 65 केजी में परवीन का मुकाबला होगा चाइना की ली शू से, जो अभी शुरू होने वाला होगा। और इसके बाद पुरुषों के 80 किलोग्राम भार वर्ग में अंकुश का मुकाबला होगा फजलुद्दीन एर्किनबोएव से, और नरेंद्र का मुकाबला होगा एबेक ओराल बे से, जो कि कजाकिस्तान के हैं और ये 90 किलोग्राम के भार वर्ग में होगा। तो इसके साथ ही ये अपडेट खत्म करने का समय हो गया है। हमें दीजिए इजाजत, ठीक एक घंटे बाद हम फिर से हाजिर होंगे नई और ताजा अपडेट्स के साथ।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
3: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:37 ஆகுது. இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு தான் உங்களுக்காக, ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, குறிப்பு மூலம், குறிப்பு நான் சொல்லுவேன், அந்த குறிப்பு மூலமா முதல் எழுத்தை மட்டும் நீங்க மாத்தி வேற சொற்கள் அப்படியே கண்டுபிடிக்கணும், ஓகேவா? மாத்தி மாத்தி அப்படியே கண்டுபிடிக்கணும். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: அறிவிப்பாளர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் சொல்றது யாரு? உங்களை மாதிரியே நானும் பேசுறேன்.
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
2: சண்முக சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்க, நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் எல்லாருமே நலமா இருக்கோம். ஓகே சார், ரெடியா?
4: ஆயத்தமா இருக்கேன்.
2: சூரியன் உதிப்பது
4: கிழக்கு?
2: இல்ல இல்ல, நேர எந்த டைம்?
4: காலை. காலை.
2: பல வகை மரங்கள் நிறைந்தது?
4: சோலை.
2: சோலை. மலர்களால் தொடுப்பது?
4: மாலை.
2: மாலை. வாகனங்கள் செல்வது?
4: சாலை.
2: சாலை. ஓகே, சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
4: நன்றி
2: நன்றி. ஓகே, இந்த ஷோல நீங்களும் கலந்துக்கிட்டோம். இது மாதிரி கடக்கடன்னு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ல இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:43, 11 நொடிகள் ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு வார்த்தை விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். குறிப்பு சொல்வேன், அந்த குறிப்பை வச்சு முதல் எழுத்தை மட்டும் மாத்தி நீங்க சொற்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சோ ஆர்வத்தோட அப்படி நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: அடுத்த ஆர்வத்தோட நான் கால் பண்ணிட்டேன். வேலூர் மாவட்டம் கட்டடியிலிருந்து சந்திரசேகர்.
0: ஓகே, உங்களை ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஓகே சார், கேள்விகள் கேட்கலாமா? ஒன்றில் பாதி,
1: அரை
0: அரை, ஆற்றின் ஓரம்,
1: கரை
0: கரை, ஒருவர் கூறுவது
1: குறை,
0: என்னது
1: குறை சொல்லுவாங்க
0: குறை. ஓகே, பறவைகள் தேடி செல்வது
1: என்ன
0: கேக்கலாம்? காட்டு விலங்கு நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஓகே, நான் வேற குறிப்பு தரேன். ஓகேவா? காயத்தால் ஏற்படுவது,
1: காயத்தால் ஏற்படுவது,
0: காயம், காயத்தால் என்ன ஏற்படும்?
1: வெட்டுக்காயம்.
0: வெட்டுக்காயம் இல்ல, ஆன்சர் என்ன?
1: காயத்தால் ஏற்படுவது தெரியல.
0: இப்ப வந்து தெரியல. ஓகே, அடுத்த நேர்கிட்ட நம்ம கேக்கலாம். ஓகேவா?
1: அடுத்த நேருக்கு சான்ஸ் கொடுத்துடலாம்.
0: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணி.
1: நன்றி
0: நன்றி.
2: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், பெங்களூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம்.
0: நல்லா ராஜகோபால் சார், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
0: நினைக்கிறேன் கொஞ்ச நாளா. ஓகே சரி, ஓகே, உங்களுக்காக கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க.
0: காயத்தால் ஏற்படுவது?
1: காயத்தால் ஏற்படுவது புண்.
0: இல்ல, வேற ஏதாவது சொல்லுங்க. ஒரு ஃபீல் அப்படின்னு கூட சொல்லலாம். காயத்தால என்ன வரும் நமக்கு?
1: காயத்தால் வந்து இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும்.
0: எங்கேயோ போயிட்டீங்களே. சரி, வலையில் வலையில் வலையில் வாழ்வது?
1: வலையில் வாழ்வது நண்டு.
0: நண்டு. வெடித்தால் எழுவது? உங்களுக்கு எப்படி கேக்குறேன், வெடித்தால் எழுவது? இப்ப நம்ம பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து என்ன வரும்?
1: புகை.
0: புகை. நான் கேட்டேன், நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் வரலையே. சத்தத்துக்கு என்ன சொல்லுவோம்?
1: சத்தத்துக்கு பாம்புன்னு சொல்லுவோம். விடி விடி
0: அப்படிங்கிறதுக்கு இன்னும் வேற என்னென்னலாம் இருக்கு? சத்தம் ஓகேதான், சத்தம் கேக்கும், அதுக்கு வேற என்ன வார்த்தை சொல்லலாம்? எங்கயோ போயிட்டீங்க சார். காயத்தால் ஏற்படுவது என்னன்னு கேட்டேன், அதை நீங்க கண்டுபிடிச்சாலே எல்லாத்தையுமே சொல்லி இருக்கலாம். ஓகேவா, ஒண்ணு கண்டுபிடிச்சா போறோம், எல்லா ஆன்சரையும் சொல்லிடலாம்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. இப்போ மனசுல காயம் இருக்கு, அப்படி சும்மா மனசு கஷ்டமா இருக்கு, நான் காயம் சொன்னேனே நீங்க அந்த காயத்துக்கு போயிடுறாதீங்க. மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, சோ அது மூலமா என்ன ஏற்படும்?
1: அழுத்தம் வரும், மன அழுத்தம் வரும்.
0: மன அழுத்தம் வரும். சரி ஓகே. அதாவது வெடித்தால் எழுவது என்ன சார்? ஒரு நம்ம ஒரு பட்டாசு வெடிக்கிறோம், அதுல இருந்து என்ன வரும்? சத்தம் வரும். ஓகே, சத்தத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? சரி ஓகே, ரொம்ப யோசிக்கிறீங்க. நம்ம அடுத்த நேர்கிட்ட கேட்கலாமா? ஹலோ,
1: கேளுங்க மேடம்.
0: ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்த நேர் வணக்கம். ஹலோ, வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். கேள்வி ரெடியா இருக்கு, கேட்கலாமா?
2: கொஞ்சம் ஈஸியா கேளுங்க.
0: ஈஸியா கேக்குறேன். ஓகே, வெடித்தால் எழுவது? வெடித்தால் எழுவது, நம்ம இப்போ பட்டாசு வெடிக்கிறோம்.
2: புகை. புகை.
0: புகை இல்ல, புகை இல்ல, வேற. என்ன கேக்கும் என்ன சொல்வோம்?
2: ஒலி.
0: ஒலி. ஓகே, சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். காயத்தால் ஏற்படுவது?
2: வலி.
0: வலி. காட்டு விலங்கு?
2: காட்டு விலங்கு, சிங்கம்.
0: காட்டு விலங்கு, சிங்கம் சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையே நீங்க மாத்தி சொல்லணும், ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் மாத்தணும்னு சொல்லிருக்கேன்ல.
2: காட்டு விலங்கு.
0: வெடித்தால் எழுவது ஒலி, காயத்தால் ஏற்படுவது வலி, காட்டு விலங்கு என்ன?
2: தெரியல.
0: புலி சார்.
2: புலி.
0: வலையில் வாழ்வது?
2: வலையில் வாழ்வது தெரியல.
0: பாம்பு சொல்றாதீங்க. காட்டு விலங்கு, புலி, வெடித்தால் எழுவது ஒலி, காயத்தால் ஏற்படுவது வலி, வலையில் வாழ்வது எலி. ஓகேவா, நானே சொல்லிட்டேன். ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்காக குறிப்புகள் காத்துட்டு இருக்கு, சீக்கிரமா கால் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. 2271760, 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.

0: மாரடைப்பின் அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கொஞ்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல. இது கெட் செட் கோ டைம். கரெக்டா 10:54 நொடிகள் ஆகியாச்சு. டைம் சொன்ன உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம் மேம், யார் பேசுறீங்க?
4: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன் மேம், உங்கள மாதிரியே.
3: ஓகே, நல்லது நல்லது. ஓகே, கேள்வி கேட்கலாமா? குறிப்புகள் சொல்லலாமா?
4: சொல்லுங்க.
3: படிக்க செல்லும் இடம்.
4: பள்ளிக்கு போவோம் மேம்.
3: பள்ளிக்கு போவீங்க, நாங்களும் அங்கதான் போவோம்.
4: ஸ்கூலுக்கு போவோம் மேம். இல்லன்னா
3: சரி. ஓகே. நீரை எடுத்தார். நீரை எடுத்தார்.
4: நீரை எடுத்தால் வந்து அள்ளி.
3: அள்ளி. ஓகே, சூப்பர். சிறு விறகை சொல்வோம்.
4: சுள்ளி.
3: சுள்ளி. உலோகங்களில் ஒன்று.
4: வெள்ளி.
3: வெள்ளி. ஓகே, நீங்க வந்து கடைசியா வந்ததுனால உங்ககிட்ட ரெண்டு கேள்வி. ஓகேவா?
4: இன்னொரு
3: குறிப்புகள் சொல்லலாமா?
4: ஓகேங்க மேம்.
3: ஆடையில் படுவது.
4: என்ன மேம்?
3: ஆடையில் படுவது.

0: ஆடையின் புரிய மாட்டேங்குது.
1: ஆடையில் படுவது,
0: ஆடையில் படுவதா? ஆடையில் படுவது கரையா?
1: கரை. ஓகே, டவுட் அதுலயும் டவுட் கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு. வீட்டில் இருப்பது
0: கூரை.
1: கூரை, ஓகேதான். சரி ஓகே, கூரை. திருடனை அடைப்பது
0: சிறை.
1: சிறை. தமிழ் இசை கருவி
0: பறையா.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க. நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
0: தேங்க்யூ மேம், வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ,
1: நன்றி நன்றி. ஓகே, கெட் செட் கோ நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில இன்னைக்கு கால் பண்ணி பேசின நேயர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகள். கேட்க போற இந்த பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக மெலடியான பாடல்களோட, மெலடி மேஜிக் நிகழ்ச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஆர்ஜே சாண்டியும் வந்து மெலடியான பாடல்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக கொடி வீரன் படத்துல இருந்து பாட்டு.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் டிராப் குழு சார்பில் வெள்ளிப்பதக்கம் வென்ற நீரு தண்டா, ஆஷிமா ஹக்லாவத் மற்றும் மனிஷா கீர் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர்களது துல்லியமான மற்றும் நிலையான கவனம் இந்த வெற்றியை கொண்டு வந்துள்ளதாகவும், மேலும் பல மறக்க முடியாத சாதனைகளில் அவர்கள் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சமூக ஊடக பதிவில் அவர்

கருத்திட்டுள்ளார். விடாமுயற்சி, தைரியம், பொறுமை, செயல்திறன், அறிவு மற்றும் வீரம் ஆகிய 6 குணங்களை கொண்டவர்களுக்கு தெய்வீக உதவி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமஸ்கிருத மேற்கோள் ஒன்றை பகிர்ந்து கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதய நோய்கள் அவற்றின் தடுப்பு மற்றும் உலகளாவிய தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 உலக இதய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா சமூக ஊடக பதிவில் எச்சரிக்கை அறிகுறிகளை அடையாளம் காணவும், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை நடைமுறைகளை பின்பற்றவும், சரியான நேரத்தில் சிகிச்சை பெறவும் இந்நாள் மக்களுக்கு நினைவூட்டுவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் கருப்பொருள் ஒரு துடிப்பை தவறவிடாதீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மேலும் கவரும் வகையில் கடற்கரை பகுதியை அழகுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஏனாம் பிராந்தியம் கோதாவரி பகுதியில் வெள்ளம் படிப்படியாக குறைந்து வருகிறது. தௌலேஸ்வரத்தில் நீர் வெளியேற்றம் 7.80 லட்சம் கன அடியாக குறைந்துள்ளது. வெள்ள நீர் தேங்கியிருந்த பகுதிகளில் அதிக அளவு சேறு படிந்துள்ளதால் அதனை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வடக்கு அந்தமான் கடல் மற்றும் அதனையொட்டிய மியான்மர் கடற்கரை பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த பகுதி வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நேரம் 11:03. FM Rainbow 102.8 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். பரபரப்பா ஓடிட்டு இருக்க நாள்ல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா அமைதியா மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்க நீங்க ரெடினா பாட்டோட நான் ரெடி. பாட்டின் துவக்கமா வருது பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையில் செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:10. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் ஏ ஆர் ரஹ்மான் ஹிசையில்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

நேரம் 11:17. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல், இன்னைக்கு என்ன நாள், வேர்ல்ட் ஹார்ட் டே. ஸோ இதயத்தை பத்தி நம்ம பாட்டு போடாம இருந்தா சரி வருமா? ஸோ அடுத்ததாய் வரும் பாடல் பில்லா திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேரம் 11:22. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் பிரதீப் அவர்களது குரலில்.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.

0: நேரு வீதி புதுச்சேரி.
1: நேரம் 11:36. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. FM Rainbow 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் நவரச நாயகன் திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: மன்னா மன்னா,
4: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
3: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
4: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
3: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
4: என்ன வழி?
3: இத கேளுங்க மன்னா.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
6: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
3: ஆமா மன்னா.

நேரம் 11:46. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் நீங்களே கேளுங்க, ஏன் தெரியும்?

நேரம் 11:51. எதனால் அந்த பாட்டு ஓடிச்சு நீங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க? ஏன்னா இன்னைக்கு உலக இதய தினம். ஸோ அதை தொடர்ந்து அடுத்ததாய் வரும் பாடல் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருக்கிற பாட்டு தான். கடல் திரைப்படத்திலிருந்து பாடல் வருது, அதுவும் இதயம் சம்மந்தப்பட்டது தான். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மெலடி மேஜிக் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: நேரம் 11:57. எல்லாருக்கும் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு அப்படின்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு என்ன நாள், அதனால என்ன மாதிரியான பாட்டு, நீங்க எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. பட் எதனால அந்த நாள் நம்ம சிறப்பிக்கணும்னு சொல்றதுக்கு வரலாற்றில் என்ற நிகழ்ச்சிக்காக அடுத்த ஆர்ஜே ஜீவிதா ரெடியா இருக்காங்க. அப்போ நான் டாடா பை பை சொல்லிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சி நிறைவாய் வரும் பாடல் வெந்து தனிந்தது காடு திரைப்படத்திலிருந்து. ஸோ கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8. எல்லாருக்கும் டாடா பை பை சொல்லிக்கிட்டு வேற ஒரு நிகழ்ச்சியில வந்து திரும்பவும் ஹாய் சொல்லும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஒடிசாவின் பாராதீப் கடற்கரைக்கு அருகே பெலிஸ் கொடி கொண்ட ரசாயன டேங்கர் MD சீகல் 9 சம்பந்தப்பட்ட பெரிய கடல்சார் சம்பவத்தை தொடர்ந்து பாராதீப் துறைமுக குழுவின் விரைவான கூட்டு மீட்பு மற்றும் செயற்பாட்டிற்கான முயற்சிகளை துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதைக்கான அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் பாராட்டியுள்ளார். சமூக ஊடகப்பதிவில் இதுகுறித்து கருத்திட்டுள்ள அவர், இந்தியாவில் துறைமுகங்கள் அனைத்து நேரங்களிலும் முழுமையான கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்ய உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். அசாமில் சோனிக்பூர் மாவட்டத்தில் உள்ள சோனாய் ரூபாய் வனவிலங்கு சரணாலயம் மீண்டும் தேசிய விவாத பொருளாக மாறியுள்ளது. மன் கி பாத் நிகழ்ச்சியில் 138வது அத்தியாயத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சோனாய் ரூபாய் காடுகள் மற்றும் யானைகள் திரும்பி வந்தது குறித்து குறிப்பிட்டிருந்தார். வனப்பகுதியில் மனித தலையீடு அதிகரித்ததால் யானைகள் ஒரு காலத்தில் இந்த பிராந்தியத்தை விட்டு வெளியேறியதாக திரு மோடி கூறினார். இருப்பினும் சுமார் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் வன ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதை தொடர்ந்து இந்த யானைகள் சோனாய் ரூபாய்க்கு திரும்பியுள்ளன. பிரான்சில் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் போராட்டங்கள் வன்முறையாக மாறியதில் 160க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.

ஏராளமானோர் காயமடைந்தனர். நெரிசலான வகுப்பறைகள், அதிக பணிச்சுமைகள், ஆசிரியர் பற்றாக்குறையை எதிர்த்து நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் கடந்த ஒரு வாரமாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்று வரும் அனைத்து பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் ஆய்வு செய்தார். மேலும் தொய்வடைந்த பணிகளை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டார். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே வடிகால்களை முறையாக சுத்தம் செய்யவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. கேலண்டர்ல ஒரு தேதி, ஆனா வரலாற்றில் அது பல நினைவுகளை சுமந்து நிற்கும் நாள் அப்படின்னு சொல்லணும். இந்த நாள்ல நடந்த சில வரலாற்று நிகழ்வுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாடல் தித்திக்கிதே படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்றைய தினம் துடிக்கும் வரைதான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய வாழும் ஒவ்வொரு நொடியும் நமக்காக ஓயாமல் துடிப்பது நம்மளுடைய இதயம் மட்டும்தான் இல்லையா? இன்னைக்கு உலக இதய தினம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 உலக இதய தினம் கடைபிடிக்கப்படுது. உலகில் ஏற்படும் உயிரிழப்புகள்ல இதய நோயால ஏற்படும் இறப்புகள் தான் அதிகம் அப்படின்னு உலக சுகாதார நிறுவன ஆய்வு தெரிவிக்குது. ஆண்டுதோறும் இதனால நிறைய பேர் வந்து இறக்குறாங்க. இதயத்தை பாதுகாக்கவும் இதய நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் செப்டம்பர் 29 இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. இன்னும் என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இப்ப உங்களுக்காக பாடல் ஜெமினி படத்திலிருந்து.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:15 ஆகுது. பசி அப்படின்னு வரும்போதுதான் உணவின் அருமை நமக்கு தெரியும். ஆனா தட்டுல மிச்சம் வைக்கிறப்போதான் நம்மளுடைய பொறுப்பற்ற தன்மையும் தெரியும். ஒரு விவசாயி சிந்திய வியர்வையும் பூமியோட இயற்கை வளங்களும் வீணாகாம தடுக்க நம் தட்டில் போடும் உணவை வீணாக்காமல் இருக்கிறதா முதல் படி. எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். வரலாற்றில் இன்றைய தினம் உணவு இழப்பு மற்றும் கழிவுகள் பற்றிய சர்வதேச விழிப்புணர்வு தினம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 அதாவது இன்னைக்கு உலகளவில் கடைபிடிக்கப்படுது. இந்த நாளோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது உலகளாவிய உணவு பற்றாக்குறையை ஒழிக்கிறது, பசிய போக்குறது, அதுக்கப்புறம் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. 2030 உலகளவில் வீணாக்கப்படுற உணவின் அளவை பாதியா குறைக்க ஐக்கிய நாடுகள் சபை திட்டமிட்டிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று பாடல் உங்களுக்கு காக

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:21:50 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் டீசல் இன்ஜினை கண்டுபிடித்தவர் ருடால்ஃப் டீசல். அவர் 1892 இதற்கான காப்புரிமையை பெற்று 1897 வெற்றிகரமான டீசல் இன்ஜினை உருவாக்கினார். டீசல் இன்ஜினை கண்டுபிடித்த ருடால்ஃப் டீசல் அவர்களின் நினைவு தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
1: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதய நோயை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக திரு நட்டா தெரிவித்தார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணி முக்கிய சாலை வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உடற்பயிற்சி மூலம் இதயத்தை பாதுகாக்கலாம் என்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலமுருகன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: உலக இதய தினத்தின் இன்றைய செய்தியானது டோன்ட் மிஸ் எ பீட். நமது இடைவிடாமல் சுற்றுக்கும் இதயத்தில் ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் நம் உடனே நம் மருத்துவரை அணுகி என்ன நமக்கு பிரச்சனைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு ஏற்படும் வித்தியாசமான துடிப்பு, படபடப்பு, மயக்கம், சோர்வு, நெஞ்சுவலி, தோள்பட்டை வலி, இதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனையை அணுகி உடனடியாக அதை என்னன்னு பரிசோதிச்சுக்கிட்டோம்.

0: ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து நாளைக்கு நம்ம இதயத்தை காப்பாத்திக்கலாம். இதுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, சீரான உடற்பயிற்சி, மன அழுத்தம், தூக்கமின்மையை தவிர்த்து, புகைப்பழக்கத்தை தவிர்த்து, ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நாம் கடைபிடித்துக் கொண்டால் நாம் ஆரோக்கியமான இதயத்தை பெற்று சீராக வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக செயல்படுவோம்.
1: கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ஒடிஷா பாரதீப் கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான கப்பலை மீட்க துறைமுக அலுவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையை அவர் பாராட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பலில் 9000 மெட்ரிக் டன் பாமாயில் இருந்ததாக கூறியுள்ளார். அந்த கப்பலில் பயணம் செய்த 23 மாலுமிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானதை அடுத்து பாரதீப் துறைமுக அதிகாரிகளுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாக் குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், உதயகிரி குகை, கினோர்கார், சத்தியாகிரகம் நடத்தப்பட்ட பகுதிகள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து இந்தியாவில் உள்ள 78 இடங்கள் இப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது நாட்டின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்தியாவின் பாரம்பரியம் உலக அளவில் கொண்டு சேர்க்கப்படுவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக கூறினார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பங்கேற்றது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தியதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 ஆண்டைவிட 91,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 61% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2015 கொண்டுவரப்பட்ட பசுமை நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலைகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலை ஓரங்களில் மரங்கள் நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 65 பொறுப்பாளர்களும் துணை பொறுப்பாளர்களும் பங்கேற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திரு சந்தோஷ், உத்தரப்பிரதேச பொறுப்பாளர் திரு வினோத் தாவ்டே, திருமதி ஸ்மிருதி இரானி, திரு கஜேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் கலிண்டி பகுதியில் சிக்கிய 19 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய இவர்களை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டதாக அதன் கமாண்டன்ட் அர்பான் தெரிவித்துள்ளார். இவர்களை ஹர்சில் பகுதிக்கு கொண்டுவந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உத்தரகாஷியில் புனித யாத்திரை மேற்கொண்டு மழையால் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்க ஹெலிகாப்டரை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. முன்னதாக கேதார்நாத் புனித யாத்திரையின் போது சிக்கிய 1,500 மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராமகங்கா, காக்ரா ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அயோத்தியா, பாராபங்கி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாராயணி ஆற்றின் கரையோரத்தில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் தண்ணீர் கிராமங்களை சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து ஏராளமான கிராமங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் உத்தரப்பிரதேச மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் இப்பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே

0: இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹிராகுட் அணையிலிருந்து வினாடிக்கு 500,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கட்டாக் அருகே முண்டாலி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 800,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனையடுத்து கட்டாக், புரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 16 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளது. பங்களாதேஷைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களின் அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக கூறி 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரான்சில் போராட்டத்தில் ஈடுபட்ட 160 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் பற்றாக்குறை, வகுப்பறை விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரிஸில் தொடங்கிய இந்த போராட்டம் லில்லி, மார்சிலி, சேடான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பரவியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீருதண்டா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் நீருதண்டா, மனிஷா, ஆஷிமா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். ஆடவர் குத்துச்சண்டை 90 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நரேந்தர் பெர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். அரையிறுதியில் கஜகஸ்தானின் ஐபேக்கிடம் தோல்வியடைந்ததை அடுத்து நரேந்தர் பெர்வால் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் நாளை மறுநாள் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தியா இதுவரை 5 தங்கம், 21 வெள்ளி, 22 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 16வது இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நேரம் 12:50.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50:35.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: இருள் திரை படிந்து கவிந்த அந்த தோப்பு வெளியிலே, மரங்கள் அடர்ந்து செறிந்த அந்த வெட்ட வெளியிலே, இருண்ட வானமே மேல்முகடாக விளங்கும் அந்த அத்துவான பிரதேசத்தில், நெருப்பால் ஒளி பெற்று வியப்பும் வெறுப்பும் நிறைந்த நிழல் உருவங்கள் சூழ்ந்த அந்த இடத்திலே உண்டு கொழுத்து உறங்கும் பேராசைக்காரர்களின் உலகை அசைத்து ஆட்டி உலுப்பிய சம்பவங்களை பற்றிய விவரங்கள் உயிர் பெற்று ஒலித்தன. சத்தியத்திற்காகவும் சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்ட வீரர்களின் திருநாமங்கள் உச்சரிக்கப்பட்டன. போராட்டங்களால் களைத்து, போராட்டங்களால் ரத்தம் சிந்தி தோய்ந்த ஒவ்வொரு நாட்டு மக்களும் வரிசை வரிசையாக அங்கு வந்து சென்றார்கள். அந்த பெண்ணின் அடங்கிய குரல் மெதுவாக ஒலித்தது. கடந்த காலத்தின் எதிரொலி போன்ற அந்த குரல் அவர்களது நம்பிக்கைகளை கிளறிவிட்டது, தீர்மானங்களை தூண்டிவிட்டது. பிற தேசங்களில் உள்ள தங்கள் சகோதர

அவர்களை பற்றிய கதைகளை கேட்டவாறே அந்த மனிதர்கள் அசையாது வாய்ப்பேசாது உட்கார்ந்திருந்தனர். உலகத்தின் சகல மக்களும் எந்த ஒரு புனித லட்சியத்திற்காக போராடுகிறார்களோ அந்த லட்சியம் சுதந்திரத்திற்காக நடைபெறும் இடையராத முடிவற்ற போராட்டம் அவர்களுக்கு வரவர தெளிவாகியது. அந்த பெண்ணின் மெலிந்த வெளுத்த முகத்தை பார்க்க பார்க்க அந்த போராட்டமும் போராட்ட லட்சியமும் அவர்களுக்கு புரிந்து வரலாயின. அவர்கள் தங்களது சொந்த எண்ணங்களையும் விருப்பங்களையும் தம்மால் அறிய முடியாத வேற்றியின மக்களிடம் கண்டார்கள். அந்த மனிதர்களிடமிருந்து தங்களை ஒரு கரிய இரத்தம் தோய்ந்த கடந்த காலத்தின் இருள் படிந்த திரை பிரித்து நிற்பதாகவும் கண்டார்கள். தங்களது மனத்தாலும் இதயத்தாலும் அவர்கள் இந்த பரந்த உலகம் முழுமையோடும் தொடர்பு கொண்டார்கள். ஒரு புனித ஒளி நிறைந்த ஆனந்த வாழ்க்கைக்காக தங்களது இரத்தத்தையே சிந்தி அர்ப்பணித்து உலகத்திலே சத்தியத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற உறுதியான கொள்கைக்காக வெகு காலமாக ஒன்றுபட்டு நின்று அந்த லட்சியத்தின் வெற்றிக்காக சகலவிதமான பெருந்துன்பங்களையும் தாங்கி சகித்து நின்ற பல்வேறு நாட்டு மக்கள் இனத்திலும் அவர்கள் தங்கள் தோழர்களை கண்டார்கள். சகல மக்கள் மீதும் உளப்பூர்வமாக தோன்றும் ஒரு புதிய பந்தபாச உணர்ச்சி சுடர்விட்டு எழுந்தது. உலகத்துக்கே ஒரு புதிய இதயம், எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்க வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தீராத ஆவல் உணர்ச்சியால் துடிதுடிக்கும் ஒரு புதிய இதயம் பிறந்துவிட்டது. சர்வ தேசங்களிலும் உள்ள சகல தொழிலாளர்களும் நிமிர்ந்து நின்று, போதும் போதும், இது போன்ற வாழ்க்கை இனி எமக்கு தேவையில்லை என்று கோஷித்து விம்மும் காலம் ஒரு நாள் வரத்தான் போகிறது என்று நிச்சய தீர்க்கத்தோடு கூறினாள் சோஃபியா. தங்களது பேராசையின் பலத்தை தவிர வேறு எந்த விதமான நிஜ பலத்தையும் பெற்றிராத இன்றைய உலகின் பலசாலிகள் அன்றைய தினத்தில் அழிக்கப்படுவார்கள். இந்த உலகம் அவர்களது காலடியை விட்டு நழுவி மறையும். அவர்களுக்கு தப்பி பிழைப்பதற்கு எந்த உதவியும் எந்த மார்க்கமும் இருக்கவே இருக்காது. அவ்வாறு நேரப்போவது உறுதி என்று தலை தாழ்த்தி சொன்னான் ரிப்பின். நாம் மட்டும் நம்மிடம் உள்ள சகலவற்றையும் நம்மையே கொடுக்க தியாகம் செய்ய தயாராயிருந்தால் நம்மால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இருக்க முடியாது. தாய் தன் புருவங்களை உயர்த்தி உதடுகளிலே வியப்பு நிறைந்த ஆனந்த புன்னகை தவழ அந்த பேச்சை கேட்டாள். இயற்கைக்கு முற்றும் பொருந்தாதது போல தோன்றிய சோஃபியாவின் குணம் எதையுமே அளவுக்கு மீறிய அநாயசத்தோடு வெடுக்கென்று தூக்கி எறிந்து வெட்டி பேசுவதாக தோன்றிய அவளது குணம் அவள் கூறிய ஆர்வமிக்க தங்கு தடையற்ற கதையின் போக்கிலே அழிந்து மறைந்து போய்விட்டது என்பதை தாய் கண்டு கொண்டாள். அன்றைய இரவின் அமைதியும் நெருப்பின் விளையாட்டும் சோஃபியாவின் முகமும் அவளுக்கு பிடித்து போய்விட்டன. ஆனால் அவளுக்கு மிகவும் பிடித்து போன விஷயம் அந்த முஜிக்குகள் அனைவரும் காட்டிய பரிபூர்ணமான ஈடுபாட்டு உணர்ச்சிதான். அவர்கள் அசைவற்று உட்கார்ந்திருந்தார்கள். சர்வ தேசங்களோடும் தங்களை இணைத்து பிணைக்கும் பட்டுக்கயிறு போன்ற அந்த கதை இடையிலே அருந்துவிடக் கூடாதே என்ற பயமும், அந்த இடையராத கதையின் போக்கு தடைப்பட்டு நின்றுவிடக் கூடாதே என்ற அங்கலாய்ப்புமே அவர்களை அப்படி அசையாதிருக்க செய்தன. இடையில் மட்டும் அவர்களில் யாராவது ஒருவன் எழுந்திருந்து அரவமே இல்லாமல் ஒரு விறகு கட்டையை எடுத்து நெருப்பில் மெதுவாக போடுவான். உடனே தீப்பொறிகள் தெரித்து சிதறும், புகை சூழல் மண்டி எழும்பும். உடனே அவன் தன் கைகளை வீசி அந்த தீப்பொறிகளை விலக்குவான். அந்த பெண்கள் பக்கமாக புகை மண்டாதபடி விசிறி விடுவான். இடையிலே யாகவ் எழுந்திருந்து அமைதியாக சொன்னான், கொஞ்சம் நேரம் பேச்சை நிறுத்தி வையுங்கள். இப்படி கூறிவிட்டு அவன் வீட்டுக்குள்ளே ஓடிப்போய் சில துணிமணிகளை கொண்டு வந்தான். பிறகு அவனும் இக்னாத்துமாக அந்த துணிகளை தங்கள் விருந்தாளிகளின் தோள் மீதும் கால் மீதும் போர்த்தி மூடினார்கள். பிறகு சோஃபியா மீண்டும் பேச தொடங்கினாள். தங்களது வெற்றி தினத்தை பற்றிய நினைவு சித்திரத்தை வர்ணித்தாள். தமது சொந்த பலத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை விசுவாசம் கொள்ளும்படி தூண்டிவிட்டாள். உண்டு கொழுத்து மதர்த்து போன உதவாக்கரை மனிதர்களின் முட்டாள்தனமான நப்பாசைகளை எல்லாம் பூர்த்தி செய்து வைப்பதற்காக தங்களது உழைப்பையும் வாழ்வையும் விழலுக்கு இறைத்து கொண்டிருக்கும் உலக மக்களோடு இவர்களும் ஒன்று கலந்து ஏகத்தன்மை பெற வேண்டும் என்ற அந்தரங்க உணர்ச்சியை கிளறி தூண்டிவிட்டாள். சோஃபியாவின் வார்த்தைகளால் தாய் உணர்ச்சி வசப்பட்டு விடவில்லை. ஆனால் அவள் சொல்லிய விவரங்களால் அவர்கள் அனைவரது உள்ளத்திலும் எழும்பிய ஆழ்ந்த உணர்ச்சி தாயின் உள்ளத்திலும் நிறைவை பொழிந்தது. அன்றாட உழைப்பினால் அடிமைப்பட்டு தலையிட்டு கிடக்கும் மக்களுக்கு நேர்மையான சிந்தனையையும் சத்தியத்தையும் அன்பையும் பரிசாக கொண்டு வந்து தர வேண்டும்
என்ற காரணத்திற்காக தங்களது வாழ்க்கை

0: யே துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாக்கி அர்ப்பணித்தவர்களின் மீது ஒரு மனப்பூர்வமான நன்றி உணர்ச்சி அவள் உள்ளத்திலே நிரம்பி நின்றது. கடவுள் அவர்களுக்கு அருள் செய்யட்டும் என்று தன் கண்களை மூடி தனக்குள்ளாக சிந்தித்துக் கொண்டாள் தாய். அருணோதய பொழுதில்தான் களைத்து ஓய்ந்து போன சோஃபியா தன் பேச்சை நிறுத்தினாள். நிறுத்திவிட்டு தன்னை சுற்றி சிந்தனையும் பிரகாசமும் தோன்று முகங்களோடு இருப்பவர்களை பார்த்து புன்னகை புரிந்தாள். நாம் புறப்படுவதற்கு நேரமாகிவிட்டது என்றாள் தாய். ஆமாம் என்றாள் சோஃபியா. அந்த இளைஞர்களில் ஒருவன் உரத்து பெருமூச்செறிந்தான். நீங்கள் போவது மிகுந்த வருத்தத்தை தருகிறது என்று வழக்கத்திற்கு மாறான மெல்லிய குரலில் சொன்னான் ஹெரிப்பின். நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள். அது ஒரு பெரிய விஷயம். மக்களுக்கு உரிமை உணர்ச்சியை ஊட்டுவது பெரிய விஷயம். லட்சோப லட்சமான மக்களும் நாம் என்ன விரும்புகிறோமோ அதையே விரும்புகிறார்கள் என்பதை அறிய நேரும்போது அந்த உணர்ச்சி நம் இதயத்தில் அன்புணர்ச்சியே ஒரு மாபெரும் சக்திதான். ஆமாம், நீ அன்பு செய், அவன் உன் கழுத்தை வெட்டட்டும் என்று கூறி சிரித்து கொண்டே எழுந்தான் எப்பிம். சரி மிக்காயல் மாமா, யார் கண்ணிலும் படுவதற்கு முன்பே இவர்கள் போய்விடுவதுதான் நல்லது. அப்புறம் நாம் இந்த பிரசுரங்களை பரப்பிவிடத் தொடங்கிய உடனேயே அதிகாரிகள் இவற்றை கொண்டு வந்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முனைவார்கள். இங்கே வந்தார்களே அந்த இரு யாத்ரிகர்கள் ஞாபகம் இருக்கிறதா என்று பிறகு யாராவது கண்டவர்கள் சொல்லி தொலைக்கப் போகிறார்கள். அம்மா, நீ எடுத்துக்கொண்ட சிரமத்திற்கு நன்றிமா என்று ரிப்பின் சொன்னான்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
4: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
5: ஹாய் ஸ்நேகிதியே,
4: ஹாய் ஸ்நேகிதியே.

0: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆனந்தி முருகன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிற்கு முதல் தனிநபர் தங்கப்பதக்கம் வென்ற நீருதண்டாவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐச்சி நகோயாவில் மூவர்ணக் கொடி உயரமாக பறப்பதை பார்ப்பதில் மிகுந்த பெருமைக்குரிய தருணம் என்று சமூக ஊடக பதிவில் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் யுனெஸ்கோ உத்தேச பட்டியலில் 5 புதிய தலங்கள் மற்றும் நாடு கடந்த முன்மொழிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இது இந்தியாவின் எண்ணிக்கையை 78 உயர்த்தியுள்ளது. புதிதாக சேர்க்கப்பட்ட இடங்களில் பாக்குகை ஓவியங்கள், புத்த சுவரொட்டிகள், சாம்பல் பள்ளத்தாக்கு கோவில்களின் குழுமம், குப்த சகாப்த உதயகிரி குகைகள், கிண்ணோர்களின் பழங்குடி பாரம்பரியம் ஆகியவை அடங்கும். இந்தியாவையும் தென்னாப்பிரிக்காவையும் இணைக்கும் தொடர்க நாடு கடந்த திட்டமான சத்தியாகிரகத்தின் தலங்களும் இதில் அடங்கும். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் கருத்திட்டுள்ள மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், இந்த சேர்க்கைகள் இந்தியாவின் பாரம்பரியத்தின் அசாதாரணமான தன்மையை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். இந்த முன்னேற்றம் இந்தியாவின் நாகரீக பாரம்பரியத்தை உலக அரங்கில் பாதுகாக்கவும் வெளிப்படுத்தவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக திரு ஷெகாவத் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திர பிரதேச வன மேம்பாட்டுக் கழகத்திற்கு முதல் பிரமாண் சான்றிதழ்களை மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் இன்று வழங்கினார். பிரமாண் என்பது

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி நம்மளோட ஷோ போயிட்டு இருக்க. அந்த வகையில இன்னைக்கு டியூஸ்டே. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை சட்டம் அறிவோம் அப்படின்ற கான்செப்ட பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். சோ இத பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: மேம், இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், சோ அதை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நுகர்வோர்னா யாரு, அந்த நுகர்வோர் என்ற கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்க, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க.
1: எல்லா பொதுமக்களையும் கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம், ஆனாலும் அதுல கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா சொன்னீங்கன்னா, நம்ம ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருள் வாங்குற மக்களும் கன்சியூமரா தான் வரும். பொருள் மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஒரு டாக்ஸி சர்வீஸ் வாங்குறோம் இல்ல மேதா சர்வீசஸ் நம்ம கேக்குற மாதிரி இருந்தா, அந்த சர்வீஸ் வாங்குறவங்களும் கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள வருவாங்க. ஆனாலும் நம்ம பர்சனல் யூஸுக்காக, நம்மளோட சொந்தமான யூஸுக்காக நம்ம என்ன சர்வீஸ் வாங்குறாங்களோ இல்ல ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே கன்சியூமருக்குள்ள வருவாங்க. ஆனா மெயின் எக்ஸப்ஷன் சொல்லி சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் இல்ல ஒரு சர்வீஸ் அவைல் பண்றோம், அது வந்து கமர்ஷியல் பர்பஸ் சொல்லுவாங்க. கமர்ஷியல் பர்பஸ்னா, நான் இப்ப உங்ககிட்ட ஒரு கடையில போய் பொருள் வாங்கி அது என்னோட சொந்த யூஸுக்காக யூஸ் பண்ண, அது பர்சனல் யூஸ். ஆனா நான் அது வச்சுக்கிட்டு அது வியாபாரம் பண்றதுக்காகவோ ரீசேல் பண்றதுக்காகவோ அது யூஸ் பண்ற போறீங்கன்னா, அந்த நபர்ல வந்து கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள வரமாட்டோம். அதே மாதிரி இப்போ ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அது சாப்பிட்றவோ இல்ல வேற ஏதோ பண்ணதுக்கு அப்புறம் அவர் இறந்து போறாங்கன்னா, அவரோட மனைவியோ வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களோ அவங்களோட வாரிசுதாரர்கள் சொன்னவங்களும் கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள வருவாங்க. இதுதான் மெயினா கன்சியூமர் என்ற கான்செப்டுக்குள்ள வருவாங்க. இதுல சில பேர் வந்து என்ன பண்ணோம், அப்புறம் ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க, நான் இப்ப கடைக்கு போய் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், வாங்கும் போது எனக்கு கூட வந்து ஃப்ரீயா இல்ல கிஃப்டா ஒரு ப்ராடக்ட் கொடுக்கறாங்க, அந்த கிஃப்டா வாங்கின ப்ராடக்ட்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கலாம், இல்ல நான் ஒரு சர்வீஸ் பாக்கப்ப நான் உங்ககிட்ட வந்து வாங்கும் போது அவங்க எனக்கு கார்டு கொடுக்கறாங்க, நீங்க இது வாங்குங்க, உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது தேவைப்பட்ட ஒரு சர்வீஸ் நாங்க ஃப்ரீயா பண்ணி தருவோம். அந்த ஃப்ரீன்ற வேர்டு வந்தாலே ஃப்ரீயா பண்ணி தருவோம் சொல்றோம், நம்மளும் அதை வாங்க நம்பி வாங்கிட்டு போறோம். ஆனா அந்த சர்வீஸ்க்கு நான் உங்களை கூப்பிடுறேன், நீங்க வரீங்க, நீங்க பண்ற சர்வீஸ் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, இல்ல ஏதாவது அதுல குறைகள் இருந்தாங்கன்னா, நான் எனக்கு நீங்க சொன்னீங்க நான் ஒரு கன்சியூமர் தான் சொல்லி நீங்க வந்து கன்சியூமர் ஃபோரம் போக முடியாது. ஃப்ரீயா நம்ம என்ன சர்வீஸ் வாங்கினாலும் அது வந்து கன்சியூமருக்குள்ள வராது. சர்வீஸ் ஆனாலும் சரி, குட்ஸ் ஆனாலும் சரி, அது வந்து கன்சியூமர் கன்செப்டுக்குள்ளே வரவே மாட்டோம்.
0: சோ எந்த பொருள் கூட நம்ம ஒரு பொருளை கிஃப்டா வாங்கினாலும் சரி, இல்லைன்னா வந்து ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னாலும் அது வந்து அந்த கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வராது.
1: மெயினா நம்ம வந்து நமக்காக காசு கொடுத்து வாங்குற ப்ராடக்டுக்காகவும் அல்ல, காசு கொடுத்து நம்ம வாங்குற சர்வீஸ்க்காகவும், காசு முன்னாடி கொடுக்கணும்னு கூட கிடையாது, நம்ம பின்னாடி கொடுக்கறோம்னு சொல்லி நம்ம ஒரு கன்சிடரேஷன் பேஸ் பண்ணி நம்ம எந்த பண்ணாலும் அது கன்சியூமர் கான்செப்டுக்குள்ள வரும். மெயினா கன்சியூமர் என்னன்னுக்கு, நான் கன்சியூமரா இருக்குமா இல்லையான் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெயின் பாயிண்ட் இதுதான்.
0: ஓகே, நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கி நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்சியூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும்,
1: கண்டிப்பா வந்துடும்.
0: ஓகே, இப்ப இஎம்

0: மயிலெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா, சோ அதுவுமே வந்து அந்த கன்சூமர் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடும்.
1: கண்டிப்பா முன்னாடி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றது, ஆன்லைன்ல சர்வீசஸ் வாங்குறது எல்லாமே கன்சூமர்ல வருமோன்றதுல டவுட் இருந்துச்சு. ஏன்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு, அது வந்து 1986 கொண்டு வந்தேன். அப்போ இந்த ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாம் கிடையாது, அந்த சர்வீசஸே இல்ல, எல்லாருமே கடைக்கு போய் வாங்குறது தான். அப்புறமேட்டுதான் ஒரு 2010 மேலதான் இந்த ஆன்லைன் வெப்சைட்ஸும் டிரான்சாக்ஷன்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கடையில போய் வாங்குறது விட ஆன்லைன்ல வாங்குறது தான் அதிகமே. ஒரு 5 நிமிஷம் போன் பார்த்தாலே அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதை பார்த்தோன்னு அவங்க எடுத்துடுறாங்க, எனக்கு அது ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கிறேன். ஆனா அந்த மாதிரி வாங்கும் போது அதுல நிறைய ப்ராடக்ட் வருது. நம்ம ஒரு போன் ஆர்டர் பண்றாங்க, கல்லு வருதுன்னு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பாக்குறோம். இல்ல ஒரு டிரெஸ் ஆர்டர் பண்றாங்க, நான் கலர் கரெக்டா வரல, இல்ல எனக்கு வந்து அது கிழிஞ்சு போய் வந்திருக்கு, நான் கேட்ட ப்ராடக்ட் வரல, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சோ அதெல்லாமே முன்னாடி ஆக்ட்ல அவங்க கன்சூமரா வருமா வராதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுனாலதான் இப்ப 2019 அந்த ஆக்ட் அமெண்ட் பண்ணிருக்காங்க. அமெண்ட் பண்ண போது மெயினா அதுல வந்து இந்த மாதிரி இருக்கிற ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இஎம்ஐல வாங்குற மாதிரி இருந்தாலும் அதோட பில்லு நமக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க, அது வச்சுட்டு நம்ம கேஸ் போடலாம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸும் கன்சூமர் கன்செப்டுக்குள்ளதான் வருவாங்க.
2: ஓகே மேம், அண்ட் இவ்வளவு நேரம் நுகர்வோர்னா யாரு, அந்த கன்சூமர் என்ற கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் நீங்க எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சோ தொடர்ந்து நம்ம கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
3: Hey, இங்க தாதா கிங் கண்ணா, இது FM Rainbow 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நுகர்வோர்னா யாரு, அந்த கான்செப்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ இப்ப வந்து நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி சொல்லுங்க மேம்.
1: ஹிஸ்டரி சொன்னீங்கன்னா 1970 வரைக்கும் அதுக்கு முன்னாடில இருந்துமே இந்த கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அப்ப இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் மக்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றது விட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இல்லைன்னா ஆர்டிகல்ஸ் எழுதுறதுலதான் பிஸியா இருந்தாங்க. சோ என்ன பர்பஸ்க்காக இந்த ஆர்கனைசேஷன்ஸ் உருவாங்கினாங்களோ அதோட நோக்கம் நடக்கதில்லைன்ற மாதிரி வந்த போது நிறைய கன்சியூமர் அசோசியேஷன்ஸ் வந்து மக்கள் வருவாங்க, மக்களுக்காக வந்து வேலை செய்யற இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இல்லாம தவறே இருக்கிற பப்ளிக் இன்ட்ரெஸ்டான பர்சன்ஸ் எல்லாரும் ஒரு பீப்பிளா சேர்ந்து அவங்க அதுக்கு எகேன்ஸ்டா போராடினாங்க. அதுக்கப்புறம் தான் 1986 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் அதோட மெயின் நோக்கம் என்னன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன நடக்குது, என்ன நம்ம ஒரு கடைக்கு போறோம் ப்ரொடக்ட் வாங்குறோம், சோ கன்சியூமர்ன்ற முறையில நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், அவேர்னஸ் இல்ல, நிறைய ரைட்ஸ் இருக்கு கன்சியூமர்ன்ற முறையில அவங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்கு. ஒன்னு அவங்க கிட்ட இருந்து வந்து தப்பான ப்ரொடக்ட்ஸ் இல்ல, நான் இப்போ ஒரு ப்ரொடக்ட் வைக்க போறோம் அது வந்து ஒரு சோப்பானு வெச்சுக்கோ, கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லி வைக்கிறாங்க, ஆனா அது கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியல. ஆனா அவங்க கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லி நமக்கு விக்கிறாங்க, பட் உண்மையாவே அதுல வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர மாதிரி கெமிக்கல் ப்ரொடக்ட்ஸ் இருக்கு. சோ அதுல பின்னாடி வந்து அதுல போட்டிருப்பாங்க உள்ள இன்கிரீடியன்ஸ் எல்லாம். சோ அதை பத்தி இருக்க அவேர்னஸ் யாருக்கும் இல்ல. இதெல்லாமே வந்து கன்சியூமர் ஆர்கனைசேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து நிறைய சேனல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ரொடக்ட்ஸ் பத்தி எல்லாத்தையும்

0: பத்தியும் பப்ளிக் அவேர்னஸ் கொடுக்கணும். ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. சோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே அவங்க கண்டக்ட் பண்ணல. அதே மாதிரி தப்பான ப்ராடக்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் கம்மியான ப்ராடக்ட்ஸ், அது வந்து மக்களை ஏமாத்தி வந்து ஹை பிரைஸ்ல வித்துட்டு இருந்தாங்க. இன்னொன்னு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டிபிஷியல் ஸ்கேர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ப்ராடக்ட் இருக்கும் அவங்க கிட்ட, ஆனா வந்து அது கோடவுன்ல எடுத்து வச்சுட்டு ப்ராடக்டே இல்ல சொல்லி டிமாண்ட் உருவாக்கி அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட மக்கள் அது வேணும்ன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் உருவாக்கின பிறகு மக்கள் கிட்ட அது வந்து ஹை பிரைஸ்ல விக்கிறது. அந்த மாதிரி நிறைய மேல் பிராக்டிஸ் பண்றது, ஃபுட் இல்ல ஆனாலும் மத்த திங்ஸ் என்னன்னா அடல்ட்ரேஷன் பண்ண, அடல்ட்ரேஷன் மயம் கலந்து ஃபுட் ப்ராடக்ட் பண்றது. இப்போ ஆன்லைன்ல கூட நம்ம நிறைய ஆப்ஸ் இருக்கு. நமக்கு ஒரு ஃபுட்ன்றது வந்து நான் வந்து சாப்பிடுற ஃபுட்ன்னு எக்ஸாக்டா சொல்லல. இப்போ கடையில கூட நம்ம போய் ஒரு பாட்டில் ட்ரிங்க் வாங்குறோம், அது நம்ம வாங்கும் போது அதோட பின்னாடியே வந்து எல்லாத்தோட பெர்சன்டேஜஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தண்ணியா இருந்தாலும் எவ்வளவு இருக்கணும், சுகரா இருந்தா என்ன இருக்கணும், அவங்களோட மிக்கிற கீன் இன்கிரீடியன்ஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கணும்ன்றது அவங்க மென்ஷன் பண்ணி இருக்கணும். அத மென்ஷன் பண்ண இன்கிரீடியன்ஸ் அளவுக்கு இல்லாம பெர்சன்டேஜ் கம்மியாவோ அதிகமாவோ ப்ரொவைட் பண்ண அது வந்து சப்ஸ்டாண்டர்ட் கிடையாது, இன்ஃபீரியர் ப்ராடக்ட்ஸ் தான். அந்த மாதிரி மாயம் கலந்த ப்ராடக்ட்ஸை இஷ்யூ பண்றதா இருந்தாலும் அந்த மாதிரி ஏமாத்துறது. ஆனா மக்கள் வந்து அதுல சாப்பிட்டு அதுல பாதிக்கப்படுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் வாங்கின கடைக்கு போவாங்க, மேனுபேக்சர் கிட்ட போக மாட்டோம், வாங்கின கடைக்கு போய் நான் கடையில இருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும், ஆனா இது டேமேஜா இருக்கு, அதுல ஏதாவது வந்து ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் சொன்னா அதுக்குள்ள வந்து எக்ஸாம்பிள் அனிமல்ஸோட பார்ட்ஸ் இருக்கிறது, இல்ல ஏதாவது சின்ன சின்ன கல் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கிறது, அதுக்குதான் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அவங்களுக்கு நேராடியா பார்க்கும் போது தெரியும்னு அவசியம் இல்ல. சிலது எல்லாமே வந்து நமக்கு அப்படி பாட்டில்ஸ் பார்க்கும் போதே தெரியும். சில பாட்டில்ஸ் எல்லாம் கலர் வித்தியாசமா இருக்கலாம், இல்ல வந்து ஃபுல்லாவே லேபிள் வச்சு கவர்டா இருக்கு. அவங்க அது கன்சியூம் பண்ணும் போது அவங்களுக்கு அதை பத்தி தெரிய வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிய வரும் போது அவங்க நேரா வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வாங்கின கடையில போயிட்டு நான் இந்த மாதிரி வாங்கணும், இந்த ப்ராடக்ட்ல வந்து இந்த மாதிரி மாயம் கலந்துருக்கு, இல்ல வந்து ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது பழைய காலத்துல என்னன்னா அவேர்னஸ் இல்லாதவங்களுக்காக இந்த கடைக்காரங்களை அவங்கள வந்து ஏமாத்துவாங்க. எங்களுக்கு தெரியல, அவங்களோட ரைபிலிட்டில இருந்து அவங்களோட பொறுப்புல இருந்து அவங்க வெளியில வந்து கன்சியூமர் மேல பழி போடும். ஏன்னா முன்னாடி கன்சியூமர் பிவேர்னு ஒரு வேர்டு இருக்கு, வாங்குறவங்க தான் பார்த்து வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு கன்செப்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நான் ஒரு கடைக்கு போய் வாங்குறோம், ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், நான் தான் பார்த்து வாங்கியிருக்கணும்ன்ற மாதிரி ஒரு எல்லாரோட எண்ணமும் அப்படிதான். ஒண்ணுமே தெரியாதவங்க பண்ண நீங்க தான் பார்த்து வாங்கியிருக்கணும், ஒரு வார்த்தையோட முடிச்சிருவாங்க, அவங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தெரியல. இந்த மாதிரி இருக்கிற நிறைய கஷ்டங்கள் மக்கள் பொதுமக்கள் அனுபவிக்கிறாங்கன்றது கன்செப்ட்னாலதான் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்ததாகும். அது கொண்டு வந்த பிறகு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. இப்ப மக்கள் அதை பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கன்சியூமர் என்ன, கன்சியூமருக்கு இருக்கிற ரைட்ஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன்ஸ் என்ன, என்ன நடந்தா அவங்க போலாம், விக்கிறவங்க அவங்களோட கடைக்காரங்களானாலும் மேனுபேக்சர்ஸ் ஆனாலும் அவங்களோட பவர் வச்சு பொதுமக்களை கஷ்டப்படுத்தாம அவங்களுக்கு எப்படி அதுல ரெமடி கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஆக்டே கொண்டு வந்தாங்க.
1: ஓகே மேம், அண்ட் இன்னும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
4: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
3: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
4: தினமும்
5: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
6: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். தொடர்ந்து பேசலாம் மேம். இப்போ நான் ரைஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு இவ்வளவுதான் காம்பன்சேஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா?
2: ஸ்பெசிபிக்கா சட்டத்துல இதுக்கு இவ்வளவுதான் லிமிடேஷன் அமௌண்ட் கேட்கணும்ன்றது நம்ம இல்ல. ஏன்னா மக்களுக்கு அவங்களுக்கு வந்த பாதிப்பு அது வேல்யூ பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு 10 ரூபாய் வந்து ஒரு ட்ரிங்க் வாங்குறோம், நான் அதை சாப்பிடுறோம், 10 ரூபாய் தானே ப்ராடக்ட் வந்து நான் வாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து டிசீஸ் வருது, அதனால எனக்கு வர மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் கிளைம், அதனால வர லாசஸ், அது ஒவ்வொரு மக்களுக்கும் வித்தியாசமா இருக்கும். அவங்க ஹெல்த் கண்டிஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்க போற டாக்டர்ஸ், அவங்க பாக்குற ஹாஸ்பிடல்ஸ், அவங்களுக்கு அது என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன்னா சில பேருக்கு சப்போஸ் ஒரு வாமிட்டிங் டிசீஸ் டயரியாவோட முடிஞ்சது, சில பேருக்கு அது கொஞ்சம் அதுவிட அக்ரெசிவான ரிசல்ட்ஸ் வரும். சோ காம்பன்சேஷனோட வேல்யூ வந்து இந்த ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு வந்து டிஃபெக்ட்டுக்கு இவ்வளோன்றது வந்து எதிலையும்

0: வந்து சட்டத்துல சொல்ல, பட் இட்ஸ் அ ரீசனபிள் அமௌண்ட் ஆயிருக்கணும் என்றதுதான் சட்டப்பறவை இருக்கு. காம்பன்சேஷன் பிக்சரா கிடையாது, பட் நம்மளோட ஒரு ஹியூமன் ஹியூமனிட்டி பேசிஸ்ல இல்ல நமக்கு வந்து காமன் பீப்பிள் வாங்கும் போது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குனதுக்கு போய் 10 கோடி கேட்க முடியாது, நமக்கு அது ஜெனரலாவே தெரியும் ஓவர். சோ அந்த மாதிரி ரீசனபிள் அமௌண்டா காம்பன்சேஷன், அதுக்கு ஈச் ஹெட்ஸ்ல என்னன்றது நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி கன்சூமரோட விருப்பம் தான்.
1: ஓகே மேம், இப்போ 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், பட் அதால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னா அந்த இடத்துல போய் நான் காம்பன்சேஷன் வந்து அந்த 10 ரூபாய் தானே அந்த பொருள் சொல்லிட்டு கம்மியா நான் கேட்க முடியாது இல்லையா?
0: நம்ம வேல்யூ ஆஃப் த லைஃப் எப்பவுமே நம்மளால வந்து கால்குலேட் பண்ண முடியாது, அது சட்டத்துல யாராலையும் முடியாது. ஒரு மனுஷனோட லைஃபோட வேல்யூ யாராலும் டிசைட் பண்ண முடியும். எனக்கு நான் இவ்வளவு வேல்யூ நான் போடுறோம்னு நான் டிசைட் பண்ணலாம். என்னோட ஹியூமன் பாடிக்கு நான் வேணா 1 லட்சம் கூட வேல்யூ நான் போடலாம், நான் 1 கோடி கூட போடலாம், அது என்னோட பர்சனல் ரைட். அதுக்காக வந்து கோர்ட்ல டிசைட் பண்ண முடியும், பட் ரீசனபிளா இருக்கணும். உங்களுக்கு வந்து லாஸ் எவ்வளவு, நீங்க என்ன ப்ரொசீஸ் பண்ணீங்க, உங்களுக்கு எவ்வளவு லாஸ் வந்தது, அது மென்டலி ஆனாலும் பிசிக்கலி ஆனாலும் உங்களுக்கு எவ்வளவு லாஸ் வந்ததுன்றது நீங்க ஒரு கால்குலேட் பண்ணி நீங்க காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம்.
1: மேம், இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு வச்சுக்கலாமே. சோ அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, பட் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. பட் நான் வந்து எந்த மெடிக்கேஷன்ல இல்ல, எந்த ஒரு மெடிசன் நான் யூஸ் பண்ணல, திடீர்னு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒரு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண முடியுமா?
0: கண்டிப்பா பண்ணலாம், பண்ண முடியாதுன்றது சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம ஜெனுவினா தான் நமக்கு இருக்கும். அந்த ப்ராடக்ட் வாங்கும் போது இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குறோம், ஒரு ஃபேர்னஸ் கிரீம் பாக்குறோம், பட் கன்சூமர் கேர்ஃபுல்னஸ் இருக்கு, கன்சூமர் பிவேர் இருக்கு. எல்லாத்திலும் மேனுபேக்சர்ஸ் நம்ம டிஃபெக்ட் சொல்ல முடியாது. ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கும் போது வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் என்றது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். கன்சூமர் ஹாஸ் டு பி பிவேர். நான் அந்த ப்ராடக்ட் வாங்குறோம், அதுக்காக நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். அது வந்து எப்பவுமே நம்ம ப்ராடக்ட் வாங்க போகும்போது ஷாப்ஸ்ல போகும்போது கையில அப்ளை பண்ணி பார்க்க சொல்லுவாங்க, ஃபேஸ்ல அப்ளை பண்றது பிகாஸ் அலர்ஜி யாருக்கு வேணாலும் வரலாம். சோ அதுக்காக நம்ம உடனே போய் எனக்கு அலர்ஜி வந்துருச்சு மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இல்ல மேனுபேக்சர்ஸ் தான் டிஃபெக்டிவ் நம்ம சொல்ல முடியாது. ஆனா கோர்ட்டுக்கு போக முடியாதுன்னு இல்ல, பட் அதுதான் சொல்ற கன்சூமர் கோர்ட் வந்து கன்சூமருக்காக இருந்தாலும் அது வந்து மிஸ்யூஸ் பண்றவங்களுக்காக கிடையாது. ஒருத்தர் அது மிஸ்யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் தேவை, அவங்களுக்கும் காம்பன்சேஷன்ஸ் கொடுக்க வேண்டி வரும். அவங்க ஆப்போசிட் பார்ட்டி அவங்களோட ரெபியூட்டேஷனை பாதிக்கிற மாதிரி இருந்தா அதுக்கேத்த மாதிரியும் அவங்களுக்கும் பீனல் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சோ அதனால வந்து ஒரு ஜெனுவின் ரீசனா இருக்கு, நமக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால லாஸ் வந்துச்சு, அது மேபி அந்த ப்ராடக்டோட இதா இருந்ததுன்னா அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஜெனுவினா நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னா காம்பன்சேஷன்ஸ் அண்ட் அதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி கொடுப்பாங்க.
1: சோ ஒரு ப்ராடக்டால மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னாலும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் ஒரு டேமேஜ் ஏதோ ஒரு டிஃபெக்ட் ஆகுது அப்படின்றப்ப கூட நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும்.
0: இண்டிவிஜுவலா எனக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா நான் அப்ரோச் பண்ணலாம். நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நான் ஏமாந்து வாங்குவேன், ஏமாந்துன்னு இல்ல, ஐ வாஸ் டிசீவ்ட் ஃபார் த ப்ராடக்ட் நினைச்சிட்டு நான் வாங்குறோம். ஆனா எனக்கு அப்ளை பண்றோம், என் ஃப்ரெண்ட் அப்ளை பண்றோம், அவங்களுக்கு எதுவும் ஆகல, எனக்கு ஆயிடுச்சு. சோ நம்மளுக்கு அலர்ஜிக்கு கூட இருக்கலாம், அலர்ஜிக்கலா இருந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணி டாக்டர்ஸ பார்த்து நம்மளோட ஸ்கின்னோட ப்ராப்ளம் நமக்கு பர்சனலி இருந்த ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து வேணும்னே வந்து கேஸ் போட்டாங்கன்னா அது வந்து ஃபேக் கேஸ், ஃபால்ஸ் கேஸ் தான். பட் ஜெனுவினாவே நான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க டிசீவ் பண்ணிட்டாங்க, அவங்க சொல்ற ஸ்பெசிபிகேஷன் இல்ல, சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது ப்ராடக்ட வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அதுல வந்து கன்சியூமர் ஃபோரத்துல நான் ஒரு ப்ராடக்ட் மேல ரேஸ் பண்ணும் போது நான் ஒரு ட்ரிங்க் கன்சியூம் பண்றேன், அதுக்குள்ள ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏதோ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்து சப்மிட் பண்றதுனால அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல. அது மெயினான நான் ஒரு ப்ராடக்ட் மேல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும் போது அந்த ப்ராடக்ட் வந்து நான் கன்சியூமர் ஃபோரம்ல சப்மிட் பண்ணணும். அவங்க அது வந்து எக்ஸ்பர்ட்டுக்கு அனுப்புவாங்க, எக்ஸாமினேஷனுக்கு அனுப்பும். இப்ப கன்சியூமர் ஃபோரத்துக்கு ஒரு கேஸ் போடுறோம், நான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட் எனக்கு சரியில்லைன்னு சொல்லி நான் போடுறோம், கோர்ட்டுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, அது வந்து டெஸ்டிங்க்கு அனுப்பணும்னு. இஃப் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட லெபார்டரிக்கு அவங்க டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க, அனுப்பி அவங்க டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்டோட கிரெடிபிலிட்டி அதோட குவாலிட்டி எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணி அதுல இருக்கிற ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் ஆர்டரை பாஸ் பண்ணும். ஒருத்தருக்கு சின்ன அடிபட்டுச்சுன்றதுக்காக போன உடனே மேனுபேக்சரர் கூப்பிட்டு காம்பன்சேஷன் கொடுக்கறது வந்து அது இல்ல. ஜஸ்டிஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அங்கேயும் மெயின் ரீசன் தான், ரெண்டு பேருக்குமே நியாயம், யாருக்கு நியாயமும் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கரெக்டா நியாயம் கொடுப்பாங்க.
1: ஓகே மேம், இப்போ கன்சூமர் கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷன் மட்டும் தான் கிடைக்குமா, இல்லனா இதுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கா?
0: கண்டிப்பா பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு, சட்டப்படி அதுல பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. பனிஷ்மெண்ட்ஸ் வந்து பீனலும் இருக்கு, இம்ப்ரிசன்மென்ட் சொல்லுவாங்க, 1 மாசத்திலிருந்து 3 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கு சட்டப்படி ரைட்ஸ் இருக்கு. அது கூட 25,000 ரூபாய் மினிமம், 25,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்தும் கொடுக்கலாம், காம்பன்சேஷன் அமௌண்ட் மட்டும் இல்ல, அவங்க பண்றதுக்காக பனிஷ்மெண்ட்ஸும் கொடுக்கலாம். பட் அது ஆக்சுவலி அதை எப்படி கொடுப்பாங்கன்னா மோஸ்ட் ப்ராபர்லி வந்து காம்பன்சேஷன் தான் அப்ரோச் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு எனக்கு பாதிப்பு ஏற்பட்ட எனக்கு லாஸ் வந்துச்சு, எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குன்னு சொல்லி தான் நான் வந்து கோர்ட்டுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. கோர்ட்ல வந்து அவங்க வந்து அந்த ஏற்ற மாதிரி அவார்டு பாஸ்

0: பண்ணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், எனக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஃபுல் ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அவார்டு அமௌண்ட், அவார்டுன்றது ஒரு காம்பன்சேஷன் கோர்ட்ல கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கற காம்பன்சேஷன் வந்து நீங்க எனக்கு கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க எனக்கு கொடுக்கலன்னா நான் அதுக்கு வந்து அதை என்போர்ஸ் பண்ணதுக்காக கோர்ட்ல அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்காக இந்த மாதிரி 3 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் பீனல் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்.
1: ஓகே மேம், இப்போ ஒரு கன்சூமர் ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் உடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு ஒரு 21 டேஸ்ல தெரிய வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ கன்சூமரோட கம்ப்ளைண்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது காலக்கெடு இருக்காங்க?
0: கண்டிப்பா இருக்காது. ரொம்ப ஷார்ட் பீரியட், ரொம்ப நாளுக்குள்ள பண்ணணும்ன்றது கிடையாது, ஷார்ட் பீரியடுக்குள்ளதான் பண்ணணும்னு இருக்கு. இப்போ நான் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிங்கன்னா எதிர்பார்ட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் சர்வீஸ் ஆன பிறகு வித்தின் 45 டேஸ் அவங்க அதுக்கு பதில் போடணும். அவங்களுக்கு அது வந்து அவங்க ஆப்ஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தா வித்தின் 45 டேஸ் குள்ள பண்ணணும். மேக்சிமம் அட்ஜர்ன்மெண்ட்ஸ் கொடுக்க கூடாதுன்றதா 3 to 4 months குள்ள டிஸ்போசல் கொடுக்கணும், அந்த கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் வந்திருக்கு, நம்மளோட ஜுடிஷியரி பத்தி இருக்க கம்ப்ளைண்ட்ஸே ரொம்ப லாங்கா வந்து கேசஸ் போகுதுன்றதுக்கு, அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோரம்ஸே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாதிக்கப்பட்ட கன்சியூமருக்கு எவ்வளவு சீக்கிரமா டிஸ்போசல் கொடுக்கணும்ன்றது இருக்கு, மேக்சிமம் 3 to 4 months குள்ள டிஸ்போசல் கொடுக்கணும்ன்றது
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல சட்டம் அறிவோம் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள், தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாம கூட போகலாம்?
0: லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க.
1: சரி,
0: ஏன்னா எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நான் வந்து அதை பத்தி யோசிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம அப்ரோச் பண்ணதுக்கு லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஒரு பாதிப்பு ஏற்பட்ட 2 வருஷம், அந்த 2 வருஷத்துக்குள்ள வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் கன்சியூமர் ஃபோரம். அதுதான் 2 வருஷத்துக்கு மேல வந்துச்சுன்னா அது லிமிடேஷன்ல பார் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே நல்லா கொடுக்க முடியும்னு அவசியம் இல்லை. இப்ப எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டு எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருந்தோம், ஸோ நான் அடுத்த நாளே போய் என்னால கொடுக்க முடியாது. ஸோ அதனாலதான் ஒரு சட்டப்பூர்வமா ஒரு 2 இயர்ஸ் பீரியட் கொடுத்துருக்கேன், 2 வருஷத்துக்குள்ள அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அதை லிமிடேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் ஃபாரம் நான் போறேன், பிகாஸ் லோவர் லெவல் இருக்குது டிஸ்ட்ரிக் ஃபாரம். ஸோ நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்தில் போய் நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்றோம், அதுல ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. எனக்கு அந்த நிவாரணத்துல எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை, நான் அப்படின் பேர்ல மேலும் அப்பீல் போகணும்னு நினைச்சிங்கன்னா 45 டேஸ் அதுக்குள்ள நான் அப்பீல் போகணும். அந்த அப்பீல் போறதுக்கு 45 டேஸ் டைம், அதுவும் லிமிடேஷன் பீரியட். ஸோ நான் ஸ்டேட் கமிஷன்ல நான் அப்படி அப்ரோச் பண்ணலாம். ஸ்டேட் கமிஷன்ல அவங்க அந்த அப்பீல் ஹியர் பண்ணுவாங்க, ப்ரொசீஜர்ஸ் படி ஹியர் பண்ணி அதுல ஒரு அவார்ட் பாஸ் பண்றோம், அதுலும் எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைன்னா அதுக்கு மேல் கோர்ட் போகணும்னா நேஷனல் கமிஷன் சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் த டேட் ஆஃப் 30 டேஸ், 30 டேஸ் ஸ்டேட் கமிஷனோட ஆர்டர் ரிசீவ் ஆனதுல இருந்து 30 நாள் டைம், அதுக்குள்ள நான் அப்பீல் போகலாம். ஸோ அந்த டைம் பீரியடும் இல்லாம கிடையாது, பட் அதுக்காக வந்து நான் 2 வருஷம் தாண்டி போயிடுச்சு இல்ல 30 நாள் தாண்டி போயிடுச்சு அதுக்கு மேல எனக்கு போடவே முடியாதுன்னு இல்ல, பட் நம்ம அதுக்கு மேல ஒரு நாள் டிலே வர்றதுக்கு அதுக்கு ஜட் கோர்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நமக்கு ஜெனுவினான ரீசன் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், நம்ம கொடுக்கற ரீசன் கரெக்டா இருக்கணும். பட் நார்மலி லிமிடேஷன் பீரியட் ஒரு கேஸ் போடுறதுக்கு 2 வருஷமும், அப்பீல் போடுறதுக்கு அந்தந்த கோர்ட்டுக்கு ஸ்பெசிஃபை 45 to 30 டேஸ் டைம் தான்.
1: ஸோ வேலிட் ரீசன் இருந்தது அப்படின்னா அந்த 45 டேஸ் தாண்டினாலும் நம்மளால
0: ஃபைல் பண்ணலாம். அதுக்கு வந்து கண்டோன் பண்றதுக்காக ஒரு பெட்டிஷன் மூவ் பண்ணி ஃபைல் பண்ணணும். அதுக்கு இருக்கிற ஸ்பெசிபிக் ரீசன் நம்ம வந்து நான் பார்க்க முடியல எனக்கு அந்த மாதிரி இல்லை, ஸ்பெசிஃபிக்காக கோர்ட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற ரீசன்ஸ் கொடுத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து அதுல சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்குதுன்னா கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணி அது கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். பட் நார்மல் இப்போ பப்ளிக் பீப்புள் டேஸ் லிமிடேஷன் பீரியட் 2 இயர்ஸ்.
1: ஓகே மேம், அண்ட் இப்போ என்னென்ன மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்க்கு காலக்கெடு இருக்கு? ஸோ இதுல ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா?
0: ஸ்பெசிஃபிக்கா காலக்கெடுன்றது வந்து இப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா நீங்க இவ்வளவு நாளுக்குள்ள வரணும், இவ்வளவு மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து இவ்வளவு நாளுக்குள்ள வரணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சட்டத்துல கிடையாது. மேக்சிமம் 2 இயர்ஸ் காமனா சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடனே அப்ரோச் பண்ண முடியலன்ற எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கலாம். இன்னொன்று வயசானவங்களா இருக்கலாம், இல்ல சட்டத்தை பத்தி எதுவும் தெரியாதவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கலாம், அவங்க மேரேஜ் போய் நான் வாங்கின கடைக்கு போய் நான் சொல்லும் போது அவங்க வந்து நாங்க இதுல ரெஸ்பான்சிபிள் இல்லை, நீங்க மேனுபேக்சர் கிட்ட போங்கன்னு சொல்லுவோம். மேனுபேக்சர்

0: எல்லாருமே இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. நார்த் இந்தியால இருக்கலாம், மத்த இடத்துல இருக்கலாம், அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி யார் அப்ரோச் பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாதவங்க இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு ஒரு அவேர்னஸ் தெரியுது, ஓ இந்த மாதிரி ஒரு சட்டத்துல கன்சியூமர் ஃபோரம் ஒன்று இருக்கு, நான் இங்க இந்த மாதிரி அவங்களை அப்ரோச் பண்ணலாம், எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு தெரியும் போது அவங்க அந்த காரணத்துக்காக அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு 1 மாசம் 2 மாசம் டைம் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அப்புறம் அவங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்காது. சோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸ்ல தான் இந்த 2 வருஷம்ன்றதுக்கு ஒரு டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. நிவாரணம்
1: கிடைக்காது.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை. மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் 1 மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு. வெல்கம் பேக் டு பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள், தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன், சோ அதுக்கான பில்லு எல்லாமே என்கிட்ட பக்காவா இருக்கு, பட் அந்த ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைர் ஆயிருக்கு, நானும் வந்து அதை கவனிக்காம வாங்கிட்டேன் அப்படின்றப்போ, இப்ப நான் அந்த ப்ராடக்ட் வந்து நான் திருப்பி அந்த கடையிலே போய் நான் கொடுத்து கேட்கறேன், இந்த மாதிரி நீங்க எனக்கு வந்து எக்ஸ்பைரி ஆன ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் கேக்குறப்ப, இப்ப அந்த பில்லுல பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அந்த நாளுக்கு அது எல்லாமே இருக்கும், ஆனா அந்த ப்ராடக்ட் இருக்கக்கூடிய அந்த பேட்ச் நம்பர் மத்த எந்த டீடைல்ஸ்மே வந்து அந்த பில்லுல வந்து இருக்காது. சோ அந்த கடைக்காரர் வந்து மாத்தி சொல்றது கூட சான்ஸ் இருக்கு இல்லையா, இல்ல நான் நல்ல ப்ராடக்ட் தான் வித்தேன், நீங்க வேற ஏதோ எக்ஸ்பைரி ஆன ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுக்கறீங்க அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்றதுக்கான சான்சஸும் இருக்கு இல்லையா மேம்?
0: மாத்தி சொல்றதுக்கு சான்சஸ் இருக்கு, 100% இருக்கு. சோ அவங்க சொல்லக்கூடாதுன்ற சொல்ல முடியாது, பிகாஸ் டிஃபென்ஸ் எடுக்கும் போது இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டிஃபென்ஸ் தான் எடுப்பாங்க, இல்ல நான் பண்ணல அப்படிதான் டிஃபென்ஸ் எடுப்பாங்க. சோ அதுக்கு வந்து சொன்ன மாதிரி 2 ரீசன் சொல்லலாம். கன்சியூமர் மட் பி அவேர், பிவேர் ஆயிருக்கணும்ன்றது இருக்கு. நம்ம ஒரு ப்ராடக்ட் போய் கடையில போய் வாங்குறோம், நம்மளோட பேசிக்கா நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க, கன்சியூமர் நம்ம வாங்கும் போது அதோட டீடைல்ஸ், எக்ஸ்பைரி டேட் பாக்கணும், மேனுபேக்சர் டேட் பாக்கணும், ப்ராடக்ட்ஸ் பாக்கணும், இன்கிரீடியன்ஸ் பாக்கணும். சோ கன்சியூமர் ஆஸ் அ கன்சியூமர் ஆயிருந்தாலும் நம்ம வந்து பார்க்காம வாங்கி நம்மளோட இக்னோரன்ஸ்னால இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட முடியாது. சோ நம்மளும் பாத்துருக்கணும், கன்சியூமர் மட்டும் கிடையாது, ப்ராடக்ட் லைபிலிட்டின்னு நான் சொன்ன மாதிரி செல் பண்றவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் நம்ம வாங்குற ப்ராடக்ட்ல அது வந்து அலைஞ்சு போயிருக்கும், சோ நமக்கு தெரியாது, அது வந்து அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கும் போது அவங்க தே ஷுட், அந்த கன்சியூமர் செல்லர்ஸும் அவங்க கன்சியூமருக்கு வந்து நல்ல ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும், ஆனா அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றது, தே ஷுட் எக்ஸ்பிளைன் அவங்க ப்ராடக்ட் எல்லா டீடைல்ஸும் அவங்க வந்து அவேர் கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்ற. சோ லைபிலிட்டி ரெண்டு பேருக்கும் இருக்கு, வாங்குற பப்ளிக்கும் இருக்கு, அதே மாதிரி செல்லர்ஸ்க்கும் இருக்கு. பட் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க இப்ப கன்சியூமர் அப்ரோச் பண்ணானா அந்த கோட் வந்து ரெண்டு பேரோட சைடும் ஹியர் பண்ணிட்டு அதுல என்ன ரீசனபிள் ஆன ரைட்டான இது லிஸ்ட் டிசிஷன்ஸ் கொடுத்துரும், ஆர்டர் கொடுப்பாங்க.
1: மேம், இப்போ ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் அதுல எல்லா டீடைல்ஸ் இருக்கணும், நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, பிளஸ் அந்த ப்ராடக்ட் சோ அதையுமே வந்து அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ ஒரு கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டுக்கு இது ரெண்டு விஷயங்கள் வந்து போதுமானதா?
0: கம்ப்ளைண்டோட ப்ரொசீஜர்ஸ் படி அது என்ன தேவை பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்டோட எக்ஸாக்டா நம்ம ஒரு கோர்ட்ல நான் இப்ப எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நான் ஃபைல் பண்ண போறோம், எனக்கு ஒரு அட்வொகேட்ட நான் ஹயர் பண்ணல, அட்வொகேட்ட ஹயர் பண்ணாம நானே அப்ரோச் பண்ணணும்னா அதுல என்ன தேவைன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட். ஆஃப்லைன் மோடா இருந்தாலும் ஆன்லைன் மோட ரிட்டன் கம்ப்ளைண்ட். நான் ஆஃப்லைன் மோட்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்றோம், ரிட்டன் கம்ப்ளைண்ட் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்டோட பேரு, அவரோட புல் விலாசம், ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லுவோம், ஆப்போசிட் பார்ட்டின்றது யார் பேர்ல நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்றோம். ஒரு

0: கம்பெனியா இருந்தாலும் ஒரு கடைக்காரனா இருந்தாலும் என்ன கம்ப்ளைண்ட் அவரோட ஃபுல் விலாசம் டீடைல்ஸ் வரும் நமக்கு இருக்கும் பில்லில் இருக்கும் டீடைல்ஸ்ல இருக்கும் அது போகணும் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் சொல்லுவோம் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் ஃபுல் டீடைல்ஸ் அதுக்கப்புறம் கூட என்க்ளோஷரா டாக்குமெண்டரி ப்ரூஃப் நான் சொல்ற விதுக்கெல்லாம் டாக்குமெண்டரி பில் இருக்கலாம் இல்ல என்னோட மற்ற டீடைல்ஸ் இருக்கலாம் இப்ப என்ன ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டோம் எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு நான் ஒரு ப்ராடக்ட் சாப்பிட்டோம் எனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு நான் ஹாஸ்பிட்டல போய் எனக்கு இவ்வளவு செலவாயிடுச்சு ஸோ நான் ஜஸ்ட் பில்லு மட்டும் வச்சு நான் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது எனக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆன பில்லோட காப்பீஸ் அது வைக்கணும் எனக்கு என்னென்ன ஆச்சு நான் ஃபேக்ட்ஸ்ல சொல்றதுக்கு நம்ம என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும் டாக்குமெண்டரி ப்ரூஃப் அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கோர்ட்ல வந்து இது கொடுக்கணும் கோர்ட்ல ஆக்சுவலி வந்து கன்சியூமர் ஃபோரம்ல வந்து ஒரு பிரசிடென்ட் ரெண்டு மெம்பர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் இருப்பாங்க ஸோ ஈச் பீப்பிள்க்கும் ஒரு காப்பி பிரசிடென்ட்டுக்கு ஒரு ஃபேர் காப்பி அண்ட் பிளஸ் டூ காப்பீஸ் கொடுக்கணும் அது வந்து கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணும்போது கூட ஆப்போசிட் பார்ட்டியை நம்ம எத்தனை பேர் ஒரு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை நாலு பேர் இருக்கலாம் அஞ்சு பேர் இருக்கலாம் எத்தனை பேர் இருக்கலாம் எல்லாருக்குமே ஒரு ஃபுல் செட் இப்போ நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அலாங் அது கூட வந்து இந்த பேப்பர்ஸோட ஒரு ஃபுல் செட் நம்ம சப்மிட் பண்ணணும் ஸோ இதை தான் நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு இது மட்டும் போதும்
1: மேம் இப்போ ஒரு கன்சியூமர் ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கின அந்த கடையோடைய விவரங்கள் வந்து இருக்கணுமா இல்லைனா மேனுஃபேக்சர் யார் பண்ணாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் அதில் இருக்கணுமா
0: கடைக்காரனையும் சேர்த்து நான் வந்து ஆப்போசிட் பார்ட்டியா நான் சேர்க்கறீங்கன்னா நான் அவங்களோட டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணணும்
1: இல்ல மேம் இப்போ மெயினா யாரோட இது அதுல இருக்கணும்
0: ரெண்டு பேரோடதும் இருக்கணும் பிகாஸ் மேனுஃபேக்சர் கிட்ட நான் டைரக்டா போய் நான் பர்ச்சேஸ் பண்ணல மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து இவங்க ரீட்டைலராஸ் வாங்கி அவங்க தான் விற்கிறாங்க அப்போ நான் ரீட்டைலரோட அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ண அவங்களே ஒரு பார்ட்டியா சேர்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் இருக்கும் அவங்க சொல்றதுக்கு ஸோ நான் அவங்களையும் சேர்க்கணும் மேனுஃபேக்சர்ஸையும் சேர்க்கணும் ஸோ அவங்க ரெண்டு பேரையும் எதிர்பார்ட்டியா சேர்க்கணும் அவங்களோட ஃபுல் அட்ரஸ் வேணும்னு ஏன் சொல்றாங்கன்னா கோர்ட் வந்து இப்ப நான் உங்க மேல ஒரு கேஸ் போடுறீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட நான் கேஸ் போடுறோன்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ரெண்டு பார்ட்டிஸுக்கும் ஹியர் பண்ணது ஏன்னா என்னோட கேஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கோம் ஆப்போசிட் சைட்ல அது கடைக்காரன் ஆனாலும் சரி மேனுஃபேக்சர் ஆனாலும் அவங்களுக்கும் ஒரு சைடு இருக்கும் அவங்களுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் டிஃபென்ஸ் எடுக்க வேண்டிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு சார் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கோர்ட் டிசைட் பண்ண முடியும் அப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னா அவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மேனுஃபேக்சர்ஸ் அவங்க ஒரு நாள்ல வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றோம் அவங்க எங்கெல்லாம் சேல்ஸ் பண்றோம் யார் வாங்குறாங்க அவங்களுக்கு யார் பாதிப்பு வரும்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ எல்லாருமே போத் பீப்புளுக்கும் வந்து ஹியர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா அவங்களுக்கு டியூ இன்டிமேஷன் வேணும் டியூ இன்டிமேஷன் வந்து அட்ரஸ் இருந்தா நோட்டீஸ் சென்ட் பண்றதுக்கு அதுக்கேற்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வரை நோட்டீஸ் வரும் ஸோ அதனால ரெண்டு பேரோட அட்ரஸும் கண்டிப்பா இருக்கும்
1: ஓகே இப்போ காம்பன்சேஷன் அப்படின்றது மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து கிடைக்குமா இல்ல ரெண்டு பேர் கிட்ட இருந்துமே கிடைக்குமா
0: காம்பன்சேஷன் நம்ம வந்து ரெண்டு பேர் கிட்ட இருந்தா கிளைம் பண்ணுவோம் மேனுஃபேக்சரர் கிட்ட மட்டும்தான் நம்ம கிளைம் பண்ணணும்னு கிடையாது ஆப்போசிட் பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து மூணு பேருமே சேர்ந்து கொடுக்கணும்னு டிசைட் பண்ணலாம் இல்ல மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட மட்டும்தான் வேணும்ன்றதும் நம்ம கிளைம் பண்ணலாம் அது நம்மளோட டிஸ்கிரிஷன் ஏன்னா கடைக்காரங்க வந்து சொன்ன மாதிரி நான் கடையில வாங்கி வச்சிருப்பாங்க பட் ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு லைபிலிட்டி நம்ம டிசைட் பண்றது எப்படின்னா நான் கடையில போய் ப்ராடக்ட் வாங்குறோம் அவங்க அதை வச்சிருப்பாங்க அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள யூஸ் பண்ண பிறகு எனக்கு ஸ்கின் அலர்ஜி வருது இல்ல யூஸ் பண்ண பிறகு எனக்கு வேற ஏதாவது அலர்ஜி வருது அந்த மாதிரி வந்தது இல்ல இப்ப நான் ட்ரெஸ் வாங்குறோம் இட் இஸ் குட் நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி நான் வாங்குறோம் ஆனா ஒரு வாட்டி யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகல நான் யூஸ் பண்ண பிறகு ஒரு வாஷ் பண்றேன் இல்ல ஏதாவது நான் வெளியில சும்மா மழையில வெளியில போறோம் அது நினைச்சதுக்கு அப்புறம் ஃபுல் கலர் மாறும் ஃபேட் ஆகும் சோ அதுல கடைக்காரனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இல்ல அவங்க ப்ராடக்ட் வாங்கி இருக்காங்க வித்திருக்கா அதுல நடந்திருக்கிறது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல அதுக்காக நான் இப்ப ஒரு 10 லட்சம் கிளைம் பண்றாங்கன்னா நான் கடைக்காரன் நீ 10 லட்சம் தரணும்னு நம்ம சொல்ல முடியும் சோ அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் டிஃபெக்ட பொறுத்ததுக்கு ஒரு ப்ராடக்டோட டிஃபெக்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருந்தா மேனுஃபேக்சரர்ஸ் தான் இருக்கணும் அவங்க பேர்ல தான் நான் கிளைம் பண்ணணும் அதுக்காக அவங்கள வந்து கடைக்காரனே நான் பார்ட்டியா சேர்த்ததுனால அவங்களும் சேர்த்துதான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது எந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு எந்த மாதிரி டிஃபெக்ட் வந்திருக்கு எங்க டெபிஷியன்சி நடந்திருக்கு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து யாருக்கு அமௌண்ட் கொடுக்கணும் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு டிசிஷன் பண்ணலாம் இப்போ நான் ஒரு டாக்ஸி சர்வீஸ் பண்றோம் டாக்ஸி ஏஜென்சியில புக் பண்றோம் அந்த ஏஜென்சி பெரிய பெரிய ஏஜென்சிஸ் இருக்கு நான் இப்ப நான் இங்க இருக்கோம் எனக்கு சென்னையில இருந்து வரதுக்கு புக் பண்ணிட்டு இருக்கோம் டாக்ஸியில வந்து அந்த வர வழியில வரும்போது டாக்ஸில மிஸ்டேக்ஸ் வருது ஓகே அந்த டாக்ஸி டிரைவரோட ஏதோ மிஸ்பிஹேவியர் இருந்தாலும் ஓகே அது மீறி டாக்ஸி ஏஜென்சியோட மீறி வேற ஏதாவது ஆக்ஷன்ஸ் வந்துச்சு அது டாக்ஸி ஏஜென்சிக்கு சம்பந்தம் இல்லை அந்த டிரைவரோட ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ரெண்டு பேரையும் கிளைம் பண்ணாலும் சம்பந்தமே இல்லை டாக்ஸி ஏஜென்சிக்கு தெரியாத விஷயத்துக்காக நடந்ததுக்காக நம்ம அவங்கள கிளைம் பண்ண முடியாது இல்லை அது மாதிரி தான் நமக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுதோ அதுக்கு யார் காரணமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கிளைம் பண்ணலாம் ஆனா பார்ட்டிஸா சேர்க்க கூடாதுன்ற ஏன்னா எதிர்பார்ட்டியா யார சேர்க்கணும் யாரு வந்து கிளைம் பண்ணணும்ன்றது வந்து கம்ப்ளைண்டோட விருப்பம் தான் பட் நம்ம கிளைம் பண்ற ப்ரேயர் வந்து அவங்க பேர்ல இருக்கிற நிவாரணம் நம்ம என்ன கேட்கறாங்கன்றது அதுக்கேத்த மாதிரி இருக்கணும் அதுக்கேத்த மாதிரிதான் கோர்ட்டும் ஆர்டர் பண்ணுவோம் உத்தரங்களை பார்ட்டியா சேர்த்ததுனால கோர்ட் அப்படியே அவங்களுக்கு எகேன்ஸ்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டோம் அவங்களோட பேர்ல டெபிஷியன்சி நடந்திருக்கா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களான்றது கரெக்டா விசாரிச்சு எவிடன்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு அதுக்கேத்த மாதிரிதான் ஆர்டரே கொடுப்பாங்க.
1: ஓகே மேம்.

0: இப்போ கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். சோ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க சொல்லக்கூடிய விஷயம்,
1: பொதுமக்களா வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது, ஒரு கன்சியூமரா அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது தெரியல. சோ பொதுமக்களா உங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது, நீங்க ஜெனுவினா ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற, உங்களுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுதுன்னா நம்ம ஊர்ல அதுக்கேத்த மாதிரி சட்டங்கள் நிறைய இருக்கு. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 என்றதே அதுக்காக கொண்டு வந்திருக்கிறது. அதனால எல்லா மக்களும் அது பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான நிவாரணங்கள் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கோங்க.
0: ஓகே மேம், அண்ட் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கு மிக்க நன்றி மேம்.
1: தேங்க்யூ மேம்.
0: நேயர்களே, இதுவரைக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க வழக்கறிஞர் அகிலா அவர்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தினமும்
4: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடக்கமா பாடல் வருது கேட்கலாம். கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா கண்ணதாசன் வரிகள்ல கே வி மகாதேவன் இசையில டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா கண்ணதாசன் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன், இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரல்கள்ல பாடல் வருது. கேட்கலாம் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில சுசிலா பாடிய பாடல் வருது கேட்க போறோம். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:33:30.

0: உலகத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா வாலியின் வரிகள் ரவிக்குமார் இசையில டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்கள் பாடல் வருதி கேட்கலாம். எதிர் நீச்சல் திரைப்படத்தில் இருந்து.
1: நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
2: ஏன்

பார்த்தது நீ தாண்டி மூன்றெழுத்து மூணு ஷோவும் பார்த்தது நீ தாண்டி சினிமாவுக்கே சம்பளம் போனா புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏதடி.

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
0: சொன்னத்தை செய்வேன்.

0: நெருக்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 2:42, 12 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்துதான் செல்வமகள் படத்திற்காக பி சுசிலா பாடிய பாடல் வருது கேட்கலாம். இது FM Rainbow புதுவை 102.8. இங்க எல்லாமே சம்மஹிட்டு.

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது கேட்கலாம். இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில அடுத்ததான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில சந்திரபாபு குரல்ல பாடல் வருது கேட்கலாம். புதையல் திரைப்படத்திலிருந்து இது FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு இது

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:09. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வந்தாச்சு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட வந்திருக்க டாக்டர் யாரு, எதை பத்தி இன்னைக்கு நம்ம ஃபுல்லா வந்து நேரலையில பேச போறோம் அப்படின்னா, உலக இதய நாள் குறித்து நேரலையில நமக்கு வந்து விளக்கம் கொடுக்க இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இருதயவியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் அவினாஷ் அவர்கள். அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் FM ரெயின்போ சார்பாக வந்து வரவேற்றிடலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் மேடம்.
1: ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தினம் இல்லையா, நம்மளை பாதுகாக்கக்கூடிய இதயம் அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து உலக இதய தினம் இல்லையா, ஸோ இது ஏன் வந்து கடைபிடிக்கப்படுது, இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன?
3: இப்போ வியாதிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோன்னா, முக்கியமான வியாதி உலகத்திலேயே அதிகமான மக்களை உட மரணத்துக்கு காரணமாக இருக்கிற வியாதி அப்படின்னு பார்த்தா இருதய பிரச்சனை தான். ஸோ இருதயமும் இருதயத்தோட ரத்த குழாய்கள்லையும் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கில்லர், அதாவது அதிகமான மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி தடுக்கிறது, இதோட விழிப்புணர்வை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது, அப்புறம் அரசு இந்த மாதிரியான நிர்வாகம் பண்ணக்கூடிய மக்கள்லாம் எப்படி இதை இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும்போது வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இவங்க வந்து 1999 வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷனோட அப்போ இருந்த தலைவர் வந்து இதை ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முக்கியமான 4 கடைப்பிடிச்சோன்னா, ஸோ மக்களுக்கும் சரி நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களும் சரி இருதய நோயோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுனால அப்போ தொடங்கப்பட்டது. ஸோ இது 2000

0: ஆண்டுலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல வந்து இது செப்டம்பர் மாதத்தோட மொதல் சண்டே நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக 2011 இது செப்டம்பர் 29 அன்னைக்கு நடக்க தொடங்கிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமாகவே மக்கள்கிட்டையும் இருக்குது, நிர்வாகம் பண்ணக்கூடிய அரசுகளும் இதை இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்க.
1: ஓகே, இதயம் வந்து நம்மளுடைய உடலில் செய்யக்கூடிய முக்கியமான பணிகள் என்னென்ன டாக்டர்?
0: ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓய்வு எடுக்காமல் பணி செய்யக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னா அது இருதயம் தான். ஸோ இருதயம் பம்ப் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளுடைய ஃபுல் கார்டியக் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்த முழுமதியும் அது வந்து சர்க்குலேஷன் பண்ணுறது தான் இருதயத்தோட முக்கியமான வேலை. ஸோ நம்ம எந்தெந்த தசைகள் அதிகமாக வேலை செய்தோ அதுக்கு அதிகமான ரத்தத்தை கொடுக்கறதும், எந்தெந்த தசைகள் பெருசாக வேலை செய்யலையோ அதுங்களுக்கு கம்மியான ரத்தத்தை கொடுக்கறதும் தான் நம்ம இருதயத்தோட வேலை. ஸோ நம்மளே பார்த்துருப்போம், இப்போ திடீர்னு நம்ம வந்து ஒரு படிக்கட்டில் ஏறுறோம் அல்லது வேகமாக ஓடி போய் மலையில் ஏறுறோம், இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட இருதய துடிப்பு எந்தளவு அதிகமாகுது, அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்மளால் அந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணி தொடர முடியுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இருதயம் அந்த டைமில் அடிக்குவேட்டாக வேலை செய்யலைன்னா நம்ம கட்டாயமாக அந்த டாஸ்க்கை முடிக்க முடியாது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம அந்த எக்ஸசைஸை முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை நம்ம கொடுக்கறது இருதயம் தான். கார்டியக் அவுட்புட்டை அந்தளவுக்கு அதிகப்படுத்தி, ரத்த ஓட்டத்தை அந்தளவுக்கு அதிகப்படுத்தி, எந்த தசைகள் அதிகமாக வேலை பண்ணுதோ அதுக்கான முக்கியமான நியூட்ரியன்ஸை கொடுக்கறது வந்து இருதயம் தான்.
1: ஓகே, இப்போ நம்ம வந்து ஹார்ட் வந்து வேகமாக துடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல டாக்டர், அந்த டைமில் இப்போ நம்ம ஏதோ ஒரு எக்ஸசைஸ் செய்கிறோமோ இல்லை அந்த டைமில் வந்து ஹார்ட் வந்து வேகமாக துடிக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து தண்ணிலாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு டாக்டர்?
0: இல்லை, தண்ணி எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஹார்ட் ரிலேட்டடாக இல்லை, ஜென்ரலாகவே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப பண்ணும்போது நம்ம அந்த டைமில் தண்ணி எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டியுமே ரொம்ப வேகமாக இருக்கும்போது அந்த டைமில் சடனாக தண்ணி எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியா கிடையாது. பட் எக்ஸசைஸுக்கு முன்னால் நம்மளை அடிக்குவேட்டாக ஹைட்ரேட் பண்ணிக்கிறதும், எக்ஸசைஸுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் அதிகமாக தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தாலும் மசில்ஸ் ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறதுனால அதில் கிராம்ஸோ பிற விதமான எலக்ட்ரலைட்டுன்னு சொல்லக்கூடிய உப்பு சத்துக்கள் கம்மியாகிற விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஹைட்ரேஷனால தான் சரியாகும், பட் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தண்ணியை குடிக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது.
1: ஓகே, இதய ஆரோக்கியம் குறித்து பொதுமக்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள்லாம் என்னென்ன?
0: ஸோ இதுக்கு வந்து இது ஒரு காமனான கேள்வி அப்படிங்கிறதுனால அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனே வந்து வாழ்க்கையோட முக்கியமான 8 விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அன்றாடம் உடற்பயிற்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட உணவில் பழங்கள் காய்கறிகள் முக்கியமான அசைவ உணவுகள், மீன் போன்ற முக்கியமான அசைவ உணவுகள் எடுத்துக்கிறவங்க அதை சேர்த்துக்கிறது, அதுக்கப்புறம் உறக்கம் வந்து கரெக்டாக இருக்கிறது. ஸோ கரெக்டான மணி நேரங்கள் எத்தனை நேரம் நமக்கு உறக்கம் தேவையோ அதை வந்து எடுத்துக்கிறது, புகைப்பிடிக்கிறத தவிர்க்கிறது, பிபியை வந்து கரெக்டாக வச்சுக்கிறது, ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய பிபியை வந்து கரெக்டாக வச்சுக்கிறது, கொழுப்பு சத்துக்கள் கரெக்டான லெவலில் வைக்கிறது, எடையை வந்து ரொம்ப அதிகமாகவும் பார்த்துக்கிறது, சுகர் இருக்கவங்க சுகரை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறது, இந்த 8 விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிறதே வந்து இருதயத்தை கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கான வழிகள்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த 8 விஷயங்களை ஞாபகம் வச்சு நம்ம கடைப்பிடிச்சாலே நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஹெல்த்தி ரூட்டில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அடுத்ததாக வந்து ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு இப்போ இந்த இதய நோய் அப்படின்றது வந்து வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நாம் நினைக்கிறது வந்து சரியா? இளம் வயதினரும் வந்து இந்த இதய ஆரோக்கியத்தில் செலுத்த வேண்டிய முக்கியமான கவனமான விஷயங்கள்லாம் என்னென்ன?
0: ஸோ இந்த இது வந்து ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் கிடையாது, இது நம்ம வாழ்க்கையோடவே தொடர்ந்து வரக்கூடிய மாற்றம் தான் வந்து இருதய வியாதியாக வயசானவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த இப்போ நம்ம ரத்த நாளங்களில் வந்து கொழுப்பு சத்து படியறதுனால தான் வந்து இருதயத்தோட ரத்த குழாய்கள் பாதிக்கப்படுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இது எப்போ தொடங்குது அப்படின்னு ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணதில் அவங்க வந்து குழந்தையாக அம்மா வயிற்றில் நம்மெல்லாம் இருக்கும்போதே அப்போலேருந்தே இது தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபீட்டல் ஆரிஜின்ஸ் ஆஃப் கார்டியக் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போலேருந்தே இதெல்லாம் தொடங்குது அப்படின்னா அப்போ கட்டாயமாக வந்து குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம அதுக்கான தடுப்பு முயற்சிகளை பண்ணணுன்றதும் தெளிவாகுது. ஸோ அதனால் நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே, இந்த முக்கியமான 8 விஷயங்கள் வந்து பெரியவங்க மட்டுமே கடைபிடிக்கணுன்றது இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம திடீர்னு ஒரு 40 வயசுலையோ 50 வயசுலையோ நம்ம புதுசான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ சின்ன வயசுலேருந்தே இப்போ ஒருத்தர் வந்து இன்றைக்கி நான் நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கணும்னு முடிவு பண்ணுறாருனா அவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களையும் அதை பண்ண தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாகவே மாறிடும். ஸோ எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து உடற்பயிற்சி பண்ணுறதும், கரெக்டான டைமில் தூக்கம் தொடங்குறது, அது அடிக்குவேட்டான ஹவர்ஸ் வந்து தூங்குறது, இது எல்லாமே வந்து சின்ன பசங்களை

0: வந்தே வந்து தேவையான ஒரு விஷயம்.
1: ஓகே, இப்போ இதய நோய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஏற்படுவதற்கான முக்கியமான ஆபத்து காரணிகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த உயர் இரத்த அழுத்தம் வந்து இதயத்தை வந்து எப்படி பாதிக்குது, அதிக கொழுப்பு சத்து வந்து இதய ஆரோக்கியத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது?
0: ஸோ முக்கியமான காரணங்கள்னு பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி பிபி அதிகமாக இருக்கிறது, ரத்த அழுத்தம், அதுக்கப்புறம் கொழுப்பு சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இன்னும் முக்கியமான காரணம் வந்து சுகர். எஸ்பெஷலி நம்ம நாட்டில் நம்ம தான் வந்து டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியர்கள் ஒரு பர்டிகுலர் வயசுக்கு மேலே யாரை கேட்டாலுமே வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குன்னா கட்டாயமாக குழந்தைங்களுக்கும் சுகர் வரதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றதை நம்ம சுகர் இல்லாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப அவங்க தற்காப்பு இதுங்களை பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரியான எந்தெந்த காரணங்கள் நம்ம இருதயத்தை பாதிக்குமோ அதெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இப்போ கொழுப்பு சத்து எப்படி இருதயத்தை பாதிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு இந்த மாரடைப்புன்னு சொல்லக்கூடிய வியாதி வந்து இருதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான இரத்த குழாய்களில் கொழுப்பு சத்து போய் படிகிறதுனால தான் ஏற்படுது. ஸோ அந்த கொழுப்பு அளவுகளை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருந்தோன்னா இந்த டிசீஸ் ப்ராக்ரெஸ் ஆகிறத நம்ம வந்து தடுக்கலாம். பிபியுமே எப்படி இருதயத்தை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருதயம் வந்து ஒரு ப்ரெஷரை எதிர்த்து தான் வேலை செய்யுது. அந்த ப்ரெஷர் வந்து தான் நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலான அளவு என்ன அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் பலகாலமாக கணக்கிட்டு அது ஆண்டுக்காண்டு அதுக்கான ஒரு நம்பர்ஸில் கொஞ்சம் மாற்றம் வரலாமே தவிர, யூஸ்வலாக வந்து 130/80 கீழே தான் அந்த பிபி இருக்கணும் அப்படிங்கிறது ஆய்வாளர்கள் சொல்கிறது. அதுக்கு அதிகமாக பிபி இருக்கும்போது அந்த இரத்த அழுத்தத்தை எதிர்த்து அந்த இருதயம் வேலை பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வேலை பண்ணும்போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து இரத்த நாளங்களில் தெரியும். ஸோ இந்த மாதிரி கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறது, பிபி அதிகமாக இருக்கிறது, சுகர் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக தான் வந்து இருதயத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்து. ஸோ அதனால் இந்த இண்டிவிஜுவலான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோன்னா இருதயத்தை நம்ம பாதுகாக்கலாம்.
1: ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா அந்த சுகர், இதுக்கும் வந்து இந்த இதய நோய்க்கும் வந்து என்ன தொடர்பு இருக்குது? அதே மாதிரி இப்போ இந்த உடல் பருமன் இதயத்தை வந்து எந்த வகையில் வந்து பாதிக்குது?
0: ஸோ யூஸ்வலாக இதெல்லாமே வந்து சேர்ந்து இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அவங்க உடல் பருமனும் அதிகமாக இருக்குது. ஸோ சுகர் அப்படின்றது அதிகமாகும்போது அது கொழுப்பு சத்தை அதிகரிக்குது. அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாகும் போதும் அதுவும் வந்து கொழுப்பு சத்தை அதிகப்படுத்துது. கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற மக்களுக்கு அது இரத்த நாளங்களில் போய் படியும் போது அது வந்து ஆபத்தில் போய் முடியுது. ஸோ ஒரு இரத்த நாளத்தோட அளவு வந்து ஒரு 100% இருக்குது அப்படின்னா அது உள்ள ரத்த ஓட்டம் எளிமையாக போயிட்டு வரும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பு படிவங்கள் அதில் படிஞ்சு அதோட அளவு கம்மியாகும் போது ஒரு எதிர்ப்பை எதிர்த்து இருதயம் வந்து செயல்படுறதுக்கான நிலை உண்டாகுது. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துது. ஸோ உடல் பருமனை கம்மி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டாயமாக இருக்குது. ப்ளஸ் சுகரையும் கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கட்டாயமாக இருக்குது.
1: எனக்கு இப்போ ஒரு டவுட் என்ன அப்படின்னா, உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இதய நோயெலாம் வருமா, இல்லை உடல் மெலிந்து இருக்கிறவங்களுக்கும் மாரடைப்புலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கான இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புங்க அதிகம். பட்டு உடல் ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப கரெக்டான வெயிட்டில் இருக்கவங்களுக்கு இது வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அவங்களுமே வந்து கரெக்டான பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ள வேண்டியது முக்கியம்தான். ஏன்னா இதில் குண்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ரத்தத்தில் எந்தளவு கொழுப்பு சத்து இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும். சில பேர் ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களோட ரத்த லெவல்ஸில் செக் பண்ணால் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ நம்ம ஆனால் வெளிப்படையாக தெரியல வந்து பருமன் அதிகமாக இருந்தால் ஆபத்து அதிகம்ன்றதை நம்ம எடுத்துக்கணும். பட் உடல் பருமன் ரொம்ப இல்லாதவங்களும் வந்து இடையிடையில் வந்து இந்த ரத்த அளவுகளை செக் பண்ணிக்கிறது முக்கியமானது.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேயர் வராங்க, அவங்களுடைய டவுட் என்ன அப்படின்றத வந்து அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய டவுட் என்ன டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: டாக்டர், இந்த ஹார்ட் தொடர்பான பிரச்சனைகள், பொதுவாக இந்த பிளட் பிரஷர் அப்படிங்கறது எவ்வளவு லெவல்ஸ்க்கு மேல இருக்கும்போது அது பாதிப்பு அப்படிங்கறது ஏற்படும், அது பத்தியும் அப்போது இந்த படப்பிடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருவருக்கு வந்ததுன்னா அதற்கு முக்கிய காரணம் என்ன, அது ஹார்ட் அட்டாக்கினுடைய ப்ரீ சிம்டமாக இருக்குமா அந்த படப்பிடிப்பு, அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இதோட சேர்த்து இந்த இளைய தலைமுறையினர் இருக்காங்கல்ல டாக்டர், அவங்களுக்கு வந்து இந்த

0: திரு சந்திரசேகர் அவர்கள் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தார், பட் இடையில் அவங்களோட அழைப்பு வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அவர் கேட்டார் ரெண்டு கேள்விகள் வந்து, இரத்த அழுத்தம் எவ்வளோ அதிகமாக இருந்தால் அது இருதயத்தை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ நிறைய ஆய்வுகளில் வந்து இரத்த அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது 130 அது வந்து சிஸ்டாலிக்னு சொல்லுவோம், அதாவது மேலே இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம். 80 அப்படின்றது டயஸ்டாலிக், அதாவது கீழே இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம். ஸோ இந்த ரெண்டுக்குள்ளார ரத்த அழுத்தத்தை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அது வந்து உடல் பாதிப்பு ஏற்படாமல் இருதயமும் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதே லெவலில் பிபி நார்மலாகவே இருந்ததுன்னா நம்ம மருந்துங்க எடுத்துக்க தேவையில்லை. பட் அதிகமாக இதை தாண்டி பிபி அதிகமாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம மருந்துங்க எடுத்துக்கிறதுக்கான தேவை இருக்குது. ஸோ இப்போ பொதுவாக நம்ம பிபியை வந்து ஒருத்தர் மருத்துவமனைக்கு வராரு, அந்த டைமில் நம்ம பிபியை செக் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மருத்துவரை பார்க்க வரோம், இல்லை ஒரு பதற்றத்தோடு நடந்து வந்திருக்கோம் அப்படின்றதுனால அந்த பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் இந்த ஆஃபீஸ் பிபி, அதாவது நம்ம வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணக்கூடிய பிபி நிறைய டைமில் அதிகமாக இருக்கிறதுனால இதை மோஸ்ட்லி நம்ம வந்து இதை வேஸ்ட் பண்ணி நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறது யூஸ்வலாக தப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போலாம் அட்வைஸ் பண்ணுறது வந்து பேஷண்ட்டே வந்து ஒரு பிபி அப்பரேட்டஸ் வீட்டில் வச்சு ஒரு 3-4 தடவை ஒரு நாளைக்கு அவங்க காமா இருக்கிற டைமில் ஒரு பிபியை செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்ஸை நமக்கு ஒரு படமாகவோ அல்லது ஒரு மெசேஜாகவோ அனுப்பும்போது நம்ம வந்து அதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் அவங்களே வந்து பல தடவை ஒரு நாளைக்கு பிபி செக் பண்ணிவிட்டு, சில பேருக்கு வந்து காலையில் பிபி நார்மலாக இருக்கலாம் பட்டு தினசரி சாயங்காலம் வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிபியை பார்த்துட்டு நம்ம வந்து 130/80 மேலே இந்த பிபி இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நம்ம வந்து இதுக்கு மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஸோ பிபியோட டார்கெட் பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் பிபி அதிகமாக கன்சிஸ்டண்ட்டாக இதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் அதுவே வந்து ஒரு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. பால்பிட்டேஷன், அதாவது படபடப்பு இருக்கக்கூடிய பேஷண்ட்டுங்களுக்கு இது வந்து மாரடைப்புக்கு உடைய ஒரு அறிகுறியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திரு சந்திரசேகர் அவர்கள் கேட்டாங்க. ஸோ பால்பிட்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா, இப்போ நமக்கு இருதயம் எல்லாருக்குமே இப்போ துடிச்சிட்டு தான் இருக்குது, பட் ஆனால் இருதயம் துடிக்குது அப்படின்றது நமக்கு தெரியறதில்ல. படபடப்பு அப்படின்றது இருதய துடிப்பு நடக்குது அப்படின்றது நமக்கே தெரியறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அறிகுறி ஏற்படும் போது இது வந்து அருத்மியான்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக இருதய துடிப்பு சீராக போயிட்டுருக்கிறத வந்து சீரான இருதய துடிப்பு. அது கொஞ்சம் தவறுதலாக அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ போகும்போது அதை வந்து அரித்மியா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த அரித்மியா அப்படிங்கிறது பல வகையான இருதய துடிப்பில் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் இருக்கலாம். ஒன்று கம்மியாகலாம், இல்லை அதிகமாகலாம். அந்த அதிகமான இருதய துடிப்பு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இருதய மருத்துவர்கள் சில ஈசிஜி போன்ற டெஸ்ட்டுகளை வச்சு கண்டறிவாங்க. ஸோ அது வந்து அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா அதை வந்து குணப்படுத்தக்கூடிய தேவை இருக்கும். இருதய துடிப்பு கம்மி ஆகுது அப்படின்னா அதை சீரமைக்கிறதுக்கு பேஸ் மேக்கர் போன்ற கருவிகள் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இது வந்து வயது அதிகமான பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அவங்களுக்கு பேஸ் மேக்கர் தேவையா அப்படிங்கிறத இருதய மருத்துவர்கள் கண்காணித்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. சில நேரங்களில் இருதய துடிப்பு ரொம்ப அதிகமாக ஏற்படுறதும் ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான அரித்மியாஸ் எங்கேருந்து அது தொடங்குது, அதாவது ஹார்ட்டோட எந்த பகுதியிலேருந்து அது தொடங்குதுன்றத கார்டியக் கத்திட்ரைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்ஜியோ டெஸ்ட் பண்ணி இருதய மருத்துவர்கள் கண்டறிஞ்சு அந்த பர்டிகுலர் பகுதியை போயிட்டு செயலிழக்க வச்சு அந்த படபடப்பை வந்து குணப்படுத்துவாங்க. இதை மருத்துவ முறைகளையும் குணப்படுத்தலாம்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், அவங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். டாக்டர் வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ வந்து புகைப்பிடிக்கிறது, மது அருந்துறது, இதெல்லாமே வந்து இதய ஆரோக்கியத்தை வந்து எப்படி பாதிக்குது, என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது?
0: ஸோ புகைப்பிடித்தல் வந்து இருதயத்துடைய இரத்த குழாய்களில் வந்து கொலஸ்ட்ரால் படி உயர்றதை வந்து அதிகமாக்குறதுல ஒரு முக்கியமான காரணம்.

0: ஸோ புகைப்பிடித்தல் வந்து சில சட்டங்கள் ஏற்பட்ட பிறகு நம்ம நாட்டில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி பப்ளிக் பிளேசஸில் வந்து புகைப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரூலாக கடைபிடிக்கப்படுறதுனால, அதனால் நம்ம நாட்டில் எஸ்பெஷலி வெளிநாடுகளை மீன்ஸ் காட்டிலும் புகைப்பிடித்தல் ஒரு குறைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். எஸ்பெஷலி பெண்களுக்கும் ரொம்ப சின்ன வயசில் இருக்கவங்களுக்கும் பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆண்கள் புகைப்பிடிக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் புகைப்பிடிக்கிறத வந்து தவிர்த்தா அது சமுதாயம் மொத்தத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக அமையுது. ஸோ அதனால் புகைப்பிடித்தல் இருதயத்தை டைரெக்டாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. மதுவை காட்டிலும் புகைப்பிடித்தல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பழக்கம். இது ரெண்டுமே ஆபத்தான பழக்கம் தான், பட் இது ரெண்டுலேயே எது ரொம்ப முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து புகைப்பிடித்தல். புகைப்பிடிக்கிறவங்களோட இருதய ரத்த குழாய்கள் ஆஞ்சுவலை எப்படி தெரியுதுன்னு பார்த்தாலே வந்து இவங்க புகைப்பிடிக்கிறவங்கன்னு சொல்லிடலாம். இப்போ சுகர் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் எல்லாமே வந்து ரொம்ப மெல்லிசாக ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை பார்ப்போம். இந்த மாதிரி தான் வந்து ஸ்மோக்கர்ஸ்க்குமே வந்து எல்லா ரத்த குழாய்களுமே வந்து ரொம்ப சுருக்கமடைஞ்சு பல இடங்களில் வந்து பாதிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய புகைப்பிடித்தலை வந்து அறவே அந்த பழக்கம் இல்லாதவங்க அதை தொடக்கூடக்கூடாது. அந்த பழக்கம் இருக்கவங்க இன்றைக்கி அந்த பழக்கத்தை நிறுத்தினா கூட அதோட பாதிப்புலேருந்து அவங்க எளிமையாக மீள முடியும். அதே மாதிரி அவங்க புகையே பிடிக்காத ஒரு ஆளுடைய இருதயத்து மாதிரியான இருதயம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்னும் சில ஆண்டுகளில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்மோக்கிங் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தால் கூட அதை இன்றைக்கி தவிர்த்தா அவங்க இன்னும் சில ஆண்டுகளில் வந்து நான் ஸ்மோக்கர்ஸ்க்கு அளவுக்கு அவங்களோட ஹார்ட் மறுபடியும் ரெக்கவர் ஆகிரும். அதனால் இந்த பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக அதை விட்டுறணும்.
1: இன்றைய காலகட்டத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து இப்படி வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறது வந்து இதய ஆரோக்கியத்தை வந்து எப்படி வந்து பாதிக்குது டாக்டர்?
0: இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர். இப்போ மன அழுத்தம் பல காரணங்களால் நம்ம ஏதோ ஒரு டாஸ்க்கை முடிக்கணும்னு நினைக்கிறோம், அதனால் ப்ரெஷரில் இருக்கோம். இல்லை ஏதோ ஒரு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கலை, அதனால் நம்ம அந்த சோகத்தில் இருக்கோம். இல்லை குடும்பத்தில் ஏற்படுத்தப்பட்டக்கூடிய ஏதோ ஒரு துயர்னால நம்ம வந்து மன அழுத்தத்தில் இருக்கோம். இந்த மாதிரி எந்த வகையான எந்த காரணத்தினால வரக்கூடிய மன அழுத்தமும் டைரெக்டாக வந்து இருதயத்தை பாதிக்கும். ஏன்னா அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு பிபி அதிகமாகிடுது. அதே மாதிரி அவங்களுக்கு உறக்கமும் பாதிக்கப்படுறதுனால தூக்கமின்மையும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கலந்து நடக்கும்போது அது வந்து இருதயத்தை டைரெக்டாக பாதிக்குது. மாரடைப்பு போன்ற வியாதிகள் வர்றதுக்கு அது டைரெக்டாக ஒரு காரணமாக அமையுது. ஸோ நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ முதல்ல அதை செய்யணும். எந்த காரணத்தினாலும் நமக்கு மன அழுத்தம் ஏற்படுதோ அந்த காரணத்தை முதல்ல நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்படி நீக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வேறு வகையான மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். இது வந்து ஒர்க் ஸ்பேஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் எடுத்துக்கலாம். இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியல, இந்த மன அழுத்தத்தோடு நம்மளால் வந்து கோப் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது கட்டாயமாக நம்ம மனநல மருத்துவரோட உதவியை நாடணும். ஏன்னா நம்ம இருதய மருத்துவரோ அல்லது ஒரு ஜெனரல் மெடிசன் மருத்துவரோ கொடுக்கக்கூடிய அணுகுமுறைகளை காட்டிலும் மனநல மருத்துவர் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ப்ளஸ் தேவைப்பட்டால் அவங்க சில மருந்துகளும் கொடுத்து நம்ம டிப்ரெஷனை வந்து கரெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய உறக்கம் பாதிக்கப்பட்டாலும் கட்டாயமாக அதுக்காக நம்ம மனநல மருத்துவரை அணுகி உறக்கம் கரெக்டாக அமைகிற மாதிரியாக பார்த்துக்கலாம். அண்ட் உறக்கம் கம்மியாக இருக்கவங்க நம்மளுடைய ஃபோக்கஸை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் பண்ணி நம்ம டயர்டாகிற அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி தினசரி பண்ணிவிட்டு நம்ம படுத்தா தூங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை கட்டாயமாக நம்ம ஏற்படுத்தினா அதுவே ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அமையலாம். ஸோ அதிகப்படியான உடற்பயிற்சிகளை பண்ணி டயர்டாக வந்து கட்டாயம் நம்ம படுத்தா படுத்த உடனே உறக்கம் வரோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதுவுமே நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கு.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வராங்க, அவங்களுடைய டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
1: சொல்லுங்க மேம், உங்களுடைய வணக்கம். டவுட்டை வந்து டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். இதயம் தினம் இன்னைக்கு நல்ல நிகழ்ச்சி, டாக்டர் அருமையா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஹார்ட் வலிக்காமலே ஹார்ட் அட்டாக் வருமாங்க சார்?
0: ஆமாம் மேடம். ஸோ திரு ஹேமலதா அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வலி இல்லாமையே ஹார்ட் அட்டாக் ஏற்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நீரிழிவு நோய், அதாவது சுகர் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீரிழிவு

0: நோய் இருக்க மக்களுக்கு வந்து நரம்புகள் பாதிப்பும் வந்து நிறைய ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி நரம்புகள் பாதிப்பு ஏற்படும் போது இருதயத்தோட வலி அவங்களுக்கு இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியாமல் போகலாம். ஸோ சைலண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இப்போ பெண்களுக்கு கூட நிறைய நேரத்தில் வந்து மாரடைப்போட வலி இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சில இதுக்கெல்லாம் எழுதியிருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் அதோட ஃபிட் ஆகாமல் நம்ம இது கட்டாயமாக மாரடைப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில வலிகள் கூட வந்து மாரடைப்பாக இருக்கலாம், எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்டு பெண்கள். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களில் நம்ம இன்னும் கவனமாக இருக்கணும். இவங்க சொல்லக்கூடியது ஒருவேளை மாரடைப்பாக இருக்கலாமோ, நமக்கு இது கட்டாயம் மாரடைப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் மருத்துவர்கள் வந்து இந்த மாதிரி பெண்களோ அல்லது சுகர் பேஷண்ட்டுங்களோ வரும்போது இன்னும் கவனமாக இருப்பாங்க. பட் இவங்களுக்கு மட்டும் இல்லை, சில டைம் ஆண்களுக்கு கூட இந்த மாதிரி வரலாம். பட் பெண்களுக்கும் சுகர் பேஷண்ட்களும் இன்னும் கவனமாக இருந்து அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு கட்டாயம் அது அது இல்லை, ஹார்ட் அட்டாக் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இசிஜி எக்கோ போன்ற டெஸ்ட்டுங்களை எடுத்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம இந்த மாதிரி பேஷண்ட்டுங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்டாக இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னால் பல தடவை நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சைலண்ட் அட்டாக் கூட நிறைய பேருக்கு வரலாம்.
1: அதாங்க சார், பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வயசான 92 வயசு இருக்கும், அவருக்கு திடீர்னு வந்து அப்படியே விழுந்துருவாரு, ஹார்ட் மட்டும் அப்படியே நின்று போயிடும். அப்புறம் நான் வந்து பம்ப் பண்ணி அதை வந்து எழுத்து விட்டு 2-3 தடவை காப்பாத்தி விட்டேங்க சார். அதுக்கப்புறம் 3வது தடவை ஒரு தடவை விழுந்துட்டாரு, அவருக்கே தெரியல அது வர்றது வலியும் இல்ல ஒன்னும் இல்ல, திடீர்னு விழுந்துடுறாரு. மயக்கம் மட்டும் வந்து அப்படி மயக்கம் வர்றது கூட தெரியல அவருக்கு. அப்படியே ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது சடனா விழுந்துடுறாரு. அப்புறம் அந்த மாதிரி இருந்து நான் பக்கத்துல வீட்டுல இருக்கிறதுனால நான் போய் அதை நான் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் கேட்கறதுனால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதெல்லாம் தெரிஞ்சதுங்க சார். அதனால நான் போய் பண்ணிட்டு அவங்களை காப்பாத்தி விட்டேன். இந்த கை காலெல்லாம் தேய்ச்சி விட்டு ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி விட்டா வந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கீங்களா, அது மாதிரி நான் கேட்டு பண்ணினேன். ஆனா 3வது 1 தடவை அந்த மாதிரி பண்ணினாலும் பண்ண முடியலைங்க சார், அது திடீர்னு ஆயிடுச்சு. அதுதான் சொல்றேன், வலியே இல்ல அவருக்கு, ஆனா சுகர் கிடையாது, பிபி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நான் 92 வயசு வரைக்கும் நல்ல வேலை பண்ணிட்டு இருந்தாரு. அது எப்படி?
0: ஓகே, இது வந்து பாசிபிளி ஹார்ட் அட்டாக் இல்லை மேடம். அதாவது 92 வயசுல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்னு சொல்லுவோம். அதாவது வயசு அதிகமாகும் போது நம்ம நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அதாவது இருதயத்துக்குன்னு ஒரு நரம்பு மண்டலம் இருக்கு. நமக்கு இப்போ இருதய துடிப்பு வந்து 70-80 வரைக்கும் ஒரு சராசரி மனிதருக்கு இருக்கு அப்படின்னா அது எப்படி அங்கே அந்த 70-80 ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இருதயத்தில் ஒரு சில பகுதிகள் இருக்கு, அந்த பகுதிகள் தான் வந்து இருதய துடிப்பை ஏற்படுத்துது. ஸோ அந்த இருதய துடிப்பை ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளும் வந்து உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் மாதிரி வயசாகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க தொடங்கும். ஸோ எஸ்பெஷலி 70 வயசுலேருந்து 60 வயசு 70 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மக்களில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த சில நரம்பு மண்டலம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பகுதி வந்து செயலிழந்து ஹார்ட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து ஹார்ட் அட்டாக் கிடையாது, ஹார்ட் பிளாக் அப்படின்னாக்கா இருதய துடிப்பு ஏற்படுத்தக்கூடிய பகுதிகள் செயலிழக்கிறதுனால அவங்க இந்த 70-80 ஹார்ட் ரேட் அவங்களுக்கு இருக்காது. அதுக்கு பதிலாக இருதயத்தோட மற்ற பகுதிகள் அதோட கம்மியாக செயல்பட்டு ஒரு 30-40 அந்த மாதிரி ஹார்ட் பீட்டில் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அது வந்து சும்மா படுத்துட்டு இருக்கும்போதோ அல்லது உட்காந்துட்டு இருக்கும்போதோ அவங்களுக்கு போதுமானது. திடீர்னு எழுந்து நடக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அதிக ரத்த ஓட்டம் தேவைப்படும் போது அது அதை இருதயம் தலை கொடுக்க முடியல. ஏன்னா அந்த 30-40 பீட் தான் வந்து இருதய தலை அப்போ பண்ண முடியும் ஹார்ட் பிளாக் இருக்கிறதுனால. ஸோ அந்த நேரத்தில் அவங்க மயக்கம் ஏற்பட்டு விழுந்துடுறது பார்க்குறோம். ஸோ திரு ஹேமலதா சொன்ன மாதிரி நீங்கள் வயசானவங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் பிளாக், கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக் அல்லது அது மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் உடனடியாக அவங்கள ஒரு இருதய மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு ஒரு இசிஜி எடுத்து பார்த்தோன்னா இந்த ப்ராப்ளம் நம்ம நினைக்கிற ப்ராப்ளம் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது இருந்தால் அதை ஈஸியாக குணப்படுத்துறதுக்கு பேஸ் மேக்கர் அப்படின்ற கருவி இருக்குது, அதை இருதய மருத்துவர்கள் வந்து இவங்களுக்கு பொருத்தி அவங்களோட இருதய துடிப்பு கம்மியாக இருந்தாலும் அந்த பேஸ் மேக்கர் கருவி வந்து அவங்களுக்கு அந்த தேவையான ஹார்ட் பீட்டை கொடுத்து அவங்களுக்கு மறுபடியும் அந்த மயக்கம் மாதிரியான எபிசோட்ஸ் வராமல் பாதுகாத்துக்கலாம்.
1: ஓகேங்க டாக்டர், ரொம்ப அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க டாக்டர். ரொம்ப சந்தோஷங்க மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம், நன்றிங்க சார். அருமையான ஷோ பண்ணிட்டு இருக்காங்க சார்.
2: நன்றி மேம், நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி மேடம்.
2: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக இதய நாள் குறித்து நமக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இருதயவியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் அவினாஷ் அவர்கள். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து பேசலாம்.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ்

0: 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: एशियन गेम्स 2026 आईची नगोया।
1: आप सुन रहे हैं विशेष फोन इन कार्यक्रम रेडियो डॉक्टर।
2: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கிட்டீர்கள். நேரம் 3:35. நேர்கள் கிட்டரசு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக இதய நாள் குறித்து நேரலையில் நமக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இருதயவியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் அவினாஷ் அவர்கள். உங்களுக்கும் வந்து நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? யோசிக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நாம வந்து தொடர்ந்து இப்ப டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர், ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து மொபைல் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது வந்து இதய பாதிப்பை வந்து ஏற்படுத்துமா? இதனால இதயத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமா?
3: இப்போ மொபைல் அதிகமாக பயன்படுத்துறதுனால டைரக்டாக ஹார்ட் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஆய்வுகள் இல்லை. பட் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கும்போது, அது மொபைலாக இருக்கட்டும், இல்லை கணினியாக இருக்கட்டும், இல்லை டிவியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஸ்க்ரீன் அப்படின்னு நம்ம ஒரு இதாக பண்ணிட்டோம்னா, ஸ்க்ரீன் டைம் முன்னால் பெருசாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தோன்னா ஸ்க்ரீன் டைம் பெருசாக கிடையாது. இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய, நம்ம தூங்காமல் இருக்கக்கூடிய டைம் பார்த்தோன்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்க்ரீன் முன்னால் தான் இருக்காங்க. அண்டு அது தொழிலுக்காக இருக்கட்டும் அல்லது கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்காக இருக்கட்டும், அது வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. இது வந்து சின்ன வயசுலேருந்தே தொடங்கிடுது. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே வந்து நிறைய ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய டாஸ்க்கே வந்து ஃபோனில் தான் வந்து மெசேஜாக அனுப்புகிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் அவங்களுமே வந்து ஸ்க்ரீனுக்கு பழக்கமாயிட்டு, அது அண்ட் ஒன்ஸ் பழக்கமான பிறகு அதுக்கப்புறம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்க டெலிஃபோன்லேயே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ஸோ இது எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தா, இப்போ உறக்கம் வந்து எவ்வளோ ஸ்க்ரீனை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு வந்து உறக்கம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ டைரெக்டாகவே வந்து இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஃபோன் பயன்படுத்திகிட்டே இருக்கோம், பயன்படுத்திட்டு திடீர்னு போய் நம்ம தூங்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் நம்ம மூளை இருக்கும்போது அது டெஃபினட்டாக வந்து படுத்த உடனே தூக்கம் வர மறுக்குது. ஸோ நம்ம படுக்கையில் போய் 9:30 படுத்தாலும் நம்ம தூக்கம் வந்து ஆக்சுவலாக நம்ம தூங்குறது வந்து 10:30 அந்த மாதிரி டைம் தான். ஸோ இதை வந்து ஸ்லீப் லேட்டன்சின்னு சொல்கிறோம். இதுவே வந்து ஒரு 1 hour வந்து தூக்கம் வீணாகுது நமக்கு. ஸோ அதனால் ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு உறக்கத்தை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது. இதில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தூங்கிறதுக்கு போனோம். ஸோ இப்போ தினசரி நம்ம வந்து ஒரு அலுவலக வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வராரு ஒருத்தர் அப்படின்னா, அவர் உணவு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி அவரோட ஃபிக்ஸட் டைமில் தூங்குறாரு அப்படின்னு வச்சுட்டோன்னா, அந்த டைமை வந்து கண்டிப்பாக ரெகுலராக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு தான் அலாரம் பயன்படுத்துகிறோம், தூங்குறதுக்கு நம்ம அலாரம் பயன்படுத்தணும். ஸோ இப்போ 9:30 நம்ம தூங்க போகிறோம்னா 8:30 நமக்கு ஒரு அலாரம் வைக்கணும், இன்னும் 1 hour நீங்கள் தூங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரம் நமக்கு சொல்லுது. ஸோ அந்த 1 hour நம்ம வந்து கட்டாயமாக ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது, நம்ம வந்து டிவி பார்க்கக்கூடாது, கணினியை பயன்படுத்தக்கூடாது, நமக்கு பிடிச்ச வேலைகள் ஒரு புத்தகம் வாசிக்கிறதோ அல்லது அன்றைய நாளிதழை படிக்கிறதோ அல்லது சில நம்ம இந்த குளிச்சோன்னா நமக்கு வந்து உறக்கம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு ஒரு அறிகுறி ஏற்படும். நம்ம மூளைக்கு இதெல்லாம் நம்ம சொல்லாமல் சொல்கிறோம், சரி நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க போகிற, நீ ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரஷ் பண்ணுறதோ ஏதோ ஒரு பழக்கம், நம்ம ரொட்டீனாக இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் வச்சுட்டோன்னா அந்த லாஸ்ட் 1 hour தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னால் பீஸ்ஃபுல்லாக ஒரு தூக்கத்தை நம்ம கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து சராசரி ஒரு பெரியவங்க ஒரு அடல்ட்டுக்கு 7 to 9 hours தூக்கம் அவசியமாக இருக்குது, இடைவிடாத தூக்கம். ஸோ 9 மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 7 hours to 9 hours அது ஆளுக்காலும் வேறுபடுது, பட் மினிமம் 7 hours. இந்த மினிமம் 7 hours கூட வந்து 3/4 பேருக்கு உறக்கம் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரி உறக்கம் வந்து டெய்லி கட்டாயிட்டு இருந்தாலே அதுவே வந்து மன அழுத்தத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அந்த மன அழுத்தம், உறக்கமின்மை, இது எல்லாமே டைரெக்டாக வந்து ஹார்ட்டை பாதிக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்க்கிறதும், ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிக்கிறதும். ஸ்க்ரீன் டைமை எப்படி கம்மி பண்ணுறது? நம்ம வீட்டில் தான் டிவி பார்த்துட்ருக்கோம், அப்போ வீட்டை விட்டு வெளியில் போய் உடற்பயிற்சி பண்ணோம். நமக்கு எப்போ டிவி பார்க்கணும்னு தோணுதோ அல்லது ஃபோன் பார்க்கணும்னு தோணுதோ அதை வச்சுட்டு நம்ம உடற்பயிற்சிகளை இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணோன்னா அது நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் இருதய ஆரோக்கியத்தையும் அதிகரிக்குது.

0: ஓகே, இப்ப இதய ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுக்கு ஏற்ற உணவு முறையை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அமைச்சிக்கலாம், அதே மாதிரி இப்ப வந்து இந்த சால்ட் ஆயில் இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆயில் எடுத்துப்பாங்க, சால்ட்டே இல்லைனாலும் நிறைய பேர் வந்து அதிகமாக எனக்கு சால்ட் போட்டால் தான் எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டே வந்து வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா.
1: ஸோ உப்பும் சர்க்கரையும் வந்து அந்த காலத்துலேருந்தே ஒயிட் பாய்சன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ வெள்ளையாக இருக்கக்கூடிய பாய்சன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ நமக்கு வந்து முடிஞ்சளவு இதெல்லாம் இல்லாத தவிர்க்கிறது நல்லது. ஸோ அந்த காலத்தில் நம்ம மக்கள் வந்து உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த பழமொழியை நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது வந்து, இப்போ அந்த சமையல் பண்ணும்போதே முடிஞ்சால் உப்பு போடாமையே சமைங்க. அதுக்கப்புறம் அந்த உணவை சாப்பிடும்போது நமக்கு பிடிக்கலன்னா டேபிளில் இருந்து கொஞ்சம் உப்பை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது ப்ராக்டிக்கலாக இருக்குமான்றது எனக்கு தெரியல, பட்டு ரொம்ப இருதய செயல்பாடு கம்மியாக இருக்க பேஷண்ட்டுக்கு இதை கட்டாயமாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க சால்ட்டை தவிர்க்கும்போது அவங்களோட ஹார்ட் ஃபெயிலியர் சிம்டம்ஸும் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி உப்பு இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கோ, அதே மாதிரி சுகரும் அதுக்கு ஈக்குவலான ஒரு பிரச்சனை. எஸ்பெஷலி சுகர் வந்த பிறகும் நிறைய பேஷண்ட்டுங்களால் வந்து சர்க்கரையை தவிர்க்க முடியல. அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கலாமா, டீயில் சேர்த்துக்கலாமா, காஃபியில் சேர்த்துக்கலாமா, எப்படியாவது ஸ்வீட் சாப்பிடலாமா அப்படின்றது, இது எல்லாமே வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பழக்கத்தினால தான். நமக்கு அந்த டேஸ்ட் பழக்கமாயிட்டதுனால நம்ம வந்து அதை தவிர்க்க முடிய மாட்டேது. ஸோ நம்ம பெரியவங்களாக இருக்கக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை வந்து குழந்தைங்களுக்கு இந்த பழக்கம் முடிஞ்சளவுக்கு ஏற்படுத்தாமல் தவிர்க்கிறது. ஸோ அதிக உப்பு அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகள் ரொம்ப சுவையாக தான் இருக்கும். பட் அதை சின்ன வயசுலேருந்தே நம்ம தவிர்க்கும்போது இந்த பழக்கம் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே இல்லை, அவங்க கம்மியான உப்பு கம்மியான சர்க்கரை சாப்பிட்டே பழக்கமாக இருக்காங்கன்னா அவங்க பெரியவங்களாகும்போது அவங்களுக்கு அதிகமான சர்க்கரை அதிகமான உப்பு தேவை வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏற்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் இப்போலேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கம்மி பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா இட் வில் பி குட் ஃபார் தெம்.
0: ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வராங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? சொல்லுங்க சார், உங்களுடைய டவுட்டை வந்து டாக்டர் கிட்ட கேளுங்க.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
0: சார் நீங்க பேசுறது சரியா கேக்கல சார், விட்டு விட்டு கேக்குது. உங்களுடைய டவுட் கேளுங்க.
2: எனக்கு ஸ்டென்ட் வச்சிருக்கு டாக்டர்.
1: சரிங்க ஐயா, சொல்லுங்க.
2: 2007ல ஆனா அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் இல்ல ஹார்ட்க்கு.
1: சரிங்க.
2: அப்புறம் வந்து சோபி வாட் ஏபி 75 கொடுத்தாங்க, அதுல ஸ்டார்ட் பண்றேன்.
1: ஓகே.
2: அதுக்கு பிறகு வந்து 2017 வந்து எனக்கு வயிற்றுல வந்து ஒரு கட்டி வந்து இடத்துல ஒரு பைபாஸ் பண்ணாங்க, திருப்பூருக்கும்
1: ஓகே.
2: அப்ப வந்து எனக்கு வந்து அந்த சில லீக்கேஜ் இருந்தது, அதனால வந்து அந்த நிற்க சொல்லிட்டாங்க.
1: ஓகே.
2: அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆஸ்பிரினை நிறுத்திட்டு கிரேல் மட்டும் சாப்பிடுங்கன்னாங்க.
1: சரிங்க.
2: மறுபடியும் அதே மாதிரி வந்து லீக்கேஜ் வந்தது, எனக்கு பிளட் லீக் ஆச்சு, லீக்கேஜ் பிளட் போச்சு. அப்ப அந்த குடல் டாக்டர் என்ன சொன்னாரு, கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-20 நாளைக்கு அல்லது 1 மாசத்துக்கு நிறுத்தி பாருங்க அதையும் சொன்னாரு. நிறுத்திட்டேன், கரெக்டா இருந்தது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுல இருந்து இந்த குளோபி கிரேல் நிறுத்தத்தை தொட்டு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா டாக்டர்?
1: சரி சார், நான் இதை ஆன்சர் பண்ணுறேன். அதாவது திரு பாலன் அவர்கள், அவங்க வயசு வந்து 75. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2007 அவங்களுக்கு இருதய பிரச்சனைக்காக ஸ்டென்ட் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு 2017 குடல் சம்பந்தமான ரத்தப்போக்கு ஒன்று ஏற்பட்டதுனால அந்த டைமில் மருத்துவர் யூஸ்வலாக ஸ்டென்ட் வச்ச பிறகு 2 மாத்திரைகள் வந்து ஸ்டென்ட் அடைப்பாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுப்போம். அதை வந்து டியூவல் ஆன்டிபயோட்டிக் தெரப்பின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆஸ்பிரினும் குளோபிடோக்ரல் அப்படின்ற மாத்திரையும் வந்து ஸ்டென்ட் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய மாத்திரைகள். ஸோ இது வந்து 75 mg 75 mg 2 மாத்திரை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த மாத்திரைகள் வந்து ஸ்டென்ட் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இருதயத்தில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரத்த அணுக்கள் அதிகமாக வந்து சேர்ந்து பிளட் கிளாட்

0: அதாவது இருதயத்தில் இரத்த கட்டிகள் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த மருந்துகளை கொடுக்குறோம். பட் இந்த மருந்துகள் அந்த அதுக்கு ஸ்டென்ட்டை பிளாக் ஆகாமல் இருக்கணுன்ற வேலையை செய்கிற அதே சமயத்தில் நார்மலாக ரத்தம் உறையிறதையும் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டால் அவங்களுக்கு வந்து அதிகமாக ரத்தம் வீணாக வருது, அதெல்லாம் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி குடலில் ஒரு புண்ணு இருக்கவங்களுக்கு வந்து குடலில் ஏற்படக்கூடிய ரத்தம் வீணாகிற தன்மை வந்து இந்த மாத்திரைங்க எடுத்துக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளீடிங் அவருக்கு அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ரெண்டு மருந்துங்க இருந்த இடத்துல ஒரு மருந்தை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டு ஆஸ்பிரின் ஸ்டாப் பண்ணிட்டு குளோபிடகல் மட்டும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஓகே. பட்டு இப்போ ப்ளீடிங் மறுபடியும் கட்டுப்பாடு இல்லாமல் மறுபடியும் இன்னொரு தடவை வந்தபோது அவங்க வந்து அதையுமே வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டென்ட்டு வச்ச ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எல்லா ஆன்டிபயோட்டிக்லையும் ஸ்டாப் பண்ணுறதுல வந்து சில ரிஸ்க்கு ஏற்படலாம். ஸ்டென்ட்டு பிளாக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்தாவது, அதாவது ஆஸ்பிரினோ அல்லது குளோபிடோகிரலோ ஏதாவது ஒரு மருந்தை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதனால் குடல் சம்மந்தமான இந்த ரத்தம் வீணாகிறது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட குடல் மருத்துவர் கொலோனோஸ்கோப்பியோ அல்லது எண்டோஸ்கோப்பியோ பண்ணி அது எங்கேருந்து இந்த ரத்தம் வீணாகுது அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இதை வந்து குணப்படுத்திட்டாக்கா நம்ம வந்து இந்த மருந்தை தடைபடாமல் கண்டினியூஸாக எடுக்கலாம். ரெண்டு மருந்துங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஸ்டென்ட் வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு மருந்து மட்டும் எடுக்கலாம். பட் எங்கேருந்து இந்த ரத்தம் வீணாகுது கண்டுபிடிச்சு அதை குணப்படுத்தினாங்கன்னா நம்ம இந்த மருந்தை தடைபடாமல் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சார்.
1: டாக்டர், அந்த டாக்டர் எண்டோஸ்கோப் எல்லாம் பாத்துட்டாரு டாக்டர்.
0: ஓகே,
1: அதான் வந்து அவரால் கண்டுபிடிக்க முடியல எங்க வந்து ரத்தம் ஆகுதுன்னு சொல்லிட்டு.
0: ஓகே,
1: ஆனா எனக்கு வந்து இப்ப அதை நிறுத்தின பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா
0: வருமானதுக்காக தான், வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை மருந்து கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்து எப்போ பிளாக் ஆகும்னு சொல்ல முடியாது. அது பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு மருந்தாவது நம்ம கட்டாயம் கண்டினியூ பண்ணுறது நமக்கு தேவையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ரெண்டுமே பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணுறது ஒரு தீர்வு கிடையாது இதுக்கு. டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனாலும் அந்த ஸ்டென்ட் இருக்கிறதுனால தான் ரத்த குழாயில் வந்து ரத்த ஓட்டம் நடந்துட்டுருக்கு. நம்ம மருந்தை நிறுத்தணுன்னா அந்த ஸ்டென்ட் பிளாக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு மருந்தாவது கண்டினியூ பண்ணணும் சார்.
2: ஓகே, அழைப்பிற்கு நன்றி சார். நன்றி சார், நன்றி. ஓகே, தொடர்ந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு
3: அறிகுறிகள் மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
4: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
5: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வாழ்த்துக்கள்.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக இதய நாள் குறித்து நேரலையில நமக்கு வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இருதயவியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் அவினாஷ் அவர்கள். இப்ப நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நாங்க திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் கிராமத்துல இருந்து கண்ணையன் பேசுறோம்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய டவுட் வந்து டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: உலக இதய திருநாள்ல இந்த இதயத்தை பத்தி நீங்க பேசணும் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: நன்றி சார்.
2: ரொம்பவும் நல்ல நல்ல விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. இப்ப நான் 3 மணி கேட்டுதான் இருக்கேன்.
1: ஓகே சார், நன்றி.
2: எல்லாம் இது ஒரு கேட்கறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு பலன் உள்ள நிகழ்ச்சியாகவே இருக்கிறது. இதுக்கு முதல் நன்றி தெரிவிச்சிருக்கேன்.
1: டாக்டர் வந்து எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப சூப்பரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
2: நல்லா சொல்லிருக்காங்க, எல்லாமே நல்லா புரியாதவங்க கூட நல்லா விளக்கமா எடுத்து சொல்லிட்டாரு. புரியும் மாதிரி இருக்கு.
1: ஓகே சார், உங்களுடைய டவுட்.
2: என்னோட டவுட், என்னோட ஃப்ரெண்ட் வந்து 52 ஆகுது. அவரு வந்து கொஞ்சம் இதுவானதான் இந்த லெப்ட் சைடு வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்குமா, பார்த்தாமா கொஞ்சம் வெயிட்டா இருக்குது. அதனால ஏன்னா பாதிப்படுமா நான் தெரியலன்ட்டு என்னோட ஃப்ரெண்டு சொல்லிருக்காரு. அதனால அது ஒரு இது, அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சுருகு சுருகு அப்படின்ற மாதிரி கொடுத்தது அப்படின்னு இருந்தது. அதுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியுங்களா?
3: சரிங்க சார். இப்போ திண்டிவனத்துல இருந்து திரு கண்ணையன் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவரோட நண்பர் 52 அவர் வந்து சில டைம்ல லைக் குத்துற மாதிரியான ஒரு வலி வந்து இருதயத்துல ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி குத்துற மாதிரி இருக்கக்கூடிய வலி இருதய பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் நம்ம முன்னாலேயே பேசின மாதிரி பெண்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு அல்லது சில ஆண்களுக்கும் சரி, நம்ம நினைக்கிற மாதிரி இதுதான் இருதய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற மாதிரி கிளாசிக்காக செஸ்ட் பெயின் இருக்காது. ஸோ இந்த மாதிரி குத்தக்கூடிய வலி கூட சில டைம் இருதயத்தினால் வரக்கூடிய வலியாக இருக்கலாம். அதனால் முதல்ல அவங்களுக்கு இரத்த பரிசோதனைகளில் கொழுப்பு சத்து எப்படி இருக்குது, சுகர் எப்படி இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இசிஜி எடுத்து பார்த்துட்டு அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு எக்கோ டெஸ்ட்டும் பண்ணுறது நல்லது. ஸோ எக்கோ டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இருதய செயல்பாடு நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். இசிஜியில் இருதயத்திலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்றதை செக் பண்ணுறோம். இது ரெண்டுலேயுமே சேர்த்தே நமக்கு வந்து முக்கால்வாசி இப்போ ஹார்ட் சம்மந்தமான ஏதாவது ஒரு பகுதிக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை நம்மளால் கணிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அடுத்த பரிசோதனையான ஆன்ஜியோ டெஸ்ட்டை பண்ணி ரத்த குழாயில் ஏதாவது பிளாக் இருந்தால் நம்ம அதை வந்து ரிலீவ் பண்ணலாம். பட் இவங்க சொல்லக்கூடிய சிம்டம் முக்கால்வாசி ஹார்ட் பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பொதுவாக வந்து ஒரு அழுத்தமாக இருக்கக்கூடிய வலியோ அல்லது டிப்பிக்கலாக இந்த இடம்னு சொல்லிட்டு அவங்களால பின் பாயிண்ட் பண்ண முடியாது. எங்கே வலிக்குதுன்னு கை வச்சு காமிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கையை ஃபுல்லாக விரிச்சு இடது பக்கம் மார்பை பிடிக்கிற மாதிரி ஆன ஒரு சூழ்நிலை தான் பார்ப்போம். இந்த மாதிரி டிப்பிக்கலாக ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து முக்கால்வாசி ஹார்ட் பெயினாக இருக்காது. பட் இவங்கள ஒரு தடவை மருத்துவர் பார்த்துட்டு ஆய்வுகளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஹார்ட் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாக்கா அது சேஃபாக இருக்கும்.
2: சார், அந்த வெயிட் கொஞ்சம் தெரியுது, அப்புறம் போக போக அப்புறம் அப்படியே லேசாக அப்படியே ஃப்ரீயா இருக்குதுன்ற, கொஞ்சம் சாப்பிடும் போது கொஞ்சம் வெயிட்டா தெரியுது அந்த இடம் மட்டும் அப்படின்ற
3: மாதிரி. ஓகே, அந்த மாதிரி இருந்தால் கட்டாயமாக பார்க்கணும் சார். அதாவது இவங்க சொல்கிறது வந்து சாப்பிட்ட பிறகு அந்த இடத்துல ஒரு மாதிரி பாரமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கட்டாயமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து போஸ்ட் பிராண்டியல் ஆஞ்சினான்னு சொல்கிறோம். அதாவது வலி இல்லாமல் இருப்பாங்க, பட் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் முழுமையாக வயிறு நிறைய உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு பாரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னா அது ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு கட்டாயமாக வந்து இருதய டெஸ்ட்டுங்களை பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்றதை நம்ம பார்க்கணும் சார்.
1: உடற்பயிற்சி செய்யறது வந்து பொதுவா வந்து பயனுள்ளதா இருக்கும், அதே மாதிரி நடைப்பயிற்சி மட்டுமே வந்து இதய ஆரோக்கியத்திற்கு வந்து போதுமானதா இருக்குமா?
3: சோ உடற்பயிற்சிகள் வந்து கட்டாயமா நம்ம வந்து எல்லாருமே பண்ணணும். சோ ஒரு நாளைக்கு

0: 30 நிமிடங்கள் அந்த மாதிரி பண்ணி வாரத்தில் 5 நாளைக்கு பண்ணோன்னா 180 நிமிடங்கள் நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். இது மினிமம். இதிலேருந்து நம்ம 300 நிமிஷம் வரைக்கும் பண்ணால் அதில் வந்து பலன்கள் ரொம்ப இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த உடற்பயிற்சி என்ன உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஏரோபிக்ஸ்னு சொல்கிறோம். ஏரோபிக்ஸ்னால் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சில மசில்ஸை வந்து ரெகுலராக சில ஆக்டிவிட்டி பண்ணுறது, இப்போ நடைப்பயிற்சியோ அல்லது ஓடுறதோ அல்லது நீச்சல் பண்ணுறதோ அல்லது மிதிவண்டி சைக்கிளில் நம்ம போகிறது, இந்த நாலுமே வந்து நம்ம ஏரோபிக் எக்ஸசைசஸ்ன்னு சொல்கிறோம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நிறைய டெய்லி பண்ணக்கூடிய எது பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கணும். ஒரு நாள் நம்ம போயிட்டு நீச்சல் அடிச்சுட்டு வர்றது முக்கியம் இல்லை, டெய்லி நம்மளால் எது பண்ண முடியுமோ அந்த ஏரோபிக் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம 30 நிமிஷம் அட்லீஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, 5 நாளைக்கு பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இதை விட அதிகமாக பண்ணால் இன்னும் நல்லது. இது இல்லாமல் வாரத்தில் 2 நாள் வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட உடல் தசைகளை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. இது எஸ்பெஷலி வந்து வயசாவாக மசில்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இதை ஏன் நம்ம வந்து ஒன்லி ஏரோபிக்ஸ் பண்ணால் போதாதா, நான் டெய்லி நடைப்பயிற்சி பண்ணால் போதாதா, ஏன் நான் வந்து மசில் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணோம் அப்படின்னா, மசில்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பெரிய உறுப்பு. அந்த உறுப்பில் வந்து நிறைய ஆக்டிவிட்டி நல்லா இருந்ததுன்னா அதுவே வந்து நம்மளோட சுகரை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கும். அதனால் நம்ம புரத சத்துங்க நிறைய எடுத்து இந்த மசிலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதும், மசில் ஸ்ட்ரென்த்னிங் அதாவது வெயிட்டு தூக்கி கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம மசிலை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது முக்கியம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து வாரத்தில் 7 நாள் இருக்குது, அதில் 5 நாள் வந்து இந்த ஏரோபிக் எக்ஸசைஸை பண்ணலாம், 2 நாள் வந்து மசில் ஸ்ட்ரென்த்னிங் அதாவது நம்ம இதுக்காக ஜிம்முக்கு போயிட்டு ஸ்ட்ராங்கான வெயிட்டை தான் தூக்கி தான் பண்ணணும்னு இல்லை, வீட்லேயே எல்லாரும் ஒரு டம்பல் மாதிரியான வெயிட்டை வாங்கி வச்சுட்டு அவங்கவுங்களோட உடல் எப்படி இருக்கும், இப்போ பெண்கள் தொடங்குறாங்க அவங்க ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடிய பெண்கள் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரியான வெயிட்டை தூக்கலாம். கிராஜுவலாக அவங்க பழக்கம் ஏற்பட்ட பிறகு அவங்க வந்து அந்த வெயிட்டை அதிகப்படுத்தலாம். பட் எல்லாருக்குமே வந்து வெயிட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியமான ஒரு இது, அது ஆனால் டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாரத்தில் 2 நாள் வெயிட் ட்ரைனிங், 5 நாள் ஏரோபிக்ஸ், அந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து சின்ன வயசுலேருந்தே தொடங்கினா நல்லது. அதனால் நம்ம இப்போ உடற்பயிற்சி பண்ண தொடங்கினோம்னா நம்மளோட குழந்தைங்களுக்கும் இதை வந்து சொல்லிக் கொடுத்து அவங்களையுமே இந்த பழக்கத்தை ஏற்படுத்திட்டோன்னா அவங்க நம்ம போன பிறகும் அவங்க அதை கண்டினியூ பண்ணி அவங்க நல்லா இருப்பாங்க.
1: ஓகே, இந்த உலக இதய தினத்தில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து தங்களுடைய இதய ஆரோக்கியத்திற்காக இன்னையிலிருந்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவா இருக்கணும் டாக்டர்?
0: ஸோ நம்ம முதலில் பேசின மாதிரி மேடம், அந்த 8 விஷயங்கள் நம்ம பேசணும். அதில் முக்கியமான விஷயங்கள், இப்போ முக்கால்வாசி மக்கள் வந்து உறக்கத்தை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுறாங்க. நான் வாழ்க்கையில் வெற்றி அடையணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறது பாராட்டுக்குரியது, பட் ஸ்லீப் ஹைஜீனும் ரொம்ப முக்கியம். ஒரு பர்டிகுலர் டைமில் இப்போ எக்ஸாம் படிக்கிற பசங்க தூங்காமல் படிக்கிறாங்க, அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கான டைமில் படிக்கிறதும் ஸ்பெசிஃபிக்கான டைமில் உறக்கத்தை கரெக்டாக வச்சுக்கிறதும் அவங்களோட ஹெல்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்லீப்பை ஒழுங்காக வச்சுக்கிறது, உடற்பயிற்சியை கரெக்டாக பண்ணுறது, உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக பண்ணுறது. சுகர் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து உணவில் மற்ற விஷயங்களை தவிர்த்துட்டு சிறுதானியங்களாம் அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக இந்த சுகர் டக்குன்னு ஸ்பைக் ஆகிறது வந்து கம்மி பண்ணலாம். ஸோ நம்ம சாப்பிட்டு பழக்கமான பொங்கல் இட்லி இந்த மாதிரி விஷயங்களே வந்து நம்ம பழக்கமான அரிசி கோதுமையை தவிர்த்துட்டு சிறுதானியங்கள் வச்சு பண்ணும்போது அதே விஷயங்கள் கிட்டத்தட்ட அதே சுவையோடு ஆனால் சுகர் கம்மியாக கிடைக்குது, அதனால் அதை பண்ணுறது நல்லது.
1: ஓகே, அதாவது நம்மளை பாதுகாக்கக்கூடிய இதயத்தை நாமளும் வந்து எப்படிலாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்து இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க டாக்டர். இப்போ ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி டாக்டர்.
0: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உலக இதய நாள் குறித்து நேரலையில நமக்காக விளக்கம் கொடுத்தாங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் இருதயவியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் அவினாஷ் அவர்கள். வரும் பாடலோட ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ பகுதி 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்தினர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நான் உங்கள் தோழன் விமல் மற்றும் ஒரு காமெடி ஷோவோட ரோலிங் நிகழ்ச்சியில இன்னைக்கு சூப்பரான ஒரு டயலாக்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும். அழகாக சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் எதிர்பார்க்கிறோம்.
2: நீங்களும் வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. நடுவில் வந்து நம்ம விமலும் வந்து ரெடியா இருக்கிற அந்த டயலாக் எல்லாம்
1: எனக்கு
3: ஸ்பிரிங் ரோல் இல்லீங்க, இல்ல கபாப் இல்லீங்க, இல்லையா என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற.
1: சோ ஒட்டுமொத்த டயலாக் ஒரே டயலாக்ல வச்ச மாதிரி உங்களுக்காக எல்லாமே கொடுத்து வந்துட்டேன். சோ ஈவினிங் ஆயிடுச்சுப்பா, என்னப்பா இது போல பசிக்கிற டைம்லாம் எனக்கு விஷயத்தை
2: இவ்வளவு கஷ்டமா கொடுக்கறீங்களே, நம்மளுடைய நேயர்கள் ரொம்ப பாவம் இல்லையா?
1: நோ, அவங்க சின்னதாவோ பெருசோ எது கொடுத்தாலுமே அவங்க பேசுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்களுடைய திறமைகள்லாம் நீங்க எடை போடாதீங்க ஃபர்ஸ்ட். சோ உங்களுக்காக நான் சப்போர்ட் நிக்கிறேன். சோ கால் பண்ணுங்க 2271760, 2271760 கால் பண்ணுங்க. எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இவ்வளவு இடத்த விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க.
4: அதுவா சார், வாஸ்து பிராரம் வடக்க பார்த்து உட்கார்ந்தாத்தான் வகுத்துக்குள்ள இறங்கலாம் சமிக்கம்.
3: ஓஹோ, என்ன சாப்பிடுறீங்க?
4: உங்ககிட்ட என்ன இருக்கு?
3: நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் குடுக்குறேன்.
4: அப்படியா? கண்டிப்பா
3: கண்டிப்பா.
4: பர்கர் இருக்கா?
3: வல்கரா?
4: வல்கர் இல்லையா, பர்கர். பர்கர்
3: அதெல்லாம் இல்லீங்க.
4: இல்ல பிசா
3: இல்லீங்க.
4: இல்ல சிக்கன் கொக்கா?
3: கொக்காவா?
4: இல்ல சைனீஸ் புட்டியா? அது இருக்கா?
3: இல்லீங்க.
4: இல்ல டக்கிலோ
3: இல்லீங்க.
4: இல்ல
3: இல்ல
4: ஸ்பிரிங் ரோல்
3: இல்லீங்க.
4: இல்ல கபாபா?
3: கபாபா இல்லீங்க.
4: இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எதுக்கிட்டாலும் இல்லைங்கிற.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு டயலாக் பிளே பண்ணியாச்சு. நிகழ்ச்சியில ஒரு முதல் நேரம் யாரும் தெரிஞ்சுக்கலாமா? வெயிட் பண்ணலாமா? போறதி
6: கண்டிப்பா. அவங்க எப்படி டயலாக் வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறதுக்கு ரொம்ப வந்து ஆவலாகிறேன்.
5: இல்லையே, பேச்சு மட்டும் ரொம்ப பயமா இருக்குது. ஆளை பார்த்துட்டு மாதிரி இருக்கு.
6: நீங்க போட்ட டயலாக் மெமரி பண்றதுக்குள்ள நான் தூங்கி எழுந்துட்டேன்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ சார். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: ஹலோ,
6: வணக்கம் சார். சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
5: ஒரு
6: பிரியாணி பொட்டலம் வேணும் எனக்கு தெரியும், நீங்க வேணும் தானே சொல்றீங்க? அதே மாதிரிதான் சார், நிறைய பேர் பேசுவீங்களா, அதனால பெரிய டயலாக். ஓகே, டயலாக் பேசுறீங்களா?
7: சொல்லுங்க.
5: கட் கேமரா ரோலிங், ஆக்சன்.
7: ஏங்க இவ்வளவு இடத்த விட்டு இங்க வந்து பாருங்க. அதே வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்காந்தாதான் சாப்பிடுறது இல்ல, ஏன் வயிற்றுக்குள்ள இறங்கணும். ஏன் சரி, என்ன சாப்பிடுறீங்க? உங்கள்கிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை கொண்டு வர. பிசா இல்லைங்க, ஸ்பிரிங் ரோல் இல்லைங்க, டக்கி ரோல் இல்லைங்க, அக்வா பீனா இல்லைங்க. இதை கேட்டாலும் கொண்டு வரேங்க. இப்போ எது கேட்டால் இல்லைங்க. சரி, இப்போ உண்டு என்ன இருக்கு? இட்லி, வடை, தோசை. ஐயோ, எப்ப பார்த்தாலும் இட்லி, வடை.
5: ஓகே, சூப்பர், ஃபேன்டாஸ்டிக், சூப்பர் சார். சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி.
7: நன்றி.
5: தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
8: வணக்கம் சார். வணக்கம்.
5: வணக்கம், யார் இது பேசுறீங்க?
8: கடலூர் தேவனாம்பட்டினம் ஏஆர்னார் பாஷா.
5: ம், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
5: நலமாக இருக்கோம் சார். டயலாக் கேட்டீங்களா?
8: கேட்டேன் சார்.
5: ம்,
6: பேசுங்க
5: பேசுங்க. கட் கேமரா ரோலிங், ஆக்சன்.
8: என்ன சார் இவ்வளோ இந்த இடத்துல வந்து உட்காருங்க? வாஸ்து பிரகாரம் வடக்கு பார்த்தப்போ தான் சாப்பிடுறதெல்லாம் தெரிக்கும்.
5: ஓகே,
8: சரி, என்ன சாப்பிடுறீங்க? என்ன வச்சிருக்க? என்ன வேணுமோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, பீஸா இருக்கா?
5: இல்ல
8: இல்ல. பர்கர்
5: இல்லைங்க.
8: சிக்க முக்கா? நான் உங்க அக்காவா?
5: இல்லைங்க.
8: இல்ல சைட் டிஷ். தக்கிலோ
5: இல்லைங்க.
6: அதானே சார் உண்மைதானே?
5: தேங்க்யூ சோ மச் சார், சூப்பரா பேசுனீங்க, சூப்பரா இருந்துச்சு உங்களுடைய இது. ஓரளவுக்காச்சும் நீங்க ஃபுல்லா மேக்ஸிமம் கேப்சர் பண்ணி நீங்க பேசிட்டீங்க. தேங்க்யூ சோ மச்.

0: சரி, நான் டைலாக் பேசலாமா சார்?
1: ஆ சரி, பேசுங்க சார்.
0: சரி, நான் பேசுற டைலாக் வந்து, என்னையும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்லி என்னையும் நாட்களையும் எதற்காக செயல்படுத்துகிறீர்கள்? பேரம் பேச, நலமான வீட்டையும் வளமான நாட்டையும் விட்டு வந்த எங்களிடம் என்ன இருக்க போகிறது? அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, எதையும் மிஞ்சும் மதியம் எங்களையும் விட அதை என்ன தானமா கொடுக்க முடியும்?
1: சூப்பர்,
2: அவ்வளவுதானா?
0: இந்த டைலாக் என்ன படம் சொல்லுங்க?
2: தெரியாது சார்.
1: ஆயிரத்தில் ஒருவன்
2: படம் சார். எவ்வளவு சூப்பரான டைலாக்ல. ஓகே சார், ஆயிரத்தில் ஒருவன் தானே படம். ஓகே சார், கண்டுபிடிச்சோம் சார்.
1: தேங்க் யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். ஆ வணக்கம், யார் எதிர பேசுறீங்க?
3: என்ன வேணும்? கிடைக்கும். அப்படியா? பர்க்கர் இருக்கா? என்னதையா இருக்கு? எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை, இட்லி தோசை அடிக்குது.
1: சூப்பர், ஃபேன்டாஸ்டிக்கா பேசுறீங்க. தேங்க் யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: சிவன் சாப்பிட்டீங்களா சார்?
1: என்ன சார்? ஆ சாப்பிட்டேன் சார். ஓ வரேன், காபி சாப்பிட்டது. நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா சார்? நீங்க காபி சாப்பிட்டீங்களா சார்?
3: தொடர்ந்து
1: கிடைக்கிறது என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சியில வந்து அடுத்த டயலாக் உங்களுக்காக பிளே பண்ண போறேன், கேட்டுட்டு ரெடியா இருங்கோ.
1: ஹேய் பாத்தியா, ஒட்டு போற பாத்தியா, பாத்தியா என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா?
2: வந்து கூட்டிட்டு போற.
0: சோ டயலாக் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் ஒரு நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர்
0: பேசுறேன். நானும்
3: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார். இந்த ஒரு பொழுது உங்களுக்கு சூப்பரா போயிட்டு இருக்குங்களா?
0: கண்டிப்பா எங்களுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்குது நாங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு வாட்டி போட்ட டைலாக் உள்ள வாங்கி அப்படியே திரும்பி வாட்டி பேசணும்னு சொல்லிருக்காரு. எங்களையே பேசக்கூடாது சொல்லிருக்காரு. நான் தான் கண்டிஷன்ஸ் அவ்வளவு சொல்லிருக்கேனா இல்லையா உங்கள்ட்ட? பெரிய மனசு பண்ணி சொல்லணுமா? சரி, உங்களுக்காக கண்டிப்பா எடுத்து போடுற, உங்களுக்காக பிளே பண்ற.
4: விமல் அந்த டைலாக பிளே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம நேயர்கள் அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே உங்களுக்கு வந்து அந்த டைலாக வந்து சூப்பரா வந்து பேசி காட்டிடுவாங்க.
0: கண்டிப்பா அதோ உங்களுக்கு அப்ளை
1: பண்றேன். ஒட்டு போற பாத்தியா, பாத்தியா என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா?
2: வந்து கூட்டிட்டு போற.
0: சோ டைலாக் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன், கேட்டீங்களா? கட் கேமரா ரோலிங் ஆக்சன். சரி
3: பாத்தியா, விட்டுட்டு போற பாத்தியா, குழந்தைய கூட்டிட்டு போக சொன்னா இங்க விட்டுட்டு போற பாத்தியா?
4: இல்லையே,
3: அப்புறமா நான் வந்து கூட்டிக்கிறேன்.
4: பாரதியார் என்ன சொல்லிருக்காரு
0: சொல்லுங்க. என்ன சொல்லிருக்காரு? எதுக்கு நீங்க மூணு பேரும் மாறி மாறி என்ன பாக்குற மாதிரி, இவங்க உள்ள பக்கத்துல என்ன பாக்குறாங்க, நீங்க போன்ல இருந்தே என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க
4: ஓடி விளையாடு பாப்பா,
0: கூட வந்த குழந்தைய விட்டுட்டு போலாமா பாப்பா, விட்டுட்டு போவாத பாப்பா சொல்லிருக்காரு.
4: சொல்லுங்க.
3: பாத்தியா, குழந்தைய விட்டுட்டு போகாதன்னு சொன்ன பாத்தியா? பாரதியார் என்ன சொன்னாரு? ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய எங்க விட்டுட்டு போகாத பாப்பா அப்படின்னு சொல்லிருக்காரு. விட்டுட்டு போற பாத்தியா, குழந்தைய விட்டுட்டு போற பாத்தியா?
0: சூப்பர்,

0: நைஸ், சூப்பரா சொன்னீங்க. ஒரு சம்பவம் இங்க இருக்கு. நான் என்ன இங்கன்னா நர்சரி ஸ்கூலா நடத்திட்டு இருக்கேன், கட்கே வர வழி உங்களுக்காக அழகா நடத்திட்டு இருக்கு.
1: ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையே வையாதே பாப்பா.
0: அது ஓகே, அவங்க சொல்லிட்டு இருக்கோம். நடுவில் நீங்க வந்து ப்ராம்ப்ட் வந்து சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. அவங்க எப்படி பண்ற பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நம்ம அவங்களுக்கு வந்து விஷஸ் கொடுக்கணும். நம்ம
1: அப்படி இல்ல, அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ல.
0: கண்டிப்பா சூப்பர் சார், சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச்.
2: நான் வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல பேசி காமிக்கிறேன்
0: சார். சரிங்க சார், ஓகேங்க சார்.
2: பாத்தியா, திரும்ப கொட்டிட்டு வரக்கூடாது குழந்தைன்னு சொன்ன பாத்தியா? ஓட விளையாடு பாப்பா, குழந்தைய திருப்பி கொண்டு வராத பாப்பா.
1: அப்படியே ஓடி போயிடு பாப்பான்றாரு அவரு.
2: அடுத்து பாத்தியா, திரும்ப குழந்தைய கொண்டு வராதுன்னு சொன்ன பாத்தியா? ஓட விளையாடு பாப்பான்னு பாரதியார் சொன்னார். திரும்ப குழந்தை கூட்டிட்டு போட்டேன் பாத்தியா?
0: எதுக்கு அழுவுறீங்க?
2: குழந்தையே இந்த டைலாக் பாத்தியா, திரும்ப வராதான்னு சொன்னாங்க பாத்தியா? ஓட விளையாடு பாப்பா, இந்த குழந்தைய திரும்ப கூட்டிட்டு வராத பாப்பா, இங்கே விட்டுட்டு போ பாப்பான்னு சொன்னாரு பாத்தியா? பாத்தியா நீ?
0: நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன், அவங்களும் எல்லாத்தையும் பாத்துருக்கேன், மேல ஒருத்தன் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்க பண்ற சேட்டிங் எல்லாம் பாத்துட்டு தான்
1: இருக்கானுங்க. இப்படி டயலாக் போடாதன்னு சொன்ன கேட்டியா?
0: ஓகே சூப்பர் ஃபேன்டாஸ்டிக், தேங்க் யூ சோ மச். கால் பண்ணதுக்கு நன்றி.
2: இருவருக்கும் நன்றி.
0: தேங்க் யூ நன்றி. நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்க கால் பண்ணுங்க. 2271760 நம்பர் கால் பண்ணுங்க. வெளியே நேரில் 0413 குறிப்பிட்ட நிலையத்தில் கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதிய நோட்ஸ் அண்ட் அப்டேட் என்றும் உங்கள் மனதோடு.

0: Gold and Neeru Dhanda. The headline story from today's action was Neeru Dhanda's clinical victory in the women's trap individual final. So that is all from the updates for now. We will be back soon with the 5:30 p.m. updates.
1: Asian Games 2026, Aichi Nagoya.
2: अभी आप एशियन गेम्स 2000 सुन रहे थे।
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தற்போது நிலவரத்தை டெல்லியில் இருந்தால் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது எஃப்எம் ரெயின்போ பொது நூற்றெடுப்பிலிட்டி நிகழ்ச்சிகள்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 108,000 வரை மானியம் கிடைக்கிறது.
6: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
5: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
7: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது பூச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
8: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நேரம் 4:36:49 ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல அடுத்த ஒரு மணி நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம். வணக்கம்
9: அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பொன்மாலை வணக்கம்.
3: பொன்மாலை வணக்கம்.
10: கூறுவது யார் எங்கிருந்து?
3: வடக்கு எந்த வீடு இருக்கு, தெற்கு எந்த வீடு இருக்கு, எல்லாத்தையும் சொல்லுங்க, வந்துட்டு போறோம். ஓகே, தேங்க் யூ சோ மச். கட் கேமரா ரோலிங் டயலாக் கேட்டிங்களா? திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்காக ப்ளே பண்ணன்றீங்க
10: அதானே?
3: ஓகே, உங்களுக்காக ப்ளே பண்றோம், கேளுங்க திருப்பி ஒரு வாட்டி.
11: ஹேய் பாத்தியா, ஒட்டு போற பாத்தியா, பாத்தியா என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவாத பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? வந்து கூட்டிட்டு போற.
3: சோ டயலாக் கேட்டிங்களா?
9: ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய விட்டுட்டு போவாத பாப்பான்னு சொன்னாரு இல்லையே?
10: சொன்னா
9: குழந்தை இட்டு போறேன்.
3: சரி, நீங்க ஸ்கூலுக்கு எட்டு போய் விட்டுட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் அதை பேசலாம் நாம. ஏ ஏன்ட்டுக்கு உத்தர மாட்டி ஏன்னு கூட்டிருக்கீங்க? சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், சூப்பரா பேசுறீங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி. ஸோ நீங்களும் கால் பண்ணி பேசலாம். 2271760 கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி ரெண்டு பிளேட் என்றும் உங்கள் மனதோடு.
12: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
13: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
12: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நிகழ்ச்சி வந்திருக்கும் மருத்துவ நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேம்.
3: வணக்கம். யாராவது பேசுறது?
10: எனக்கு பதில் சொல்லுங்க. டயலாக்
3: கேட்டீங்களா?

0: முடியல சாமி, முடியல. கட் கேமரா ரோலிங், ஆக்ஷன்.
1: என்ன சார் இவ்வளவு இடத்த விட்டுட்டு இங்க வந்து உட்காருங்க சார்? வாஸ்து பிரகாரம் வடக்க பார்த்து உட்காந்தாதான் சாப்பிடுறது வயிற்றுக்குள்ள போகும். சரி, என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு சாப்பிடுறதுக்கு? நீங்க என்ன கேட்டாலும் நாங்க வச்சுட்டு வரோம் சார் சாப்பிடுறதுக்கு.
2: விமல் ஆர்டர் போட்டு
1: பர்கர் இருக்கா? பல்கரா? பல்கர் இல்லையா, பர்கர். பர்கர் எல்லாம் இல்லைங்க சார். பீஸா இருக்கா?
0: இல்லைங்க சார்.
1: பீஸா எல்லாம்
2: இல்லைங்க. நேரத்துல ஏதேதோ கேக்குறாங்களே.
1: சிக்கன் கொக்கா இருக்கா?
0: இல்லைங்க சார்.
1: இல்ல சார், சைஸ் குட்டியாவது இல்லைங்க. கிலோ இருக்கா?
0: இல்லைங்க சார்.
1: ஸ்பிரிங் ரோல் இருக்கா?
0: இல்லைங்க சார்.
1: ரோலிங்க சார். சபானா இருக்கா? இல்லைங்க சார். என்னையா நீ என்ன கேட்டாலும் தருவன்னு சொன்ன, இப்ப எதை கேட்டாலும் இல்ல இல்லங்கிற.
0: ஓகே சூப்பர். அது ஒண்ணு ஒண்ணும் சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க தெரியுமா, கழுக்கு கழுக்குன்ட்டு. அந்த சிரிப்பதான் ஹைலைட்டே அந்த இடத்துல. டியூன் என்னது, டியூன் போட்ட மாதிரியே இருந்துச்சு அப்படி. உங்க வீட்டுல எப்படி தோசை கரண்டியா ஜல்லிக்கரண்டியா மேடம்? மேடம் யாராவது உங்கள்கிட்ட எதாவது கேட்டாங்கன்னா நீங்க கொடுக்கறது ஜல்லி கரண்டியா தோசை கரண்டியா?
2: குழம்பு கரண்டி. அப்பதான்
0: இல்ல மேடம், இப்ப நிறைய வீட்டுல வந்து என்னன்னா அவங்க ஒரு ஒரு வெப்பன் அவங்க வச்சுக்கிறாங்க. சில வீட்டுல தோசை கரண்டி வச்சிருக்காங்க, ஜல்லிக்கரண்டி வச்சிருக்காங்க, இவங்க வீட்டுல வந்து குழம்பு கரண்டி வச்சிருக்காங்க. சொல்லுங்க.
2: கரண்டி எடுக்க மாட்டீங்க, அப்ப எதுல சமைப்பீங்க?
0: இன்னொரு
2: டயலாக்
0: என்னையா
2: மாட்டி வர்றீங்க எனக்கு யாருனே தெரியாது.
1: ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தைய விட்டு போவாத பாப்பான்னு சொல்லிருக்காங்களா மேடம்?
2: மேம் ஆனா ஒன்னே ஒண்ணு மேம், கரெக்டா மாட்டி விட்டுட்டு போறீங்க பாத்தீங்களா? உங்களதான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன்.
0: தேங்க் யூ சோ மச்.
1: நான் கரெக்டா சொல்றேன்
0: மேம்.
1: விட்டு போற பாத்தியா, விட்டு போறையா, விட்டு போற பாத்தியா, பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தைய விட்டு போவாத பாப்பான்னு சொல்லியிருக்காரா?
0: என்றும் உங்கள் மனதோடு.
3: Dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang dang d

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ இந்த நிகழ்ச்சியில வந்து சூப்பரா ஜாலியா ஃபன்னா போயிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க,
3: செம்மையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா விமல் தான் வந்து கண்டிஷன் சப்ளைன்னு வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு.
2: அதாவது நம்ம ஒரு பாட்டுக்கு ஒன்னும் பாட சொன்னோம்னா அவங்க ஒரு பாட்டுக்கு ஒரு பாடிட்டு இருந்தாங்க தெரியுமா, அதுதான் ஹைலைட். எங்க பருத்தினர் யார் வந்திருக்கா தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் இது பேசுறீங்க?
4: வணக்கம். புதுவை பெண் பாரதி மேடத்துக்கும் அன்பான தோழன் விமல் சாருக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெளியா பேசுறேன்,
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் மேடம், நல்ல மேடம்.
4: கட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். சரி ஓகே, பாத்தியா பாத்தியா என்ன விட்டுட்டு போற பாத்தியா? பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த பாப்பாவை விட்டுட்டு
3: போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கூட வந்த பாப்பாவை விட்டுட்டு போக
4: கூடாதுன்னு
2: சொன்னாரு. நல்லா ட்ரை பண்ணீங்க, நல்லாவும் பண்ணீங்க. நம்ம அதுல இருக்கிற மாதிரி பண்ணணும் அவசியம் இல்ல, நம்மளே ஓனாவும் சில நேரம்
3: சூப்பரா சொல்றாங்க
2: ஓகேங்களா. சோ டயலாக் வந்து நல்லா நேச்சுரலா இருக்கும். நீங்க சூப்பரா நேச்சுரலா சொல்லிட்டீங்க மேடம், நான் உங்களுக்கு சப்போர்ட்
4: பண்றேன்.
5: வணக்கம்
2: சொல்லிட்டு அது வேற மேடம் கோச்சிக்காதீங்களே, வேற அடிஷனல் கண்டிஷன் போடுறாரு. யார் அவரு?
5: விமல் சார் கோச்சிக்க மாட்டாரு.
2: நான் ஏங்க சார் கோச்சிக்கிறேன்?

0: எதுக்கு யார் எங்க இருந்து பேசுறது? ஃபர்ஸ்ட் நேம் சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க.
1: சார் முருகன்.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்க? பாரதி மேடம் நல்லா இருக்காங்களா?
2: சூப்பரா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம். நீங்க தான் அலையோடு விளையாட போயிடுறீங்களா?
0: விட்டுட்டு
1: போற பாட்டியா பாரதியார் என்ன சொல்லிருக்காரு?
2: என்ன சொன்னாரு?
1: ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒழுந்திருக்கல் ஆகாது பாப்பா. நான் போய் போய் வந்து கூட்டின் போற குழந்தைய.
2: என்ன நடுவுல ஒரிஜினல் லைனே வருது?
0: நடுவுல ஒரு பக்கத்தை காணும் படம் இருக்குது, நடுவுல ஒரு ரெண்டு புக்கே
1: காணும்.
0: காலம் புரியல சாருக்கு, பாரதி மேடத்திட்ட பேசணும்னே கை காலம் புரியல அவருக்கு. அதானே சார்? தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி, சூப்பரா பண்ணீங்க. தேங்க்யூ,
1: நன்றி சார், உங்களை இருவருக்குமே நன்றி.
2: நன்றி நன்றி.
0: நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும்னே கால் பண்ணுங்க, 2271760 2271770 நம்பர் கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்கள் மற்றும் மொபைல் யூஸ் பண்றவங்க 0413 என்ற குறிப்பிட்ட நீங்கள் கால் பண்ணுங்க. ஃப்ரம் 9 புதிய 100 என்றும் உங்கள் மனதோடு.

0: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நிகழ்ச்சியோட நேரம் பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 4:58, 2 நொடிகள் ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்ற அனைத்து நேரங்களும் சூப்பராக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இதே மகிழ்ச்சியோட வந்து இன்றைக்கு நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம்.
3: பிளே பண்ண டயலாக்லாம் வந்து நேர்கள் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக செம்மையாக பேசினாங்களா,
2: ஜாலியாக ஃபன்னாக பேசினாங்க. அந்த டயலாக்ஸ்லாம் மாடிஃபை பண்ணி பேசும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, ஃபன் பண்ணோம். இந்த 1 ஹவர் போனதே தெரியல எங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நான் நம்பிக்கையோட நிகழ்ச்சியை சைன் அவுட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் தொழில் மற்றும்
3: பாரதி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:25. நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடு ஷோ அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஆர்ஜே நம்ம பீச்சுக்கு போயிட்டு, ஏதாவது ஒரு பீச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து ஃபன் கேம்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நாமளும் வந்து ஜாலியா வந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து ஷோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஆவலா வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து அதே மாதிரிதான் ஆவலா வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, காதலர் தினம் படத்துல இருந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன சாங் வந்து கேட்டுட்டு வந்துடலாமா?

0: கரெக்டா 5:08 20 நொடிகள் ஆயாச்சு. அலையோட விளையாடு நிகழ்ச்சியில இப்ப எந்த ஆர்ஜே எந்த பீச்ல எந்த ப்ரோக்ராம் பண்ண போறாங்க அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வாங்க லாவண்டர் தான் நம்ம ஏதோ சொன்னீங்களே.

திரும்ப வரேன் மனதோடு.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
4: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
0: நேரம் 5:24 நொடிகள். நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்ததான் வந்து நம்ம ஆர்ஜே வந்து யார் யார் கூட எல்லாம் வந்து பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வந்து அவளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கிட்டே நம்ம வந்து கேட்டலாம்.
5: ஓகே, நம்மள்ட்ட நெக்ஸ்ட் பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி போகும்போது மூணு சிஸ்டர் நினைச்சேன், நடுவில் உங்க அம்மாவா பெரிய ஆரம்பிச்சு வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: வணக்கம், ஐ எம் கவிதா ஃப்ரம் ஈரோட். இவங்க ரெண்டு பேரும் டாட்டர்ஸ், பூஷா அண்ட்

0: கீதா. புதுசா
1: இருக்கு. நீங்க அம்மாவை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு குட்டி கேம். எப்படின்னா இப்ப அம்மா வந்து அவங்கள பெற்ற ஒரு மூணு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க சொல்லணும் மேம், கைண்ட் ஆஃப் நல்லா சாப்பிடுவேன், நல்லா சமைப்பேன், நான் ஒரு நேச்சர்ல ஒரு நைட் நிலா பார்க்க போடுவீங்க. ஏன்னா உங்களை பத்தின ஒரு மூணு நல்ல விஷயங்கள் சொல்லணும், அதுல ஒரு பொய் கலந்து சொல்லணும். ஓகேவா? அந்த பொய்ய வந்து பாப்பாங்க கண்டுபிடிக்கிறாங்களா பாக்கணும். ஓகே, கேட்டீங்க மறுநாள் நீங்க வருவீங்க. முதல்ல உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம்,
2: நல்லா படிப்பேன்,
1: நல்லா படிப்பாங்க,
2: அதுக்கப்புறம் நல்லா சமைப்பேன்,
1: நல்லா சமைப்பாங்க,
2: அதுக்கப்புறம் நல்லா தூங்குவேன்.
1: நல்லா ஒரு பொய் இருக்குல்ல மேம்,
2: கண்டிப்பா
1: நல்லா படிப்பாங்க, நல்லா சமைப்பாங்க. பாப்பா நீங்க என்ன சொல்றீங்க? சத்தியத்தை சத்தியமா இருங்க, உங்களுக்கு வெறும் தயிர் சாதம் அம்மா உங்களுக்காக உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நம்ம உண்மையிட்டு தயிர் சாதமே கொடுங்க. தயிர் சாதம் பிடிக்கும் உங்களுக்கு? பாத்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சா உங்களுக்கு தயிர் தான் போன. இப்ப வந்து அம்மா கண்டுபிடிக்க போறாங்க, நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, அவங்களை பத்தி நல்லா நான் வந்து இன்னைக்கு நேச்சர் பிடிக்கும், நான் பெட்ல வரு, நான் சீக்கிரமா தூங்கிடுவேன், ஏன்னா அவங்களை பத்தி ஒரு ரெண்டு இன்னும் ஒரு பிடிக்கும்.
3: நைட் எல்லாம் நல்லாவே தூங்குவேன்.
1: நைட் ஒன்னே தூங்குறீங்க? ஓகே,
3: மிட் நைட்ல எனக்கு பாட்டுலாம் பிடிக்கும்.
1: பாட்டு போடணும் அப்புறமா. நெக்ஸ்ட்,
3: எனக்கு டிராயிங் அதோட ரொம்ப ரொம்ப
1: டிராயிங் பிடிக்கும். நான் பண்ண போறேன் ஒரு மூவியை பத்தி இன்ட்டு
3: கொடுப்பேன்.
1: அம்மா எல்லாம் கெட்டாதுல ஜம்மாலும் அந்த இன்ட்ட வச்சு என்ன மூவின்னு நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா மேம், இங்க வந்து ஹீரோ வந்து ஒரு 12th ஒரு பிரில்லியன் ஸ்டூடண்ட் நம்ம. ஓகேவா, அவர் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ல வாங்கி கோல்டு மெடல் வாங்கி ஒரு கூட ரெட்டு பொண்ணுட்ட ப்ரப்போஸ் பண்ண போறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு வந்து எனக்கு படிக்கிற பாய் எல்லாம் வேணாம், எனக்கு வந்து ரெக்கார்ட் பாய் தான் படிக்கணும். அவங்க ப்ரப்போசல் வந்து ஒத்துக்கலாம். பாப்பா நான் பாக்க வரலையா உங்களுக்கு? ஒரு பாட்டை படிக்க போறேன்,
3: ஆரம்பிக்கலாம்.
1: வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பாவை பாவை மொழி போதுமே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்றைய இந்த நோடி போதுமே. என்ன பாடு கண்டுபிடிச்சிங்களா?
2: இது மதராசப்பட்டினம் பூக்கள் பூக்கும்
1: தருணம். பாடுவீங்களா?
2: கண்டிப்பா பாடுவேன், ஆனா இப்ப ரோட் சரியில்லை.
1: நல்லா இருக்கும், நீங்க பாடுவீங்க.
2: பூக்கள் பூக்கும் தருணம் ஆதவனை பார்த்ததாரும் இசை, புலரும் காலை பொழுதே மூலம் இருந்து போவதில்லை. நேற்று வரையில் ஈரம் போதவில்லை,
1: சம்பந்தமா பேசணும். சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடாது, என்ன க்வெஸ்சன்ஸ் மாதிரி கேட்கக்கூடாது. நான் ஒரு கேள்வி கேட்டா எனக்கு சம்மந்தமான ஒரு பதில் சொல்லணும். நான் அம்மா கூட நம்ம வச்சு விளையாடுறோம், நீங்க எப்படி பஸ் ஆச்சு நம்ம விளையாடுவோம். ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாம் மேம். ஓகே, கையில என்ன வச்சிருக்கீங்க?
2: நாங்க வந்து பீச்
1: சொல்லிருக்கோம். பீச் நல்லா இருக்கா?
2: இப்ப கிளம்பிடுவோம், கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோம். நாளைக்கு ஊருக்கு போகணும். ஐ திங்க்
1: கிளம்புறீங்களா? பாண்டிட்டு
2: பாப்பா கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா,
1: நல்லா இருக்கா? நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்களா?
2: அந்த பாப்பாவும் ஒயிட் கலர் போட்டிருக்கு.
1: அந்த ட்ரெஸ் நீங்க எடுத்து வாய்ப்பு இல்லை இல்லையா?
2: லீவ் வேற என்ன, ரெண்டு நாள் தான் முடிச்சிடும்.
1: லீவ் முடிஞ்சு நீங்க ஃபீல் பண்றீங்களா மேம்? பசங்க ஸ்கூல் போயிடுவாங்களா, அதனால அந்த ஃபீலிங்க?
2: தியேட்டருக்கு மட்டும் கூட்டிட்டு போல இந்த லீவ்ல.
1: ஏன் கூட்டு போல? பழைய படம் என்ன பாத்தீங்க லாஸ்டா? தியேட்டர்ல பார்த்த படம் இது?
2: அந்த வேஸ் ரொம்ப அழகா இருக்கு.
1: அழகா இருக்குல்ல?

0: சொன்னாங்க.
1: நானா ஹாலிவுட் விளையாடு எஃப்எம் ரெயின்போ
0: ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு வரணும்.
1: நல்லா இருந்தீங்களா? பார்த்த வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்களா?
0: இப்ப பசிக்கிட்டு
1: நல்லா கையில பானிபூரி வச்சிருக்கீங்களே. சூப்பரம், நீங்க ஆல்மோஸ்ட் ஒன் வீக் பேசுங்க. சாம வாங்க. அம்மா பின்றாங்க பர்ஃபார்மன்ஸ்ல, அம்மா தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே. இந்த மாதிரி அம்மா சம்பந்தம் சம்பளம் அம்மா பேசுவோம் வாங்க. இல்ல பார்த்து நம்ம பேசுவோம். ஓகே பாப்பா உங்களுக்கு பிடிச்ச கலர்
2: அம்மா.
1: அவங்க அம்மா பேர் என்ன?
2: எந்த
1: பாப்பா என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க? அந்த பாப்பா
2: சாஃப்டா
1: இருக்கா? பாப்பாக்கு பிடிச்ச ஃபுட் என்ன?

0: என்னெல்லாம் கதை கருத்து? ஆரம்பிக்கலாமா? நம்ம நம்மளுடைய 5 செகண்ட்ல அந்த ஃப்ளவர் இருக்கு. ஸ்டார்ட்.
1: ரோஸ் ரோஸ் சன் ஃப்ளவர்.
0: ஓ ஓ ஓ அம்மா. ஓகே வெயிட். சரி 4 செகண்ட்ல 4 கலர் சொல்லுங்க.
1: ப்ளூ, ஒயிட், பிளாக், கிரீன்.
0: 3 செகண்ட்ல 3 ஃபுட்.
1: நூடல்ஸ், பீட்ஸா,
0: பர்கர். ஓகே. மூணு சொல்றீங்களா சார்? ஓகே. 2 செகண்ட்ல 2 சயின்டிஸ்ட் நேம். அமைச்சரே மாட்டுவா சயின்டிஸ்ட். அம்மா பாருங்க சைலண்டா போய் காம மைக்ல விழாத மாதிரி பிட்டு கொடுக்குறாங்க. 2 சயின்டிஸ்ட்
1: அப்துல் கலாம்.
0: ஓகே. ஓ மை
1: காட்.
0: ஓகே ஓகே கம்ப்யூட்டர். ஓகே. 1 செகண்ட்ல ஒரு பாட்டு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே பை. நேர்களே திருமுறை என்னங்க ரெயின்போ புது 22.8 என்ற உங்கள் மனதோடு.
2: நேர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: Alongside team mates Manisha Kheer and Ashima Ehlawat powered India to a glorious silver medal in the women's trap team event. But Neeru wasn't done yet. Stepping into the individual final, she delivered an absolute masterclass under pressure, hitting 28 out of 30 targets. That performance not only clinched the gold medal, India's second shooting gold of the games, but it also shattered the Asian record of 24. With that iconic victory, Neeru became the first Indian woman to win an Asian Games gold in any shotgun event.
4: और हम एथलेटिक्स की बात आगे भी जारी रखेंगे क्योंकि अब शुरू होने वाला है महिलाओं का 4x400 मीटर रिले फाइनल, जिसका रिजल्ट आते ही हम आपको उसके बारे में भी खबर देंगे. इसके बाद होगा पुरुषों का 4x400 मीटर रिले फाइनल, जिसमें धर्मवीर चौधरी, मनु तिक्कनल्लिल, राजेश रमेश और जय कुमार हिस्सा ले रहे हैं.
3: And with those latest additions coming in, Team India's total medal tally has officially bumped up to 50 medals. So it's a half century for India, Mudita, of the medals. The country's breakdown now stands at 5 gold, 21 silver and 24 bronze. Every single edition continues to solidify India's position on the Asian Games leaderboard. With this, we come to the end of this early update, but we will be back soon at 6:30 p.m.
5: एशियन गेम्स 2026 आईची नगोया.
6: अभी आप एशियन गेम्स 2026 की अपडेट सुन रहे थे.
7: ये है.
2: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
8: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க தின்ன

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: நேரம் 5:40. நேர்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி, நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் வந்து செம்மையா அங்க இருக்கக்கூடிய பீச்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பயங்கரமா வந்து கேம் ஷோலாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் உள்ள உட்காந்து அவர் கேட்கிற அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, இன்னும் யார் யார்கிட்ட எல்லாம் வந்து பேச போறாரு, இன்னும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறாங்க, என்ன மாதிரியான கேம் ஷோலாம் கனெக்ட் பண்ண போறாரு அப்படின்றத கேட்கலாம்.
6: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: என் பேர் லோகேஸ்வரி.
6: லோகேஸ்வரி தம்பி, உங்க நேம்
7: சொல்லுங்க.
6: யஷ்வந்த், கரெக்டா? ஓகே, உங்க நேம் பாப்பா? ஹர்ஷிதா. உங்க நேம்
8: சக்தி குமரம்.
6: சக்தி குமரம், இன்னைக்கு எதுக்காக பேசி வந்திருக்கீங்க?

0: லீவ் விட்டுருக்காங்க. ஸோ கோடை லீவ் வந்து இப்போ பீச்ச வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்துருக்கு. ஸ்கூல் கலத்தி எவ்வளோ கஷ்டம், ஒரு நாள் லீவ் விட்டதுக்கு அப்புறம் தான் பீச்சே பார்க்க முடியல.
1: ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வயசு ஆகும்?
2: 5 இயர்ஸ்
0: ஆக போச்சு. ஏர்லி ஸ்டேஜுக்கு போமா, இந்த ஆரம்ப காலகட்டத்துல இதுதான் நான் அந்த பாட்டு காலத்துக்கு போவோம். அந்த காலகட்டத்துல அந்த மேரேஜ் பண்ணவங்க வந்து பொண்ணு பார்த்து போயிருப்பாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு ரொம்ப பிளேலிஸ்ட்ல பிடிச்ச பாட்டு எடுக்கும் சார், நினைச்சு ஒரு பாட்டு
2: கேட்பீங்களா?
0: நம்மளாம் இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்படியா? இந்த சினிமாவில பாக்குற

0: ஃபர்ஸ்ட் பிக்ல நாகார்ஜுனா, செகண்ட் பிக்ல வந்து சஜ்ஜரா இருக்காரு, தேர்ட் பிக்ல வந்து சுருதிகாசன் மேம், ஃபோர்த் பிக்ல இந்த வில்லன்லாம் ஒரு வரல, நாலு பேர் வந்தாங்க. இந்த யாருன்னா போறாங்க, தம்பி ஒரு பாட்டு போட சொல்லி, தம்பி மோனிகா போட
1: பாடுறியா?
0: ஞாயிறு மதியம் சமையல் உனது, விரும்பி நீ சமைத்திடுவாய், வேடிக்கை பாருன எண்ணெய் அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய், ஊருக்குள் அனைவரும் முனைக்கண்ணு நடுங்க. சார் நல்லா வெட்டப்படுறாரு, ஊருக்குள் அனைவரும் முனைக்கண்ணு நடுங்க, வீட்டுல நீ ஒரு குழந்தை ஆயிடுச்சுங்க, திரும்பியில் என் முகம் இன்னும் இனுங்க. பழைய பாட்டு சத்தி தவழும் தங்கத்திமிழி, பொங்கி பெருகும் தங்க
1: தமிழி.
0: நீங்க பாட்டு ரசிக்கிட்டு அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், தொடர்ந்து உட்கார்ந்து அழகா ரஜினி சார் இந்த பாட்டு முடிச்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓம் பேர ஜென்னம் பூ குயிலா ஆனேனா, நீ பார்க்க புது மாதிரி செய்யலாம் ஆனேனா, பாக்கெட்டில் ஒரு ஹீரோ பயணம் ஆனே, உன் ஹீரோ பயணம் ஆனேனா, பாசார உன்னோட பயணம் ஆனேனா, கொஞ்சம் பார்க்கணும் கைகள் கோக்கணும், இதோடு சேர்ந்து லபத்தாக ஊரை சுத்தணும். அவரு ரசிக்கிறாருங்க, அவரு பாடல அவரு தெரியும், ஆனா சொல்ல முடியாது ஒருத்தல. எஸ் எஸ் எஸ் அவங்க பாடு ரசிக்க கண்டிப்பா கண்டிப்பா நேரங்களே திரும்ப புது நூற்றாண்டு புள்ளியத்தை ஏற்று மண்டல் மாணவர்கள்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்ல

0: டைம் கரெக்டா 5:55 ஆகுது. அலையோடு விளையாடு நிகழ்ச்சி தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் இன்னைக்கு பீச்ல இருக்கக்கூடிய அங்க வந்த மக்கள் கிட்ட பயங்கரமா வந்து கேம் ஷோலாம் வந்து கேட்டு அப்படியே ஜாலியா வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க ஷோவை. நானும் உள்ள உட்காந்துட்டு அவர் கேட்ட குவஸ்டினுக்குலாம் வந்து இது பதிலா இருக்குமா அது பதிலா இருக்குமான்னு யோசிக்கிறதுக்குள்ள அவரே வந்து பதில சொல்லிடுறாருப்பா. இருந்தாலும் நிறைய பேர் வந்து அழகா அந்த பதில்கள் எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. இன்னும் யார் யார் கூடலாம் வந்து பேச போறாரு அப்படின்றது அவர்கிட்டயே கேட்டுடலாம்.
1: அவங்கள்ட்ட சில கேள்வி கேட்டு இருக்கு.

0: என்ன படம் அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹிண்ட், எல்லாரும் மூவி பார்த்து படம்லாம் பார்த்தீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்னன்னா, ஹீரோ வந்து பிளஸ் டூல வந்து நல்ல கோல்டு மெடல் நல்லா படிக்கிற பையன். சரி ஓகே, நான் படித்தோம், நல்லா படித்தோம், போய் பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ண ஓகே சொல்லிட்டு ஒரு பொண்ணுகிட்ட போறாரு பேசுறதுக்கு. அதனால சொல்லி நீ சாலையர் பையலாம் பிடிக்காது, நல்லா படிக்கிற பையன் ஆனா எனக்கு ரஜத் பாய் தான் பிடிக்கும், அவன் தான் எனக்கு பிடிக்க போயிடுறாரு. உடனே அவருக்கு படிப்பு இருக்கு இன்ட்ரெஸ்ட் போய் காலேஜில் போய் 48 அறிவு வைக்கிறார். பார்த்தவா கரெக்ட் அவரு தாத்தாவுக்கு ஒரு பெரிய சொத்து இருக்குது, அந்த சொத்தை வித்தா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதை வச்சு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு என் தாத்தா கூட வச்சு சொல்லிட்டு இருக்காரு. பண்ணே ப்ரோ கரெக்டா இருந்தார். சரி அடுத்து போவோம். இந்த கதை வந்து 1987 நார்த் மெட்ராஸ்ல ஆரம்பிக்குது. எப்படின்னா, ஊருக்காக நல்லது பண்ற ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்கேயே வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. அப்படிதான் வளர்த்தனை இருந்தாலும் அகைன் வந்து இன் பண்ணிட்டாரு. ஒரு லவ் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு போகுது. அப்பா அது மாதிரி அவங்க பையனை கூட்டுவாப்பா அப்படின்னு அவங்க அம்மாட சொல்றாங்க. பையன் போய் அப்பாட்ட போய் நிக்கிறாரு, ஒண்ணும் பேசல, இல்ல இந்த போன் நீ வச்சுக்கோ, இந்த போன் நீ வச்சுக்கோ. லவ் டுடே சத்தமா சொல்லுங்க முடியுது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடுவோமா, அப்புறம் அப்படியே வந்துருங்க ப்ரோ. என்ன தெரியுமா, தமிழ்ல வந்து இப்ப நீங்க ஒன் சொன்னீங்கன்னா ப்ரோ ரெண்டு சொல்லுவாரு, நீங்க த்ரீ வெளியே லாஸ்ட் ரெண்டு பேரும் பண்றாங்க தான் கேம். இந்த இது பண்றாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். நம்பர் ஒன்ல ஆரம்பிக்கும், ஒன் டூ ரெண்டு சொல்லுங்க. ஓகே ஓகே, ரூல்ஸ் புரிஞ்சுக்கலாம். அவர் ஒண்ணு தமிழ், அவர் இங்கிலீஷ் ஒன்னு அலர்ட் ஆயிடுங்க தமிழுக்கு. ஓகே ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ஒன்
1: முடிஞ்சிருக்கு. 40 41 42 43.

ஆரம்பத்துல கேமே தெரியாம லாஸ்ட் வின் பண்ணிட்டாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூ

0: உலக இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ லாஸ்டா நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத வந்து அவர் வாயாலே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: சொல்ல நினைச்சேன், அவையோடு விளையாடும் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்து கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. கிளம்புகிறேன், போய் போய்.
2: நன்றி ஜார்ஜ். நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது கேட்கலாம். பத்ரி திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தினால் நாட்டின் சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. உலகின் மூன்றாவது மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் ரோலன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். இனி விரிவான செய்திகள்.

0: 2047 ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய கப்பல் படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புவி அரசியல் பிரச்சினைகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களால் பாதுகாப்பு துறையில் பல புதிய சவால்கள் உருவாகி வருவதால் இந்தியாவின் பாதுகாப்பு தயார் நிலையை வலுப்படுத்துவதில் இத்தகைய சவால்களுக்கும் ஒருங்கிணைந்து இடமளித்தல் அவசியம் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் வலியுறுத்தினார். இந்திய கடற்படையை முழு ஆயத்த நிலையுடன் கூடிய நம்பகமான எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற பாதுகாப்பு சக்தியாக பராமரிப்பது குறித்தும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை இதற்கு பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. உலகம் தற்பொழுது சமூக ரீதியிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் பெரும் மாற்றங்களை சந்தித்து வரும் நிலையில் ஊடகங்களுக்கான உள்ளடக்க ஆதாரங்களுக்கு பஞ்சமே இல்லை என்றாலும் ஊடகங்கள் மக்களுக்கு தாங்கள் வழங்கும் தகவல்களில் நம்பகத்தன்மை மற்றும் மானுட தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்று மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று மும்பையில் ஃபிக்கி ஃப்ரேம்ஸ் ஊடக மாநாட்டின் தொடக்க விழாவில் உரையாற்றிய அவர், மனிதர்களுக்கு இடையிலும் சமூகங்களுக்கு இடையிலும் பரஸ்பர புரிந்துணர்வை மேம்படுத்துவதே ஊடகங்களின் முக்கிய கடமை என்றார். இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு சூழலில் உருவாகி வரும் மாற்றங்கள் குறித்த இந்த 2 நாள் மாநாட்டில் திரைப்படம், தொலைக்காட்சி, கேமிங், ஸ்ட்ரீமிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி எனும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு வெற்றிகரமாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையினால் நாட்டின் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் எனும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்தும் நோக்குடன் 2018 ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் மருத்துவ சேவைக்கும் வறுமைக்கும் இடையிலான சமன்பாட்டையே மாற்றியமைத்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுவதால் ஏழைகள் தீவிர நோயால் பாதிக்கப்பட்டால் மருத்துவ சிகிச்சை அல்லது பொருளாதார சீர்கேடு ஆகிய 2 இல் 1 மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் என்ற நிலை தற்போது மாறியுள்ளது. இதுவரை நாட்டின் 40% ஏழை குடும்பங்கள் படிப்படியான முறையில் இத்திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை இத்திட்டத்தின் கீழ் 12.69 கோடி நோயாளிகள் 37,000-க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு 1.92 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் மருத்துவ சிகிச்சைகளை இலவசமாக பெற்றுள்ளனர். 70 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் சமூக பொருளாதார ரீதியில் எந்த நிலையில் இருந்தாலும் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதால் நாட்டில் 4.5 கோடி குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 6 கோடி முதியவர்களும் இத்திட்டத்தினால் பயன்பெற்று வருகின்றனர். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினால் பெண்களிடையே பெருமளவில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் ஆயுஷ்மான் அட்டை வைத்துள்ள பயனாளிகளில் 49% பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளிகளில் 48% பேரும் பெண்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவ சிகிச்சை என்றாலே தவிர்க்கப்பட வேண்டிய செலவு என்ற எண்ணத்தை மாற்றி தரமான சிகிச்சை வசதிகளே ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடிப்படை என்பதை உறுதிப்படுத்துவதில் ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் முக்கிய பங்காற்றி இருப்பதில் ஐயமில்லை.
0: இந்தியாவின் பழங்குடி கலாச்சார மரபுகளை டிஜிட்டல் ஆவணமாக்கி பேணி பராமரிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் உடன்பாடு செய்து கொண்டுள்ளது. அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பழங்குடி ஆராய்ச்சி அமைப்புகளை இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் கல்வி ஆராய்ச்சி மற்றும் ஆவணக்காப்பு திறன்களுடன் ஒருங்கிணைக்கவும் இதனால் ஏதுவாகும் என்று அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவை உலகின் 3வது மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ரூட்ஸ் ஏசியா மாநாட்டிற்கான முன்னோட்டமாக புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் பேசுகையில், இந்தியா தற்போது உலகின் முக்கியமான

0: விமான போக்குவரத்து கேந்திரங்களில் ஒன்றாக திகழ்வதாக கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியாவில் பிராந்திய விமான போக்குவரத்து இணைப்புகளுக்கான உடான் திட்டத்தினால் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 166 அதிகரித்து விமான பயணம் எளிதாகி இருப்பதாக அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். தற்போது ஆண்டுக்கு 24 கோடியாக உள்ள விமான பயணிகளின் எண்ணிக்கை 2047 ஆண்டிற்குள் 130 கோடியாக 6 மடங்கு உயரும் என்று அவர் தெரிவித்தார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள 3 நாள் ரூட்ஸ் ஏசியா மாநாட்டில் 115 முன்னணி விமான போக்குவரத்து நிறுவனங்கள் பங்கேற்கும் என்றும், சுற்றுலா உள்பட சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பினரிடையே 2500 மேற்பட்ட நேரடி சந்திப்புகள் இம்மாநாட்டின் போது நிகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
0: புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் டோலன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அருங்காட்சியகத்தின் அனைத்து பகுதிகளையும் அவர் பார்வையிட்டு பழங்கால பொருட்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு முறைகள் குறித்து கேட்டறிந்தார். அருங்காட்சியகத்தை பார்வையிட வந்திருந்த சுற்றுலா பயணிகளுடன் அவர் கலந்துரையாடி அருங்காட்சியகத்தின் மேம்பாட்டிற்கான கருத்துக்களை கேட்டறிந்தார். ரோமன் டோலன் நூலகத்திலும் வாசகர்களை அவர் சந்தித்து பேசினார். நூலகத்தில் வாசகர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் மாணவர்களுக்கு தனி படிப்பிட வசதிகளை ஏற்படுத்தவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திரு சக்திவேல் உள்ளிட்டோர் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர். புதுச்சேரி பிராந்தியத்தைச் சேர்ந்த 20 தோட்டக்கலை விவசாயிகள் 5 நாள் கற்றல் மற்றும் அனுபவ பயணமாக கேரளம் கர்நாடக மாநிலங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் காசர்கோட்டில் மத்திய தோட்டப்பயிர் ஆராய்ச்சிக் கழகத்தையும், கர்நாடக மாநிலம் குடகு பகுதியில் இயற்கை வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தையும், மைசூரில் முக்கிய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனங்களையும் இவர்கள் பார்வையிட உள்ளனர். குறிப்பாக தென்னை, மிளகு மற்றும் இதர தோட்டக்கலை பயிர்களின் சாகுபடி முறைகள், பாசன தேவைகள், நோய் மேலாண்மை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிந்து கொள்ள இதனால் ஏதுவாகும் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பராமரிப்பு மற்றும் மக்கள் விழிப்புணர்வை மையமாக கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அண்மையில் ஜிப்மர் வளாகத்தில் நடைபெற்ற மாணவர்களுக்கான விழிப்புணர்வு பேரணியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் பங்கேற்றனர். வரும் அக்டோபர் 1 தேதி புதுச்சேரி ரயில் நிலையத்தில் ஜிப்மர் சார்பில் மாபெரும் தூய்மை பணிகள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 5 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் தனிநபர் டிராப் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்தியாவின் நீரு தண்டா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அணிகளுக்கு இடையிலான இதே பிரிவில் நீரு தண்டா, ஆஷிமா அஹ்லாபத், மணிஷா கீர் ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை போட்டிகளில் இந்தியாவின் பர்வீன் ஹூடா, அங்குஷ் பங்கல் ஆகியோர் அவரவர் எடைப்பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தினால் நாட்டின் சுகாதாரத்துறையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. உலகின் 3வது மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தியாக இந்தியாவை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் டோலன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள் விருப்பமான
1: வணக்கம் சார். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து ராயன், பாடல் வந்து அடங்காத அசுரன். அந்த பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: மீண்டும் ஒரு வாட்டி நம்பர் உங்களுக்காக ரிப்பீட் பண்றேன், 2271760, 2271770 நம்பருக்கு கால் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மணி நேரம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். மேலும் எது பேசுறீங்க?
1: நான் காரைக்கால் ராமலிங்கம் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சார், படம் தலைநகரம். ஏதோ நினைக்கிறேன் ஏதோ மறைக்கிறேன் அந்த படத்துல.
0: கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாட்டு வந்து கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: நீங்களும் விருப்பமான பாடல் கேட்க விரும்புறீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760 2271770 பூஜ்ஜியம் கால் பண்ணுங்க. வெளியூர் நேரில் இருந்தால் 0413 குறியீட்டு சேர்த்து கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி ரெண்டு என்றும் உங்கள் மனதோடு நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி ரெண்டு பிளேட்டில் சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: வணக்கம் சார், நான் ஒரே ஊர்லேருந்து கங்காதர பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், வணக்கம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு தீரன் திரைப்பட்டில இருந்து சின்ன சின்ன கண்ணை சீலன்ற பாடல்.
1: கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாட்டு வரதே கிடைச்ச பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி. நீங்களும் உங்கள் விற்பனை பாடல் கேட்க விரும்புறீங்க, ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760 2271770 நம்பர் கால் பண்ணுங்க. வெளியூர் நேரங்கள் வந்து 0413 குறியீடுகள் சேர்த்து கால் பண்ணுங்க. இது ஃப்ரம் 9 புதிய 107 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிரும்ப நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சி வந்திருக்கும் நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: பாசமும் நேசமும் மிக்க தோழருக்கு முன்னிர வணக்கம்.
0: முன்னிர் வணக்கம். யார பேசுறீங்க?
1: கலையரசு கண்ணல்லா பாளையம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: வானம் எங்கும் தேகம் மண்டலம் மழை வருமா என எங்கள் பார்வையில் ஒரு காத்திருப்பு. வெண்வேகம் மெத்த மெத்த பாடல் வழியே

0: பாட வருவது சின்ன குயில் சித்ரா தோழிகளோட. நன்றி
1: நன்றி நன்றி, தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி.
0: ஒரு சில பாடல் இல்ல கேட்காத பாடல்.
1: சரிங்க சார், ஓகே, நன்றி
0: நன்றி.

0: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 92.8 ராம் தங்கநகை மாலையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
0: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 92.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்பதை நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேராடத்தை ஆர்த்திச்சுக்கலாம். வணக்கம்.
2: எஃப்எம் ரெயின்போக்கும் மனம் இரும்புதே நிகழ்ச்சியின் அன்பான அறிவிப்பாளர் விமல் சார் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார். யார் இருந்து பேசுறது?
2: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல் அமிர்தராஜா சார். நல்லா இருக்கீங்க சார்?
0: நலமாக இருக்கு சார். என்ன பாடல் வேணும் சாருக்கு?
2: எனக்கு வந்து வால்டர் வெட்டுவேல் படத்துல இருந்து ஒரு துளான பாடல் சார், சின்ன ராசாவே கட்டெரும்பு எங்க கடிச்சின்னு ஒரு பாடல் சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.
2: ஓகே, நன்றி சார்.
0: நீங்களே விருப்பமான பாடல் கேட்க விரும்பினீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760 நம்பர் கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களை வந்து 04 1 3 குறிப்பிட்ட நேரத்தில் சேர்த்து கால் பண்ணுங்க. எஃப்எம் 9.9 யூனிட் ஸ்டேபிலிட்டி என்றும் உங்கள் மனதோடு.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேர்களை நமது எஃப்எம் ரைட் 30.8 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
3: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கோச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் 1 மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
0: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மலர் உமது நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
4: தட்சிணாமூர்த்தி.
2: ஓகே சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எரிசித்தல் படத்துல பூமி என்ன சொத்து ஒரு பாடல் சார். கோடி கோடி இதயங்களின் குடியிருப்பே, மக்கள் நாடி நரம்புகளையும் உயிர்த்துடுத்து, உந்தன் தேன்மதுர கானங்களின் திரைகடல் மூழ்கி நான் நிறுத்த ஒரு முத்து பாடல் இது. இந்த இதயத்தை அலைகழித்து ஆட்சி படைக்கும் ஒரு பித்து பாடல் இது. பாடகரின் குரல் எனக்கு ஒரு போதை பொருள், மனம் விரும்புகிற நிகழ்ச்சியில் ஒழித்து விட்டால் அது புதுச்சேரி வானொலியின் அருள்.
2: ஓகே, தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி.
4: நன்றி சார்.
2: தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 ஏழு மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய கப்பல் படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பதை உறுதிப்படுத்த பல்வேறு விதங்களில் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் ராபி பருவம் குறித்த தேசிய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பல்வேறு நாடுகளுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களால் புதிதாக உருவாகியுள்ள சந்தை வாய்ப்புகளை திறம்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஒரு மாத கால தூய்மையே சேவை இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று புதுடெல்லியில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் சேவா சங்கல்ப உணர்வின் அடிப்படையில் மக்கள் இயக்கமாக இதை மாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவை உலகின் மூன்றாவது மிகப்பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ரூட்ஸ் ஆசியா மாநாட்டிற்கான முன்னோட்டமாக புதுடெல்லியில் இன்று நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் டோலன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் பல்வேறு பகுதிகளை அவர் பார்வையிட்டு பார்வையாளர்களுடன் கலந்துரையாடினார். காரைக்காலில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் சேவா சேது சிறப்பு முகாமில் குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைத்தல், அரிசி மானியத்திற்கு தகுதியுள்ள அட்டைகளுடன் ஆதார் இணைப்புடன் கூடிய கைபேசி எண்ணை இணைத்தல் உள்ளிட்ட சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிருப்பது நிகழ்ச்சி வந்திருக்கு. நேர யாரும் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யாராவது பேசுறீங்க?
2: வணக்கம் சார், போனகிலிருந்து வேறுமணி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கு சார். என்ன பாடல் வேணும்?
2: ஆனந்த பூங்காற்றில இருந்து ஒரு பாட்டு போடுறேன்.
1: ஆனந்த பூங்காற்றில இருந்தா? ஓகே, ஆனந்த பூங்காற்றில இருந்து ஒரு சாங் உங்களுக்காக வருது, கேட்டு ஜெய் பண்ணுங்க.
2: நன்றி சார்.
1: தேங்க்யூ சோ மச்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மாரடைப்பின் அறிகுறிகள்: மார்பில் கடுமையான வலி, அழுத்தம், எரிச்சல், இடது கொச்சம் வலி, தோள்பட்டை வலி, மிகுந்த வியர்வை, மேற்கூறிய அறிகுறிகள் தோன்றியவுடன் தாமதிக்காமல் ஒரு மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ளவும்.
3: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
4: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான மன விரும்ப நிகழ்ச்சி கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் வந்திருக்கும் மரத்தை நேரம் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: முன்னிற வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போகும்.
4: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
5: படம் கோடம்பாக்கம், பாடல் ரகசியமாய் அந்த பாடல் வருகை சார்.
4: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது கேட்ட படுக்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
5: மிக்க நன்றிங்க சார்.
4: தொடர்ந்து கிடைக்கிறது எஃப்எம் ரெயின்போ 90.8 என்று உங்கள் மனதோடு.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அது குறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள்

0: கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது மட்டுமன்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தோஹாவில் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி கூட்டத்தின் இடையே திருமதி நிர்மலா சீதாராமன் சவுதி அரேபிய நிதியமைச்சர் திரு முகமது அல் ஜடானை சந்தித்து பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்துள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, சுகாதாரம், கல்வி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நேபாள நிதியமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாக்லே உடனான சந்திப்பின்போது அந்நாட்டின் மழை உள்ள சீரமைப்பு பணி குறித்து கேட்டறிந்த திருமதி நிர்மலா சீதாராமன் நேபாளத்தில் யுபிஐ, என்பிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இணைப்பை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியிருப்பதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலகளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2 தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின்போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சிறப்பு இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பணிகளின் முன்னேற்றத்தை சாலை போக்குவரத்து அமைச்சக இணைச் செயலாளர் அவ்வப்போது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் எனவும் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த ஜூலை 1 முதல் மாற்றி அமைக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 31,69,00,000 மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு 61.65% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் கிராமப்புறங்களில் வசிக்கும் 73,00,000 அதிகமான மக்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணிகளும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் காலியாக உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்களுக்கும் உத்தராகண்டில் 1 இடத்திற்கும் அடுத்த மாதம் 16 முதல் தேர்தல் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட காலி இடத்திற்கான இடைத்தேர்தலுக்கான மனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மாநிலங்களவையின் தற்போதைய உறுப்பினர்களான பிஜேபியை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு பி எல் வர்மா, சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோரின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைவதை அடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடங்களுக்கு மனு தாக்கல் செய்ய வருகிற 6ஆம் தேதி கடைசி

0: கடைசி நாளாகும். மறுநாள் 7ஆம் தேதி வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். மனுக்களை திரும்பப் பெற அக்டோபர் 9ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருப்பின் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு அன்றே வாக்கு எண்ணிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பழங்குடியின பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து ஆவணப்படுத்தும் விதமாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திராகாந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது தொடர்பாக பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பழங்குடியின மக்களின் மாறுபட்ட கலாச்சாரத்தை டிஜிட்டல் மயமாக்குவதுடன் அது குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழங்குடியினர் குறித்த ஆராய்ச்சி சூழல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களின்போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்புக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் நேபாளத்திற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவஸ்தவாவிற்கான பாராட்டு விழாவில் பேசிய நேபாள பிரதமர், சமீபத்திய பெருமழை மற்றும் நிலச்சரிவின்போது இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நேபாளத்தில் மழை, வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம் என எத்தகைய பேரிடர் ஏற்பட்ட சீரமைப்பு பணிகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் கூறினார். மருந்து பொருட்கள், தற்காலிக கூடாரம் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா உடனடியாக அனுப்பி வைத்ததுடன் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்வதிலும் இந்தியா உதவி புரிந்ததாக திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2வது கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் உள்துறை, சட்டம் மற்றும் நீதி அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த உத்தேச சட்டம் குறித்து நாடாளுமன்ற குழுவினருக்கு எடுத்துரைத்தனர். பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் திரு சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி, தில்லி உயர்நீதிமன்றத்திற்கான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு சேத்தன் சர்மா உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற குழுவினரின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தனர். அனைத்து தகவல்களை திரட்டிய பின் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினர் குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வார இறுதியில் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் மொத்தம் 21 உறுப்பினர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதில் 10 பேர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவர். வெளிநாட்டு பரிசுப் பொருட்களை வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான கணக்குகள் பராமரிக்கப்பட்டு பெறப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் பூஜா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 5000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். இனி தொடர்வது FM ரெயின்போ 90.8 நிகழ்ச்சிகள்.
2: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிரும்புதல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேயர்கள் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம். மேரே இது பேசுறீங்க.
3: ஹேமலதா தலகுறிச்சில இருந்து சார்.
1: ஆ சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல இருந்து இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றா பாட்டலை கேட்பதில்லை. அந்த காற்றலையோட பாட்டலை கேட்டுட்டு சார்.
1: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது கேட்டே பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.
3: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ சார். நீங்களே விருப்பமான பாடல் கேட்க விரும்பினீங்க ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760 2271770 நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறிப்பிட்ட எழுதி கால் பண்ணுங்க. ஃப்ரம் 9:30 108 என்று உங்கள் மனதோடு

0: पुरुषों की 4x400 मीटर रिले में धर्मवीर चौधरी, मनु थिक्कनलिल, विशाल टीके, जय कुमार की चौकड़ी ने 3:01.61 का समय निकालकर कांस्य पदक हासिल किया।
1: And definitely it has been a very remarkable day for India with 2 goals coming in alongside other prominent medals. And Mudita, looking ahead to tomorrow's archery action, India's compound archers take center stage in the 3 major semi-finals with the women's team facing the Republic of Korea, followed by the mixed team taking on Thailand and concluding as the men's team goes hand to hand with Republic of Korea. Meanwhile, tomorrow's boxing schedule features 3 high-stakes semi-final bouts where Lovlina Borgen takes on Kazakhstan's Natalia in women's 75 kg and Kapil Pokharia meets Uzbekistan's Turabek in the men's 90 kg semi-final.
0: कल की बात करने से पहले प्रेरणा हम बताना चाहेंगे अपने श्रोताओं को कि टेनिस के मिश्रित युगल के पहले दौर में जो है मिक्स्ड डबल्स का मुकाबला जो चल रहा है उसमें एन श्रीराम बालाजी और अंकिता रैना का सामना हांगकांग के कैरन थॉम्सन और यूडिस चोंग की जोड़ी से हो रहा है। पहला सेट भारतीय जोड़ी 6-4 से हार चुकी है। दूसरे सेट में उम्मीदें अभी हमारी बरकरार हैं, वो शुरू होगा और उसके बाद हम देखते हैं। हालांकि टेनिस में आज का दिन भारत के लिए काफी अच्छा रहा क्योंकि इसके पहले के दोनों एकल और दोनों डबल्स मुकाबले भारत ने जीते।
1: कमिंग टू रेसलिंग, निशा फेसेस नॉर्थ कोरिया पार्क सोय गम इन द वुमेन्स 68 kg व्हिच इज going to be held tomorrow, and later Sunil Kumar competes in the men's Greco-Roman 87 kilo wrestling.
0: और कल मुकाबला शूटिंग में भी देखने वाला होगा क्योंकि 25 मीटर रैपिड फायर में पुरुषों में अनीश भानवाला भारत का प्रतिनिधित्व करेंगे। वहीं ट्रैप मिक्स टीम इवेंट में आज की स्वर्ण पदक विजेता नीरू ढांडा उतरेंगी काइनन चेन्नई के साथ। तो इसके साथ ही हमारा समय समाप्त होता है। कल सुबह ठीक 9:30 बजे हम फिर से हाजिर होंगे, लेकिन उससे पहले आज रात 10 बजे सुनना मत भूलिएगा डेली हाइलाइट्स, जिसमें हम आज के एशियन गेम्स के पूरे दिन का लेखा जोखा आपको देंगे, भारतीय खिलाड़ियों की हर सफलता असफलता की कहानी आपको बताएंगे। तो इसके साथ ही मुझे यानी मुदिता और मेरी साथी प्रेरणा शर्मा को दीजिए इजाजत। कल सुबह ठीक 9:30 बजे फिर से हम हाजिर होंगे।
1: नमस्कार।
2: நேரில் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தற்போது நிலவரத்தை டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இனி தொடர்வது எஃப்எம் 93.8 நிகழ்ச்சிகள்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிரும்புதே. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேரம் அடுத்த நிகழ்ச்சிகள் அல்ல வணக்கம்
4: அறிவு போல விமல் அவர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
2: வணக்கம். யாராவது பேசுறது?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: இன்றைய மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கலையன் படத்துல இருந்து தில் பெருஜானே அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும், உண்மையான பாட்டு அந்த பாட்டு தான்.
2: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
4: நன்றி.
5: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
6: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
5: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 103.8 ராம் தங்கநகை மாளிகையின் சூழறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
7: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிரம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ் நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனைவரும் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கான நேயர் அடுத்த வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் ஏழுமலை பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: அண்ணாமலை படத்தில் அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணம்.
0: ஓகேங்க சார், உங்களுக்கான பாட்டு வருது கேட்டாச்சு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி சார்.

0: எப்படி
1: அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு அண்ணாமலை
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நேர்களை நமது எஃப்எம் 93 நூற்றி விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நாளமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
5: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ, அனைவரும் இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த நேரம் அடுத்த வச்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
4: வணக்கம், வேற எது பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
6: மனிதன்
4: படத்துல மனிதன்
6: பாட்டு
4: வருது.

0: நேர்களை நமது எஃப்எம் 93.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இதய தின விழிப்புணர்வு. ஆரோக்கியமான இதயத்திற்கு துரித உணவு, அதிக கொழுப்புகள் நிறைந்த உணவை தவிர்க்க வேண்டும். கீரை காய்கறி பழங்களை உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
2: நலவழித்துறை, புதுச்சேரி அரசு.
0: நேர்களை நமது எஃப்எம் 93.8 ராம் தங்கநாயகி மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நாளை காலை 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நலமாய் வாழ நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
4: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனவிரும்பு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு நேர அர்த்தஜிக்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
5: விண்ணை தாண்டி வருவாயா இந்த திரைப்படம் ஏ ரகுமான் அவர்களுடைய இசையில தேவன் ஏகாம்பரம் குழுவினரோடு பாடிய அன்பில் அவன் அப்படின்ட்டு இந்த சாங் ஒலிபரப்புங்க சார், ரொம்ப பிடிக்கும்.
0: கண்டிப்பா உங்களுக்கான சாங் வருது கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
5: தேங்க்யூ சார், பை பை
0: பை. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேருக்கு எஃப்எம் ரெயின்போ சர்வகமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு நிகழ்ச்சி இருக்குது, நாளை நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். ஸோ எஸ்எம்எஸ் நிகழ்ச்சி இருக்கு, ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு விருப்பமான பாடல் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 93.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் இந்திய கடற்படையின் ஆதரவு முக்கியமானதாக இருக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய கப்பல் படை கமாண்டர்கள் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பல்வேறு நாடுகளுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களால் புதிதாக உருவாகியுள்ள சந்தை வாய்ப்புகளை விவசாயிகளுக்கு ஆதரவாக திறம்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் ராபி பருவம் குறித்த தேசிய வேளாண் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஒரு மாத கால தூய்மையே சேவை இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று புதுடெல்லியில் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மாநில அரசுகள் இதை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு இன்று அரசு அருங்காட்சியகத்திலும் ரோமன் ரோலன் நூலகத்திலும் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் பல்வேறு பகுதிகளை அவர் பார்வையிட்டு பார்வையாளர்களுடன் கலந்துரையாடினார். காரைக்காலில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் PM ஸ்ரீ தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் இன்று நடைபெற்ற சேவா சேது சிறப்பு முகாம்களை புதுச்சேரி வேளாண் அமைச்சர் திரு ராஜசேகரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இம்முகாமில் குடும்ப அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைத்தல், அரிசி மானியத்திற்கு தகுதியுள்ள அட்டைகளுடன் ஆதார் இணைப்புடன் கூடிய கைபேசி எண்ணை இணைத்தல் உள்ளிட்ட சேவைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டன. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 400 மீட்டர் தொடர் ஓட்டப்பிரிவிலும் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இரவு வணக்கம். நேயர்கள் அனைவரையும் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். நிலவின் குளிர்மையை நரம்புகளில் ஊடுருவ, நிசப்தம் தன் கைகளில் நம்மை அணைக்க, பகல் தந்த அந்த சுமையை மறந்து போக செய்ய, இதயத்தின் தாளாட்டத்தோடு இணையம் இந்த இரவில் இதமாய் ஒலிக்கிறது உங்களுக்கான முதல் பாடல். எஸ் ஜானகி குரலில் கல்லுக்குள் இரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 9:22:46. மரக்கிளைகள் தூது சொல்லும் காற்று வந்து போக, மனதின் ஓரத்தில் பழைய நினைவுகள் பூக்க, ஏக்கங்களின் திரைசை இசை வந்து சேர, உறங்காத விழிகளுக்கான மெல்லிய தாரகையாய் உருக வைக்கும் காணம் இதோ உங்கள் செவிகளில். நீங்கள் கேட்டிருந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம்.

தனிமை என்பது வெறும் வெறுமை அல்ல, அது நமக்கு நமக்கான ஆழமான அழகான ஒரு சந்திப்பு. அந்த அந்தரங்க மௌனத்திற்கு இன்னிசை சூட்டி உங்களோடு கரம் கோர்க்கிறது இந்த வானொலி. உயிரை தொடும் அந்த பாடல் உங்களுக்காக. லதா மகேஷ்கர் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க இதை ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:32, 49 நொடிகள். நீங்கள் கேட்டரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். வானத்து விண்மீன்கள் கண்சிமிட்டி அழைக்க, வாசல் கதவு தட்டும் இனிய காற்று சிரிக்க, மூடிய இமைக்குளுக்குள் கனவுகளின் நிறமாற முத்தாய் பாய்கிறது ஒளி. இந்த இரவு நேரத்தில் முத்தான மெல்லிசை பாடல் தொடர்கிறது நம் வானொலியில். கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் ரெயின்போ பதவி 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

தூக்கம் வராமல் தவிக்கும் கண்களுக்கு தூது செல்ல ஒரு பாட்டு போதும் நண்பா. இதய துடிப்பின் மெல்லிய ஓசைகளோடு இசை கலந்து காற்றோடு மிதந்து வரும் இனியதொரு மெல்லிசையை கேட்போம். இனிதாய் லதா மகேஷ்கர் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கலந்து 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேரலை நமது எஃப்எம் ரெயின்போ பொது யூனிட் சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நமது எஃப்எம் ரெயின்போ பொது யூனிட் ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
0: நமது எஃப்எம் ரெயின்போ பொது யூனிட் விநாயகர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: விநாயகர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் பாண்டிச்சேரி.
0: அலைபேசியின் வெளிச்சம் அணைந்த பின்பும் ஆன்மாவை தொடும் ஒரு தேன் குரல் உண்டு. பகல் முழுவதும் ஓடிய கால்களுக்கு ஓய்வு தந்து மனிதருக்கு சம்மந்தி பூவாய் மனம் பரப்ப மடியின் தூங்கும் குழந்தையாய் மாறும்.

வார்த்தைகள் தேய்ந்து போன இந்த வேளையில் மௌனமே மொழியாக மாறும் இந்த இரவில் அந்த மௌனத்தின் வழியை ஆற்ற வள்ளல் தாய்.

அந்திப்பொழுதின் குளிர்மையை கூட்டும் ஆரவாரமில்லாத அழகானதொரு பாடல் உங்களுக்காக தேன் சிந்தி வளம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேளுங்கள். எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 ராம் தங்கநாயகம் மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
0: நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிருமாம்பாக்கம் பாண்டிச்சேரி.
0: நேர்கள் கேட்டரசு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். வெள்ளி நிலவு தன் தூரகையால் வரையும் வெண்மேக சித்திரங்களின் இன்னிசை வடிவம் இது. கவலைகளை கடலில் கரைத்துவிடும் மந்திரம், கண்ணீரை துடைக்கும் கவிதோத்தமான குரல், காதலோடு இணைவோம் இந்த இரவில். கேஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

ஜன்னல் வழியே நுழைந்து தொட்டு செல்லும் சில்லென்று வீசும் மெல்லிசை காற்று இது. எண்ணங்களில் ஓடையை நல்வழியில் திருப்பி இரவை இன்னும் கொஞ்சம் நீளம் செய்யும் இசையின் மகத்துவத்தை உணரும் தருணம் இது. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானும் நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் உமாரமணன் பாடியதை தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:30 28 நொடிகள். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். இருளின் கருமைக்குள் ஒளிந்திருக்கும் வெளிச்சம் இயல்பாய் மனித மனங்களை செப்பனிடும் இசை. பருவம் கடந்தும் பாசமாய் நம்மை தழுவும் பழைய நினைவுகளின் உயிர்ப்பான வடிவம் பாடிக்கொண்டே இருக்கும் இந்த பருவ பொழுதில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து வானம். நிகழ்ச்சியில் வரும் மருத்துவ பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

கடிகாரத்தின் முட்கள் ஓடும் ஓசைக்கு நடுவே கனமான இதயத்தின் மெல்லிய துடிப்பு கேட்க தளர்ந்து போன உடலுக்கு புத்துயிர் ஊட்டி தளராத மனதுக்கு தோல் கொடுக்கும் தோழனாய் தவழ்ந்து வருகிறது ஒரு தேனிசை குரல். நேரம் 10:35:28. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சித்த தேவானம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்த பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

ஏக்கம் என்பது சொல்லுக்கு மட்டும் அர்த்தம் தேடும். இரவின் கடைசி பகுதி விழித்திருக்கும் நேரம், தேகம் சோர்வுற்றாலும் ஆன்மா விழித்திருக்கும். தேனாய் வந்து செவிகளில் பாயும் இன்னிசை தேடுதலுக்கு சொந்தமான அடுத்த பாடல். இது உங்களுக்காக நேரம் 10:40:23. தேன் சந்தேவானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பி சுசிலா மற்றும் பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் ரெயின்போ 107.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 10:45, 17:00. பகல் தந்த காயங்களுக்கு மருந்திடும் வேளையில் பாசமான குரல் ஒன்று காதோடு பேசும் காலை, துயரங்கள் யாவும் தூசு தட்டி போக தூய காற்றாய் நெஞ்சில் வந்து அமரும் துல்லியமான மெல்லிசையை கேளுங்கள். தேன்சிந்து வனம் நிகழ்ச்சியில் கிருஷ்ணா சந்தர் மற்றும் எஸ் ஜானகி இணைந்த படைப்பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கலைக்கு FM 9.8 என்றும் உங்கள் மனதோடு.

நிலா தன் ஒளியால் நெசவு செய்த போர்வியை நீலவானம் போர்த்திவிட்டு அமைதியான இரவு பலத்த இறைச்சலுடன் பின் கூட்டும் மௌனம் பனித்துறி போல் நம்மை தழுவி செல்லும் மாசமான பாடல்கள் நம் வானொலியிலே தேன் சந்தை வானம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து கலைஞர் ஃப்ரம் ரெயின்போ பகுதி நூற்றி என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 90.2 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு காலை 6:10 இணையதளம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவருக்கான செய்திகள். இதில் பஞ்சகாவிய தயாரித்தலும் பயன்படுத்தலும் விதிமுறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல்கள் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மேலத்திருத்தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும், செயற்கை பூச்சிக்கொல்லியின் ஆபத்து தொடர்ச்சி வழங்குபவர் சி சுரேஷ் அவர்கள். 7:22 புதுவை புதுமை தமிழ் அமுது, சங்க தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் குறித்து வழங்கும் முதற் பகுதி. 7:25 விநாயக மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ, விட்டமின் குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் நரம்பியல் துறை மருத்துவர் டாக்டர் ஏ துரைராஜ் அவர்கள். ஏழு 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலை இணைகிறார் விஜயமணன் அவர்கள். 8:55 சைபாலன் என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிப்போ சாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள், 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சிறப்பு குழந்தைகளை கையாள்வது எப்படி குறித்து ஜிக்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 காலத்தை வென்ற காலங்கள், 3:00 ஹலோ டாக்டர், கண் அவசர நிலை மற்றும் முதலுதவி குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை மருத்துவக் கல்லூரி நிறுவன கண் மருத்துவத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சி அர்ச்சனா அவர்கள். நான்கு மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 அலையோடு விளையாட நேரலை இணைகிறார் ஆர்ஜி சாண்ட்ரின். மாலை 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரை மனைவிரும்பதை தொலைபேசி வழி நேர் விருப்பம், 8:05 மெலடி மேஜிக் மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர், 9:30 முதல் 10:00 வரையிலும், 10:20 முதல் 11:00 வரையிலும் தேன் சிந்ததை வானம். இதனிடையே 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியில் அன்சை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 90.2 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மையில் வரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்கள். 7:30 நகர் உலா, 8 மணிக்கு சர்வதேச மொழிபெயர்ப்பு தின சிறப்பு உரை வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். 8:30 தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை ஸ்ரீவாணி எல்லா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் கஞ்சிரா கேட்கலாம் சென்னை அஞ்சல். 12:00 கேட்டாலே இணைக்கும். 11:00 நேர் விருப்பம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு வினை தூய்மை, நெறிப்படுத்துவர் சரஸ்வதி அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம், இருசக்கர வாகனங்கள் பழுது பார்த்தல் தொழில் செய்யும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஆர் முத்து அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் சீனிவாச முருகன் அவர்கள். பன்னிரண்டு 12:30 பன்னிசை மாலை திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் எபிஎல் செபத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சிறப்பு குழந்தைகள் கையாள்வது எப்படி குறித்து ஜிக்மர் மருத்துவமனையின் மருத்துவ உளவியலாளர் மற்றும் ஆசிரியர் டாக்டர் கே அறிவழகன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏபிஎல் செபத் அவர்கள். 2:15 என்றும் இணைவை, 3:10 பன்மொழி பாடல்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திகள் ஆங்கிலத்தில் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.

0: 8.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.